நமது இன்றைய நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமலை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேகனா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வசந்த விடிகள், இதில் சேவை செய்திகள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7:00 சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 தொடர்வது சுகமான காலை. 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று. காலை 8:00 மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 தொடரும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 தொடர்கிறது மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வானவில். 10:00 திரையுலக கலைப்பயணம், இணைகிறார் திரைப்பட நடிகர் ஓம் கணேஷ் நாராயணன் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 பாட்டு பட்டாளம், ஒரே வடியில் துவங்கும் பாடல். 12:00 மகளிர் நேரம், தலைப்பு தடம் பதிக்கலாம், சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளில் கூழ் தயாரிக்கும் முறை குறித்து விளக்கமளிக்கிறார் மான்பாறை தொழில் முனைவோர் எஸ் கேத்ரின் அவர்கள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30 தொடர்கிறது மகளிர் நேரம், இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி இடம்பெறும். 1:00 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 தொடர்கிறது ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நெஞ்சில் நிறைந்தவை. இதில் இடம்பெறும் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 டோல் தமாக்கா தூள், 2:30 தொடரும் டோல் தமாக்கா தூள். 3:00 உயிரெழுத்து, தஞ்சாவூர் திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் அவர்களின் தெரிவு.

இதில் இடம்பெறும் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் 3:30 தொடர்கிறது. உயிரெழுத்து இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வண்ணத்தூரிகை 4:30 தொடர்கிறது. பூமிக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ஜாயர்கள், மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் விடுகதை வண்ணத்தூரிகை 5 சித்திர செவ்வானம், 5:30 தொடர்கிறது. வைக்கிங் பனியன்ஸ்டன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், இதில் நாவல் நேரம் மற்றும் ஆலய தரிசனம் இடம்பெறும். 6 கதம்பு மலர்கள், 6:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் பொலியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7 ஆசைகள் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்பப்பாடல் நேயர்களின் குரலோடு, இதில் இடம்பெறும் சொந்த பந்தம் மற்றும் சேவை செய்திகள், 8 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக ஆனா ஆவண்ணா மற்றும் கொண்டக்க மண்டக்க என்ற விளையாட்டுகள் இடம்பெறும். 8:30 தொடர்கிறது இளமை பேசுகிறது, 9 கொடை தெஞ்சல், 10 நினைவே சுகம், 11 இரவு சிறகு, இதில் நாளைய நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுமறை பொழிவு இடம்பெறும்.

கேட்டுக்கொண்டிருந்தோம் கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தில் அருள் மாலை தொடரவிருக்கிறது. வசந்த விடியல் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில்

இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ஐசிஎஸ் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப்பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, வண்ணம் பூசிக்கொள்ளும் புவியில் கனலோன் கதிர்கள் வெளிச்சத்தை வாழ்வில் பரப்பத் துவங்கும் நேரத்தில் இணைகிறோம். கோடை பண்பலை 100.5 இது வசந்த விடைகள் நிகழ்வின் துவக்கமாக வயல் புலவனின் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 123.

0: என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே, நீ சென்றுவிடு. நான் விரும்பும் என்னவள் என் கண்ணில் தங்கியிருக்க இடமில்லாமல் இருக்கிறது. குறள் எண் 1123 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: கருமணியில் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கில்லை இடம்.
0: என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே, நீ சென்றுவிடு. நான் விரும்பும் என்னவள் என் கண்ணில் தங்கியிருக்க இடமில்லாமல் இருக்கிறது. குறள் எண் 1123 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மறியே என்று ஜெபித்தரும் என்ன. ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில்.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: சென்னை புட்லூர் புவனம் தழைக்க வந்தாள் பூங்காவனத்தம்மன்.

ராமாபுரம் என்ற கிராமத்துக்கு அருகே பூங்காவனம் என்ற ஒரு காடு கவனிப்பாரற்று கிடந்தது. அங்கே பேய்களும் மாவிகளும் உழவுவதாக எழுந்த வதந்தி காரணமாக ஊர்க்காரர் ஒருவர் கூட அதன் பக்கமே போவதில்லை. கிராமத்தில் அநியாய வட்டிக்கு பணம் கடன் கொடுத்து மக்கள் சொத்துக்களையெல்லாம் தன் சொந்தமாக்கிக் கொண்டிருந்தான் மகிசுரன் என்ற கொடியவன். அவனால் படுமோசமாக பாதிக்கப்பட்டான் பொன்மேனி என்ற விவசாயி. ஒரு கட்டத்தில் கடனும் வட்டியும் நினைத்து பார்க்க இயலாத வகையில் அதிகரித்துவிடவே மகிசுரன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தான். அதாவது பூங்காவனம் என்ற காட்டினுள் போய் பொன்மேனி தனி ஆளாக நிலத்தை உழுது முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஊர் மக்கள் திகைத்து பயந்திருக்க வேறு வழியில்லாமல் பொன்மேனி வனத்துக்குள் சென்று உழ ஆரம்பித்தான். அன்று சிவராத்திரி. மிக கடினமான பாறையாக இறுகிவிட்ட பூமியை தான் வணங்கும் அங்காள பரமேஸ்வரியை உளமாற பூஜித்து அவன் தன் கலப்பையால் உழ ஆரம்பித்தான். என்ன ஆச்சரியம், நிலம் நெகிழ்ந்து அவனுக்காக வழி கொடுத்தது. அதே சமயம் கலப்பை முனை எதிலோ இடிக்க திடீரென்று பூமியிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அதை கண்டு பயந்து அலறினான் பொன்மேனி. பயப்படாதே பொன்மேனி, நான் அங்காள பரமேஸ்வரி. கடன் வாங்கி கஷ்டப்பட்ட காலத்திலும் உன்னிடம் தண்ணீரும் உணவும் கேட்டவருக்கு உன்னிடம் இருந்ததை மனமுவந்து கொடுத்தாயே, அந்த அன்புக்கு நான் அருள் புரிய விரும்புகிறேன். இங்கே நான் புற்றாக அமைந்திருக்கிறேன். இனி உன் குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் உன் ஊரார் அனைவருக்குமே நான் நல்லன அருள்வேன் என்று அம்மன் அசரீரியாக கூறினாள். கண்களில் நீர் பெருக திகைத்து போய் நின்றான் பொன்மேனி. அதே சமயம் பூமி விலக உள்ளே ஒரு மண் புற்றுமேடு தெரிந்தது. அதில் அம்மன் மல்லாந்து படுத்த கோலத்தில் காணப்பட்டாள். அப்போது எங்கிருந்தோ ஓடோடி வந்த மகிசுரன், அன்னையே என்னை மன்னித்து விடுங்கள், பிறர் உழைப்பில் சுகம் கண்ட நான் மகாபாவி என்று சொல்லி அழுது அரற்றினான். அதை கண்டு பொன்மேனி மேலும் திகைத்தான். தீயவனை இழுத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த அம்மனின் அற்புதம் அவனை சிலை போல உறைய வைத்தது.

0: ஊரார் முயற்சியால் அங்கே பூங்காவனத்தம்மனுக்கு ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. கூடவே முகப்பில் ஒரு மண்டபம் கட்டப்பட்டது. இது விழா காலங்களில் உற்சவ மூர்த்தி வந்து அமர்வதற்காக. அம்மனுடன் ஐயன் தாண்டவராயனும் இருப்பதால் அவருக்கு எதிரே நந்தி வாகனம் அமைக்கப்பட்டது. கோயிலின் உள்ளே கர்ப்ப கிரகத்துக்கு நேரெதிரில் மண்புற்றாக மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் படுத்திருக்கிறாள். முழுக்க முழுக்க மஞ்சளும் குங்குமமும் துளங்க அன்னை ஈசானிய மூலையில் காலை நீட்டி தென்மேற்கில் தலை வைத்து அருள்கிறாள். மண்புற்று மாதாவுக்கு அப்பால் கருவறை, அதனுள் சூளம் தாங்கி அங்காள பரமேஸ்வரியை தரிசிக்கலாம். எலுமிச்சம்பழ மாலைகளுடன் மலர் அலங்காரங்களுடனும் புன்னகை துலங்க காட்சி அளிக்கிறாள் அம்பிகை. அருகில் தாண்டவராயன் என்னும் திருநாமத்துடன் நடராஜர் அருள்பாலிக்கிறார். இவருக்கு வலதுபுறத்தில் யானை முகனார் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இம்மூவருக்கு முன்னால் உள்ள கொள்ளை கொள்ளும் சிரிப்புடன் உற்சவ நாயகி கெலுவிருக்கிறாள். சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் ரயில் மார்க்கத்தில் புட்லூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பூங்காவனத்தம்மன் கோவிலுக்கு செல்லலாம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா.

0: வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
7: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
2: வழங்கும் வசந்த விடியல்.
8: மதுரை மாவட்டம் மேலூர் திருமாலிரஞ்சோலை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு மேல் சுந்தரராஜ பெருமாள் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% to 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
11: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம். இன்று பிறந்த நாள் காணும் நேயர்களுக்கும் மனநாள் காணும் தம்பதியினருக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள்.
12: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடி தள்ளுபடி.
13: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? நிரஞ்சனாவா நீங்க? ஆஹா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க நிரஞ்சனா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? உங்க படிக்கிறீங்களா? அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எனக்கு
0: ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? இப்போ ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. சரி சரி, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ரைம் சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க.

0: ஆஹா, ரொம்ப அழகா பாடிட்டீங்க. வாத்து எப்படி கத்தும்? கத்துமா? உங்க வீட்டுல வாத்து இருக்கா? இல்லையா? நீங்க வாத்து பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அப்புறம் அழகா வாத்து பாட்டு பாடுனீங்க, குவா குவா வாத்துன்னு. இதை யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க? ஓ, அப்படியா? அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்கும். சரி சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா அம்மா.
0: அம்மா பேர் என்ன?
1: சத்யபிரியா.
0: அப்பா பேர்?
1: சதீஷ்.
0: சதீஷ் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க? சரி சரி, நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.

0: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை
1: இசை பாடு நீ
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடிகள். உடன் இணைந்திருந்தது சிவசக்தி. தொடரவிருப்பது சுகமான காலை. இணைந்திருங்கள் இனிய நெஞ்சங்களே.
1: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
6: ஈரோடு புத்தக திருவிழா July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
1: வழங்கிய வசந்த விடியல்.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் சுகமான காலை. ஒரு புதிய நாள் உதயமாகிறது புன்னகையோடு. பூத்திருக்கும் நம் உள்ளங்களையும் இல்லங்களிலும் இன்பம் பொங்கட்டும். கவலைகள் கலைந்து கனவுகள் மலர்ந்து புன்னகையோடு வரவேற்போம் இந்த காலை வேளையை சுகமான காலையோடு. நிகழ்ச்சியில் உங்களோடு கூட முடிய ரகுநாதன். காலை வணக்கம் நேயர்களே.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு வளமர காத்திருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேர்களை சந்திக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திருங்கள் இசைக்கும் வரை.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: நினைச்சேன்.
1: என்ன மாமா சௌக்கியமா? கோடை பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன். பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் கேட்டுக்கிட்டே இருங்க.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெயை நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: ஒன்றில்
1: வீட்டின் முன்பகுதி
0: அல்லது
1: இடைக்களி
0: அல்லது
1: முற்றம்
0: அல்லது
1: முன்னறை
0: ஒன்றில்
1: முற்றம்.

10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கும். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன்முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள்

ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து 30 ஆகஸ்ட் 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால் நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித் தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு 31 வரை நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணைய வழியில் நிறைவு செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் செல்ஃப் எனுமரேஷன் ஐடி அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணைய வழியில் பதிவு செய்திருப்பவர்கள் வைத்திருக்க வேண்டும். வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் அந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பை நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 780-680-7602 என்ற எண்களை தொடர்பு கொண்டு விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர் புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
2: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
1: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
2: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
1: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
4: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
2: கவுன்சிலிங் கோட் 2612.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: புளி உருமது, புளி உருமது, இடி இடிக்குது, இடி இடிக்குது, புளி உருமது, புளி உருமது, இடி இடிக்குது, இடி இடிக்குது, புளி உருமது, புளி உருமது, இடி இடிக்குது, புளி உருமது, புளி உருமது, புளி புளி உருமது.

0: சரியாகவே வந்துவிட்டதே.
1: ஆ,
0: புலி நன்றாகவே உரும்புகிறதே. லகட பாண்டிகளா, இந்நேரம் பார்த்து எனக்கு பாதுகாப்புக்கு எவனும் இல்லையே.
1: புலி புலி அருகே வருகிறதே.
0: இப்போது நான் என்ன செய்வேன், எங்கே செல்வேன்? கரடி வந்திருந்தால் கூட காரி உமிழ்வதோடு சென்றிருக்குமே. இது என்னென்னலாம் செய்ய போகிறதோ தெரியவில்லையே.
1: ஆ, அருகே வந்துவிட்டதே வந்துவிட்டதே வந்துவிட்டதே.
2: வணக்கம் அண்ணா.
0: என்ன புலி பேசுகிறது?
3: அமைச்சரே, நீங்களா? ஏன் இப்படி என்னை புலி வேஷம் போட்டு வந்து பயமுறுத்துகிறீர்கள்?
2: என்ன புலி வேஷம் தானே போட்டிருக்கிறேன். புலி எங்காவது மனிதர்களை போல இரண்டு கால்களில் நேராக நடந்து வருமா? எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? அதை கூட சிந்திக்காமல் இப்படி பயந்து நடுங்குகிறீர்களே. நீரெல்லாம் ஒரு மன்னர்.
3: சரி சரி, இதுவெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அமைச்சரே, எங்கும் வெளியில் சொல்ல வேண்டாம். சரி, இன்று என்ன புலி வேஷம் போட்டு வந்திருக்கிறீர்கள்?
2: மன்னா, இன்று ஜூலை 29 சர்வதேச புலிகள் நாள்.
3: ஓஹோ,
2: இந்த வேர்ல்டு டைகர்ஸ் டேவில் வனங்களின் பாதுகாவலன் என்று சொல்லப்படும் புலிகளுக்கு நம்முடைய தர்பார் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் அண்ணா.
3: ஏன் அமைச்சரே, நம்முடைய வாழ்த்துக்கள் காட்டு புலிகளின் காதுகளுக்கு எட்டுமா, புலிகளுக்கு புரியுமா?
2: அடரடா, ஒரு வார்த்தைக்கு கூட வாழ்த்து சொல்ல விட மாட்டேன் என்கிறாரே. சரி விடுங்கள் மன்னா, புலிகளை போற்றுவோம், பாதுகாப்போம், போதுமா?
3: சரி அமைச்சரே, இந்த சர்வதேச புலிகள் நாளில் புலிகளை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன்.
2: மன்னா, புலிகளை அவற்றின் நகங்கள், தோல் இவற்றிற்காகவும், புலியின் உடம்புக்குள் ஏதோ மருத்துவ குணங்கள் இருப்பதாக நம்பிக்கொண்டும் சில மனித மிருகங்கள் அவற்றை வேட்டையாடுகிறார்கள். மேலும் அவற்றின் வாழ்விடங்கள் ஆங்காங்கே ஏதோ சில காரணங்களால் அழிக்கப்பட்டு வருகிறது. அதை டீஃபாரஸ்டேஷன் என்று சொல்லுகிறோம். முன் சொன்ன காரணங்கள் தான் புலிகள் இனம் அழிந்து வருவதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றனமண்ணா. மேலும் உலக அளவில் 9 வகையான புலி இனங்கள் இருந்திருக்கின்றன. அதில் 3 இனங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன என்பது மிகவும் வருந்தத்தக்க செய்தி மண்ணா. அதனால் தான் புலி இனம் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இன்றும் இருக்கிறது.
3: ஓஹோ,
2: அது ஒருவரும் இருக்க புலிகளின் சிறப்புகளை பற்றி இந்த உலக புலிகள் நாளில் நாம் பேச வேண்டுமா இல்லையா? அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பெங்கால் டைகர் பற்றி சொல்லுகிறேன் மன்னா.
3: சொல்லுங்கள் அமைச்சரே.
2: மன்னா, பெங்கால் புலிகளை இந்தியன் டைகர்ஸ், ராயல் டைகர்ஸ் என்று சொல்வார்கள். இது போன்ற புலிகள் இந்தியா, பர்மா, நேபாளம், வங்கதேசம் ஆகிய நாடுகளின் அடர்ந்த காடுகளில் வசிக்கின்றன. இந்த புலிகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படும் திறன், பலம் என்று எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன மன்னா. அதை சொல்லிக்கொண்டே போகலாம்.
3: அப்படியா?
2: புலிகளை பிரைட் ஆஃப் தி நேஷன் என்று சொல்வார்கள் மன்னா. அதனால் தான் புலிகளை நாம் இங்கு மிகுந்த மரியாதையோடு நடத்துகிறோம், மதிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், காட்டுக்குள் ஏதாவது இறந்த புலியை கண்டால் ஒரு மனிதனுக்கு எப்படி இறுதிச் சடங்கு நடக்குமோ அதே மரியாதையோடு தான் புலிகளை இன்றும் அடக்கம் செய்து வருகிறார்கள் அம்வனத்துறையினர்.
3: அப்படியா அமைச்சரே?
2: புலிகள் தனித்து வேட்டையாடுபவை என்றாலும் அதுவும் ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள் தான் இருக்கிறது மன்னா. ஏதாவது பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஆண் புலி தன்னுடைய பெண் புலியையும் குட்டிகளையும் மிகுந்த கவனத்தோடு பாதுகாக்குமாம். வேட்டையாடிய உணவை அவை இரண்டும் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் ஆண் புலி சாப்பிடும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் மன்னா.
3: ஓஹோ,
2: பெங்கால் பெண் புலிகள் ஒரே நேரத்தில் 3-6 குட்டிகள் வரை ஈனுமாம். அந்த புலிகள் 2-3 வருடம் வரைதான் தாய் புலியோடு இருக்குமாம். அதற்கு பிறகு தனக்கென ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொள்ள தனித்து வேட்டையாடுவதற்கு சென்று விடுமாம். இந்த பெங்கால் புலிகள் வால் பகுதி இல்லாமல் 150-190 சென்டிமீட்டர் நீளம் வரையிலும் 140 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியதாம். எடை சற்று அதிகமாக இருந்தாலும் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் வாய்ந்தது இந்த பெங்கால் டைகர்ஸ்.
3: ஓஹோ, வியப்பாக இருக்கிறது அமைச்சரே.
2: மேலும் இரையை கண்டவுடனேயே உடனே பாய்ந்து விடாமல் பொறுமையாக சிந்தித்து நிதானமாக செயல்பட்டு எந்த கோணத்திலிருந்து அந்த இரையை தாக்கினால் சரியாக இருக்கும் என்று சரியாக கணிக்குமாம்.
3: புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் என்று சும்மாவா சொன்னார்கள்?
2: அந்த திறன் இருப்பதால் தான் பெங்கால் புலிகளின் தாக்குதல்களில் 10-8 வெற்றிகரமாக முடிகிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் மன்னா.
3: ஓஹோ, ஆச்சரியமூட்டும் செய்திகள் அமைச்சரே.
2: மொத்தத்தில் இந்த பெங்கால் புலிகள் மட்டுமல்ல, உலகில் இருக்கும் அத்தனை புலி வகைகளும் அசாத்திய பலமிக்கவைகளாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மன்னா.
3: பலே பலே, இந்த சர்வதேச புலிகள் நாளில் புலிகள் பற்றிய சிறப்பான தகவல்களை சொன்னீர் அமைச்சரே. மேலும் அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் இருக்கும் புலிகளை இனியும் அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அமைச்சரே.
2: நல்லது நல்லது மன்னா.
3: சரி அமைச்சரே, நான் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறேன்.
2: யார்? நீங்கள். சரி, என்னவென்று சொல்லுங்கள்.
3: புளிய மரத்திற்கும் காட்டிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, என்னவென்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: நீங்களே சொல்லுங்கள்.
3: புளிய மரத்திலும் புலி இருக்கும், காட்டிலும் புலி இருக்கும். எப்படி?
2: நன்றாகவே இல்லை மன்னா.
3: என்ன?
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: ஆசையில் ஒரு குக்கு.
3: ஆசையில் ஒரு குக்கு.
1: நமது கோடை பண்பலை 100.5
3: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: இரவு 7 தொடக்கம் 8 வரை
3: நீர்களின் ஆசை பாடல்கள்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
1: 94-86-28-24-24
3: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
1: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
3: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
1: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
3: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: படை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று
3: ஜூலை 29
2: பன்னாட்டு அணுசக்தி முகமையகம் என்ற அமைப்பு
3: அணுசக்தியின் அமைதி வழி பயன்பாட்டினை ஊக்குவிப்பது இதன் சிறப்பு.
2: அணு கருவிகளின் ராணுவ பயன்பாடுகளை தடுப்பது இதன் நோக்கமாகும்.
3: ஐக்கிய நாடுகளின் பொது சபை பாதுகாப்பு சபைகளுக்கு பதில் அளிப்பது மட்டுமே இதன் கடமையாகும்.
2: தலைமையகம் அமைந்திருப்பது வியனா ஆஸ்திரிய நாடுகளில்.
3: பிராந்திய பாதுகாப்பு அலுவலகங்கள் இருப்பது ஜப்பானின் டோக்கியோ கனடாவின் டொரண்டோ ஆகிய இடங்களில்.
2: 2005 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றது
3: இந்த அமைப்பும் அதன் அன்றைய தலைவர் முகமது எல்பரதே என்பவரும்.
2: உலகில் அணுசக்தியின் அமைதி வழி பயன்பாட்டினை ஊக்குவிப்பதே இதன் தொடர்பணியாகும்.
3: 1957
2: இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி
3: அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட தினம் இன்று. ஐக்கிய அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு அமைப்பு இது.
2: நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற இவ்வமைப்பு
3: நாசா என அழைக்கப்படுகிறது.
2: விண்வெளி ஆய்வு, அறிவியல் ஆராய்ச்சி, வானூர்தியல் ஆராய்ச்சிகள் இதன் தாரக மந்திரம்.
3: அதனால் சுழன்று கொண்டிருக்கிறது விண்வெளியில் நாசாவின் எண்ணற்ற எந்திரம்.
2: கதிரவ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்கள் குறித்தும் ஆராயும் இதன் முயற்சி.
3: இதன் வழியாய் எண்ணற்ற ஆய்வுகள் இந்த அமைப்பின் தொடர்ச்சி.
2: 1958
3: ஐக்கிய அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனம்
2: நாசா தொடங்கப்பட்ட தினம் இன்று. இலங்கை இன பிரச்சினைக்கு தீர்வு காண 1987 கையெழுத்திடப்பட்ட ஓர் ஒப்பந்தம்.
3: அது இந்திய பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனேவுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம்.
2: இலங்கை வாழ் தமிழ் மக்களின் நலன் குறித்த உடன்படிக்கை.
3: அதன்படி அவர்களின் வாழ்வாதாரங்களுக்கான இலங்கை அரசின் தொடர் நடவடிக்கை.
2: அதற்காக வலியுறுத்தப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள்.
3: தொடர்ச்சியாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள்.
2: 1987
3: இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண
2: ராஜீவ் காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இன்று.
3: இத்தாலி நாட்டின் அரசை பாசிச அரசாக மாற்றி ஏகபோக சர்வாதிகார ஆட்சியை நடத்தியவர்.
2: அரச கட்டமைப்புகளையும் தனியார் நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர்.
3: ஏகபோக அணுகுமுறை வழியாக பாசிச அரசை உருவாக்கி நடத்தினார்.
2: ஊடகங்களையும் திறனாளர்களையும் தனது அடக்குமுறைக்குள் கிடத்தினார்.
3: ஹிட்லருடன் சேர்ந்து 2nd உலகப் போரின் போது நேச நாடுகளுக்கு எதிராக போரிட்டு தோல்வி நிலை.
2: தனது கொடுங்கோல் ஆட்சியினால் தன் மனைவியுடன் சேர்ந்து கொல்லப்பட்ட நிலை.
3: 1883
2: இத்தாலியின் சர்வாதிகாரி
3: பெனிட்டோ ஆண்ட்ரியா முசோலினி பிறந்த தினம் இன்று.
2: இந்தியாவின் முதன்மையான தொழில் அதிபர்களுள் ஒருவர்,
3: இந்திய வானூர்தி போக்குவரத்தின் முன்னோடியாக கருதப்படுபவர்
2: ஜே

0: டாட்டா என்பது அவர் பெயர்.
1: பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் பிறந்தவர்.
0: 1957 கிடைத்தது பத்ம விபூஷன் விருது.
1: 1992 இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியை கௌரவித்தது.
0: 1904
1: தொழிலதிபர் ஜே ஆர் டி டாட்டா பிறந்த தினம் இன்று. புலிகளின் வளத்தினை பேணுவதற்காக உலக அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஓர் நாள்,
0: அது உலக புலிகள் காப்பக நாள்.
1: 2010 இந்த தினம் உருவாக்கப்பட்டது.
0: புலிகளின் இயற்கை வாழிடங்களை காப்பாற்றுவதே இதன் நோக்கமாக்கப்பட்டது.
1: புலிகள் வளம் காப்பதற்காக அமைக்கப்பட்டது ஓர் உலகளாவிய அமைப்பு.
0: பொதுமக்களிடையே இது குறித்து ஏற்படுத்தப்படுகிறது விழிப்புணர்வு.
1: ஜூலை 29 பன்னாட்டு புலிகள் தினம் இன்று.
2: பூமி அனைத்து உயிர்களின் தாய்.
3: தன்னிடம் உள்ள வளங்களை வாரி வழங்கும் வள்ளல்.
2: எதிர்பார்ப்பின்றி எல்லாம் கொடுக்கும் பூமி தாய்க்கு
3: அவள் எதிர்பாரா விதமாக நாம் செய்யும் செயல்கள்தான்
2: சேதத்தை விளைவிக்கின்றன.
3: பெருகும் மக்கள் தொகையின் தேவைக்கும் அதிகமான
2: வளங்களை எடுத்துக் கொள்ளும் போது என்னவாகும் பூமி?
3: 2018 மொத்த ஆண்டிற்கான இயற்கை வளங்கள் மொத்தமும்
2: வெறும் 8 காலங்களிலேயே பயன்படுத்தப்பட்டுவிட்டன.
3: அதாவது மனித இனம் தற்பொழுது
2: பூமியின் சுற்றுச்சூழலினால்
3: மறு உற்பத்தி செய்யும் திறனை விட
2: 17 வேகத்தில் இயற்கையை பயன்படுத்துகிறோம்.
3: இது ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடும்.
2: இந்த கணக்கீடானது
3: உலக தடப்பிணையம், அதாவது
2: குளோபல் ஃபுட்பிரிண்ட் நெட்வொர்க்,
3: மற்றும் இயற்கைக்கான உலக அளவிலான நிதி, அதாவது
2: வேர்ல்ட் வைட் ஃபண்ட்
3: ஆகியவற்றால் கணக்கிடப்பட்டு வருகிறது.
2: இந்த ஆண்டிற்கான பூமியின் சுற்றுச்சூழல்
3: எல்லை மீறிய நாள்
2: இன்று.
3: பயன்படுத்துவோம்
2: இயற்கை வளங்களை
3: அளவோடு.
2: பயன்படுத்துவோம்
3: இயற்கை வளங்களை
2: அளவோடு. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

இதுவரை இணைந்து ரசித்தோம் சுகமான காலை. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெருப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதித் எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இசை ஆசை போட்டுக்கிட்டே அஞ்சான வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க நம்ம மக்களுக்காக வான்வழி வானொலியில் கோடை பண்பலை 100.5. இது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். மனதோடு ராகம் பகுதியில நம்ம நாள்தோறும் ஒரு மாவட்ட நீர்களை சந்திச்சுட்டு இருக்கோங்க. அந்த வரிசைகளை இன்று எந்த மாவட்ட நீர்களை சந்திக்க போறோம்னு பாக்கலாங்களா? இந்த மாவட்டத்தில் பவானி ஆற்றுக்கு நடுவில் கட்டப்பட்ட காளிங்கராயன் அணைக்கட்டுன்ற தடுப்பணை இருக்குதுங்க. நட்டாச்சீஸ்வரர் தீவுன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி தீவு இருக்குதுங்க. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ கண்டுபிடிச்சிடுவீங்க. தமிழ்நாட்டோட 3வது பழைய அணைன்னு சொல்லக்கூடிய கொடிவேரி அணையும் இங்கே தான் இருக்குதுங்க. அட ஆமாங்க, நம்ம ஈரோடு மாவட்ட நேர்களை தாங்க இன்னைக்கு சந்திக்க போகிறோம். நேயர்கள் வரவேண்டிய இலக்கங்கள் அனைத்து நேயர் 2424-2629-3333 முன் இணைப்பிற்கு 4542 உடன் இணைவது உங்கள் செல்லமகள் சிவசக்தி. முதலாவதா எந்த நேயர் நம்ம கூட இணைறாங்கன்னு பாக்கலாங்களா? வணக்கம், வாங்க.
5: என்ன
1: பாட்டு வேணுங்கய்யா?
5: அன்னாத்தே
1: அன்னாத்தே நம்முடைய
5: கோடை பண்பலை அனைத்து நேயர்களுக்காகவும்
1: இந்த பாடல் நிச்சயமாக ஒழிக்க உள்ளது.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர்.

0: ராயலின் வானவில்
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.
0: கோடிப்பண்மலை நெருப்புள்ளியாய்ந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம், 12 மணிக்கு மகளிர் நேரம். தலைப்பு தடம் பதிக்கலாம், சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளில் கூழ் தயாரிக்கும் முறை. சிறப்பு விருந்தினர் மணப்பாறை தொழில் முனைவோர் எஸ் கேத்ரின் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து. தஞ்சாவூர் திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தெருவிலிருந்து வலம் வரும். 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்செவி வாயிலாக நேயர் விருப்ப பாடல். 10 மணிக்கு நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 மணிக்கு இரவு சிறகு.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
4: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: இப்ப நம்ம மறந்துடுறோம், சில சமயத்துல சில விஷயத்த மறந்துடுறோம் வாழ்க்கையில. மறந்து போகிற தேதி இருக்கலாம், மறந்து போகிற நிகழ்வு இருக்கலாம், மறந்து போகிற சம்பவம் இருக்கலாம். ஆனா மறந்து போகிற நபர், நாம் அடிக்கடி தொலைத்து விடுகிற நபர் அல்லது அடிக்கடி மறந்து போகிற நபர் அல்லது அடிக்கடி நம்மால் தொலைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு ஆழமான விடை ஒன்று சொல்கிறாங்க. நம்ம அடிக்கடி தொலைக்கிற நபர் வேறு யாரும் அல்ல. நம்ம ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி நடந்துருக்க வேண்டாம், நம்ம இப்படி செஞ்சுருந்துருக்க வேண்டாம், இதுக்கு இது வேறு மாதிரி கையாண்டுருக்கலாமே, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், அப்போது நாம் தான் நடந்துக்கிட்டோம், நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோன்னு திரும்பி கேட்டால் அந்த கணத்தில் தொலைந்து போனவர் யார்? அப்போ அந்த கணத்தில் நான் அங்கே இல்லை, இப்போ தெரியுது, தெளிவாக அதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த கணத்தில் நான் ஏன் அப்படி ஹேண்டில் பண்ணலை? அப்போ அந்த கணத்தில் யாரை தொலைச்சிருக்கிறேன்னா, என்ன தொலைச்சிருக்கிறேன்? அங்கே யாரோ ஒருவர் விடுபட்டு போய் விட்டார். அதாவது நான் என்ன விட்டுட்டேன், மிஸ் என்னத்தை மிஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆக்சுவல் மீனிங்காக. அதுக்கான ஆக்சுவல் இங்கிலீஷ் வேர்டு சீன்கிறத விட மிஸ்கண்டக்ட், மிஸ்பிஹேவியர், அதாவது என்னுடைய பிஹேவியர் அங்கே மிஸ் ஆயிடுச்சு, என்னுடைய கான்டாக்ட் அங்கே மிஸ் ஆயிடுச்சு, அதாவது ஏதோ ஒன்று அந்த இடத்துல விடுபட்டு போச்சு, ஒரு கண்ணி அந்த இடத்துல அறுந்து போச்சு, அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஒரு கண்ணி இல்லாமல் போச்சு, ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா, நான் தான் மிஸ் ஆயிட்டேன் அந்த இடத்துல. கரெக்டாக நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா, நானாக இருந்திருந்தால், சரியா, நானாக இருந்திருந்தால், ஒன்று என்னுடைய நான் வந்து முழு விழிப்போடு இருந்திருந்தால், அந்த அவேர்னஸ் முழு விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் அது அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் அப்பப்போ பதட்டம் அடைகிறோம், அந்த பதட்டம் அடைகிற கணத்தில் பார்த்தீங்கன்னா நாம் காணாமல் போயிடுவோம். ஏன், யாரையோ திட்டுவோம், எல்லாம் ஒன்னால் தான் வந்தவனே அப்படிம்போம், யாரையோ ஒருத்த மேலே சில பேர் கோவம் தான் கை நீட்டி அடிச்சுடுவோம். இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் மனித வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற சில சம்பவங்கள். அந்த விழிப்புணர்வுங்கிற அவேர்னஸ், அதாவது உண்மையான நான், அது உள்ளேருந்து வெளியில் வரணும். ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடறாத, 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு பள்ளிக்கூடத்து பையன் அலாரம் வைக்கிறான், காலை 5 மணிக்கு திருப்பி அடிக்கிறான் அலாரத்தை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் பையன்கிட்ட, ஏன்பா அலாரம் வச்ச நான் நானா, அலாரத்தை திருப்பி அடித்த நான் நானா? ஸ்கூல் பையன் சொல்லுவான், நான் அவன் இல்லை. அது கரெக்டு, அதான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறான். நான் அவன் இல்லைன்னா அப்போ நான் அங்கே இல்லை, நான் அவன் இல்லை, நானே நான், நான் தானா, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன், நானே பார்த்து, அப்படி இருக்கிற முகம் என்ன, இப்படி இருக்கிற முகம் என்ன? ஒவ்வொரு செகண்டில் ஒவ்வொரு முகம் வெளிப்படுது, ஒவ்வொரு மாதிரி நாம் அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு ரிவர்ஸில் போவோம். காலை தூக்கத்திலிருந்து விழிக்கிற பல பேரும், தூக்கத்திலிருந்து விழிக்கிற பல பேரும் விழித்த பிறகும் தூங்கிக் கொண்டே தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள். இதான் யோசிக்க வேண்டிய பெரிய விஷயம். தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிறமை ஒழிய அது உண்மையான விழிப்பு என்பது நமக்கு ஏற்படாமலேயே போய்விடுகிறது. முழு விழிப்போடு இருக்கணும். ஒரு ஜென் மடாலயத்தில் 10 வருஷம் ஒருத்தன் படிக்கணும், ஒரு குருக்கிட்ட படிக்கணும், 10 வருஷம் படிக்கணும். 10 வருஷம் முடித்ததுக்கப்புறம் வெளியிலேருந்து வந்து குருவை நமஸ்காரம் பண்ணுவான். அவன் நமஸ்காரம் பண்ண உடனே குரு ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்டு,

0: வைப்பார். வச்சுட்டு அவன் பாஸ் பண்ணிட்டா வெளியே காட்டுவார், அப்படி பாஸ் பண்ணாட்டி உள்ளே காட்டுவார். மறுபடியும் 10 வருஷம் படிக்கணும். 10 வருஷம் படிச்சுட்டு ஒரே டெஸ்ட்டு தான், பாஸ் பண்ணிட்டான்னு அடையாளம்னா வெளியே காட்டுவார், உள்ளேன்னா இப்படி உள்ளே காட்டுவார். நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கணும், அதான் விழிப்புணர்வு.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
6: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: கோடி பண்பலை 100.5 நேரம் 8:20 இணைஞ்சிருக்கோங்க. இது மனதோடு ராகும் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம கூட இணையறதுக்காக நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க யாருன்னு பாத்திரலாம். வணக்கங்க.
6: ஹலோ.
5: வணக்கங்க, சொல்லுங்க.
6: உங்க பேர்? ஈரோடு மாவட்டம் கோபிபட்டம் அத்தானியில இருந்து ரஞ்சிதம் பேசுறேங்க.
5: ரஞ்சிதம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கிறேங்க.
5: உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
6: நாங்க 3 பேருங்க.
5: சிறப்புங்க. நம்மளோட கோடை பண்பலை எத்தனை வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க?
6: வண்ணத்தூரியின்னு சொல்லி நாளை சாயந்தரம் விடுகதை புதிய போட்டாங்களுங்க, புதன்கிழமை சாயந்தரம். அத ரொம்ப விரும்பி பாப்பங்க.
5: சிறப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொல்லுங்க, கேட்டலாம்.
6: வாரிசு படத்துல இருந்து சஞ்சீத.
5: என்ன பாடல்?
6: ரஞ்சிதமே.
5: ரஞ்சிதமே பாடல் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது. இனிதே

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன்.
1: அழியாதது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா.
0: கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாளில போற புள்ள.
0: ஏன்னா என்னுடைய பாடல்கள் நிறைய கோடை எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க.

0: ஆச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: ஆசையில் ஒரு குக்கு,
2: ஆசையில் ஒரு குக்கு.
1: நமது கோடை பந்தலை 100.5
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
2: நீர்களின் ஆசை பாடல்கள்.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே.
1: 94-86-28-24-24
2: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
1: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
2: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
1: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
2: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் வந்து மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திக்கிட்டு இருக்குது.
1: உனக்கேன பிறந்தேனே, உயிரேன உணர்வேன கலந்தேனே.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம் உடைய சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோடை எஃப்எம்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம். இணைஞ்சிருக்கோங்க கொடிப்பண்பலை 100.5 மனதோடு ராகும் பகுதியில் நேரம் 8:30 தொட்டுக்கிட்டு இருக்குதுங்க. 9 வான்வழியை வளம் வர காத்திருக்குதுங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், ஈரோடு மாவட்ட நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோங்க மனதோடு ராகும் பகுதியில். நம்மோட இணையறதுக்காக நீங்கள் வந்திருக்காங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், பேச்சிமுத்து.
1: பேச்சிமுத்து ஐயா.
2: ஆமாங்க.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோங்க. உங்களோட பொழுதுபோக்கு என்னங்க ஐயா?
2: பொழுதுபோக்குனாவே கோடை பண்பலையை கேட்கறது தான். அதாவது வசந்த விடியல்ல இருந்து இரவு சிறவு வரைக்கும் கோடை பண்பலையை கேட்கறது தான் என்னுடைய பொழுதுபோக்கு. நான் வந்து கைத்தறி நெசவு தொழில் செய்யறேங்க மேடம். எனக்கு ரொம்பவுமே கோடை பண்பலை ரொம்ப பிடிக்கும். கோடை பண்பலை வந்து எனக்கு ரொம்ப உற்ற துணையா இருக்குன்னு தான் சொல்லுவேன், ஒரு 27 வருடங்களாக.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னன்னு சொல்லுங்க ஐயா.
2: கருப்பு படத்துல இருந்துங்க மேடம், கருப்பு வராண்டா அந்த பாட்டு.
1: சிறப்புங்க ஐயா, உங்களுக்கான பாடல் ஒலிக்கவிருக்கிறது.

0: Viking Bunions and Briefs.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: Sunflower Oil.
3: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: வான்வழியே வானொலியில் வளம் வந்துட்டு இருக்குதுங்க. கோடை பண்பலை நொறுபள்ளியின் மனதோடு ராகம். இன்று ஈரோடு மாவட்ட நேயர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம்
7: ஐயா. வணக்கம்ங்க. செந்தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் துடுப்பதி துலுக்கப்பாளையத்திலிருந்து குரு சந்திரமோகன் உங்களுடன் பேச வந்துள்ளேன்.
6: சந்திரமோகன் ஐயா வாங்க ஐயா. எப்படி இருக்கீங்க ஐயா?
7: நாங்க நலமா இருக்கேங்க. இங்க ஆடி காத்து அலைய தூக்கிட்டு போறதுங்க. அங்க எப்படி இருக்கீங்க?
6: இங்க அப்படியே குளிரா இருக்குதுங்க ஐயா.
7: எல்லாத்துக்காகவும்
6: இந்த பாடல் வான்வழியே வளம் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பன்மலை 105 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: வணக்கம், நான் உங்கள் பாடகர் நடிகர் யுகேந்திரன் பேசுறேன். கோடை FM சேவை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும் வான்வழியே வானொலியில நம்ம கோடை பண்பலை 100.5 ஈரோடு மாவட்ட நேயர்கள் வளம் வந்துட்டு இருக்காங்க. வாங்க, யாரு இணைஞ்சிருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பெருமாம்பாளையம் குணசேகரன்
1: ஐயா.
2: டெய்லரிங் வேலை செஞ்சுக்கேன்.
1: வேலைக்கு என்னங்க ஐயா?
2: டெய்லர் வேலை.
1: சரிங்க ஐயா, வேலையெல்லாம் எப்படி போகுதுங்க ஐயா?
2: வேலையெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்குங்க. அதான் கல்யாணம் பிஸி.
1: சிறப்புங்க ஐயா.
2: ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லிடுங்க.
1: ஆ, சொல்லுங்க.
2: 61 வயசு, 3/8/26 18.
1: சிறப்புங்க ஐயா. உங்களுக்கு 68 அகவை துளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக கண்டிப்பா ஒலிபரப்பிடலாங்க ஐயா. சிறப்புங்க ஐயா, உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஒலிக்கவிருக்கிறது வான்வழியே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட் மந்த்ரா.

0: கோடை பண்ணலை நொறுபுளி ஐந்தில் சைபால்
1: முகத்தில் வருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை, குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால் பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்லை பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குது.

0: பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ள. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும்? அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான், அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான். தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி? அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும். ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை, ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷனை அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கான மனதோடு ராகம். உடன் இணைந்திருந்தது நான் சிவசக்தி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். தொடர்ந்து கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். இன்றைய தலைப்பு லாபகரமான செம்மறியாடு மற்றும் இறைச்சி முயல் வளர்ப்பு. முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்குகிறது. தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம்
3: சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்கலாம் வானவில். தினம் ஒரு செய்தி, தினந்தோறும் ஒரு கருத்து. கோடை பண்பலை 100.5 எண்ணங்களையும் வண்ணங்களையும் வரவேற்கிறது வானவில்லில். நிகழ்ச்சி கலைக்கலாம் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு 0454 42. வானவில் இன்று தரும் தலைப்பு: லாபகரமான செம்மறியாடு மற்றும் இறைச்சி முயல் வளர்ப்பு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் ப. திருமுருகன், முதன்மை அறிவியலறிஞர், டாக்டர் பச்சையப்பன், அறிவியலறிஞர், தென்மண்டல ஆராய்ச்சி மையம், மத்திய செம்மறியாடுகள் மற்றும் ரோம ஆராய்ச்சி நிலையம், மன்னவனூர், கொடைக்கானல். நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா.
6: நன்றி ரகு. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 தயங்க நிகழ்ச்சி இன்றும் வேளாண் வானவிலாக விரிய காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மையில் முக்கிய உப தொழில்களில் ஒன்றான ஆடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு மற்றும் இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய முயல் வளர்ப்பு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கும் விதமாக அமையவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக 2 முனைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள், நமது நிலை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இருவரையும் கோடை பண்பலை 100.5 சார்பாக வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். திருமுருகன் முதன்மை விஞ்ஞானி பச்சையப்பன் அவர்கள் இருவரும் நமது நிலைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களையும் வழங்க இருக்கிறாங்க. நிறைய அனுபவம் கொண்டவர்கள். இந்த செம்மறி ஆடு வளர்ப்பு மற்றும் முயல் வளர்ப்பு தொடர்பான கேள்விகளுக்கான பதில்களை வழங்க இருக்கிறாங்க. ஐயா, இப்போது இந்த சூழலில் செம்மறி ஆடு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் வளர்க்கப்படுது. அதிக எடை கொண்ட செம்மறி ஆடுகளை எப்படி நம்ம தேர்வு செய்கிறது சொல்லுங்கய்யா. திருமுருகன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஐயா, செம்மறி ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விவசாயிகளுடைய ஒரு லாபகரமான தொழில். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ, இப்போ இறைச்சியினுடைய தேவைகள் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே வருது. நம்ம இந்தியாவில் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நம்ம ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.

0: குறைஞ்சது வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு 11 கிலோவாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது
1: ஓராண்டுக்கு.
0: ஆமாம். ஆனால் வந்துட்டு நம்மள்கிட்ட இப்போ எல்லா இறைச்சியும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய இறைச்சி எல்லாமே சேர்ந்து கோழி இறைச்சியும் சேர்ந்தே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இந்தியா லெவலில் அவைலபிள் எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்கோ 7 கிலோ தான் அவைலபிள். அப்படின்னா இன்னுமே 4 கிலோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ரெக்கமெண்டட் லெவலை விட நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இன்னுமே நமக்கு வந்துட்டு செம்மறியாடு முயல் மூலியமாக இறைச்சியை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ செம்மறியாடு அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்துட்டு செம்மறியாடு கணக்கெடுப்பு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 100 வருடங்கள் முடிந்து விட்டது. முதல் கணக்கெடுப்பு வந்துட்டு 1919 வந்துட்டு தொடங்கினாங்க.
1: 1919
0: தொடங்கினாங்க.
1: சரிங்க.
0: இப்போ கடைசியாக அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குயின் குயினியல் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு இந்த கால்நடைகளை வந்துட்டு சென்சஸ் எடுப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த 2019 வந்துட்டு 20வது சென்சஸ், அதாவது 100 வருடங்கள் முடிந்து விட்டது. இந்த 100 வருடங்களில் பார்த்திங்கன்னாக்கோ நம்ம செம்மறியாடுகள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு அதிகமாகிவிட்டது. ஆனால் அதற்கான மேய்ச்சல் நிலங்கள் வந்துட்டு ஒன்றும் அதிகப்படுத்தினதாக இல்லை, குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதனால் வந்துட்டு இன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு நம்ம செம்மறியாட்டினுடைய எண்ணிக்கையை கூட்டுறதை விட வந்துட்டு அதில் ஒரு ஒரு ஆட்டிலிருந்தும் அதிகப்படியான இறைச்சியை எடுப்பது தான் வந்துட்டு இப்போதைக்கு நடைமுறையாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு அறிவியல் பூர்வமான ஒரு முறையை வந்துட்டு கையாளணும். அந்த இனங்களை நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அதிக இறைச்சி உள்ள ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ
1: சரிங்க,
0: அது வந்துட்டு அந்த அதுக்கான எடை வந்துட்டு அதோட வயசோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு 3 மாதம் இருக்கக்கூடிய ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி வந்துட்டு ஒரு 17-20 கிலோவாவது இருக்கணும்.
1: சரிங்க.
0: அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சதைப்பிடிப்பு எப்படி இருக்குது, முதுகு பகுதியில் வந்துட்டு எலும்பு தெரிகிறதா இல்லையா, அதனுடைய நீளம் அகலம் எப்படி இருக்கிறது, ஒரு சதுரமான அமைப்பு இருக்கணும். அதாவது அப்போத்தான் அதில் வந்துட்டு நிறைய மசில்ஸ் இறைச்சிகள் கூடி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆட்டை பார்த்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும்.
1: சரிங்க.
0: நம்ம இறைச்சிக்காக அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஆட்டை வாங்கும்போதும் சரி விற்கும்போதும் சரி அறிவியல் முறைகளை நடைமுறைப்படுத்தணும். அதாவது வந்துட்டு நம்ம சும்மா பார்த்துட்டு இது ஒரு தோராயமாக ஒரு 30 கிலோ இருக்குது 40 கிலோ இருக்குன்னு காலை பிடிச்சி பார்க்காம அதை எடை போடணும். ஒரு 30 கிலோ இருக்கக்கூடிய ஒரு செம்மறியாடு வந்துட்டு 50%
1: சரிங்க
0: இறைச்சி வந்துட்டு கொடுக்கும். அப்போ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய விலை வந்துட்டு இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செம்மறியாட்டினுடைய இறைச்சி வந்துட்டு 1000 ரூபாய் வரைக்கும் விற்கிது.
1: சரிங்க.
0: அதனால் வந்துட்டு இது வந்துட்டு 50% கொடுக்குது அப்படின்னாக்க விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு செம்மறியாட்டுக்கு 400-500 ரூபாய் வந்துட்டு ஒரு கிலோவுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு அறிவியல் முறைப்படி வளர்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த அறிவியல் முறைப்படி அதை சந்தைப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதுக்கு தேவையான விவசாயிகள் தங்களுடைய லாபத்தை சரியான முறைப்படி ஈட்ட முடியும்.
1: நிச்சயமாக ரொம்ப அருமையான ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்குறீங்க. நேர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்மறியாடு அதாவது லாபகரமான செம்மறியாடு மற்றும் இறைச்சி முயல் வளர்ப்பு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கமளிப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய நிலையரங்களை காத்திருக்கிறாங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சை

0: சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: பள்ளி கல்வித்துறை, மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
6: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
5: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
6: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
7: கவுன்சிலிங் கோட் 4959.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: GNM கவுன்சிலிங் கோட் 1100.
14: தொடர்புக்கு செல் 9487260445.
16: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
17: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
18: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
19: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
18: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கவுன்சிலிங் கோட் 2624.
3: மேகவேதியில் ராகவ் ஊர்வலம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று லாபகரமான செம்மறியாடு மற்றும் இறைச்சிக்கான முயல் வளர்ப்பு குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. பச்சைப்பன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தென்மண்டல ஆடு மற்றும் முயல் ஆராய்ச்சி மையம் அது எப்போ தொடங்கப்பட்டது, அதனுடைய சுருக்கமான விளக்கம் சொல்லுங்கள்.
5: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தென்மண்டல ஆராய்ச்சி மையமானது இந்திய அரசின் வேளாண்மை அமைச்சகத்தின் கீழே இருக்கிற ஆராய்ச்சி மையங்கள், அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம்ட்டு ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா கால்நடை, பால்வளம், மண்வளம், வேளாண்மை, தோட்டக்கலை, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதுக்கு கீழே இந்த மாதிரியான சப்செக்ஷன்ஸில் இருக்கிற லைஃப் ஸ்டாக், அதாவது கால்நடை சப்ஜெக்ட் மேட்டர் டிவிஷனில் 10-15 நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குன. அதில் ஒரு லைஃப் ஸ்டாக் ஸ்பீஷியஸ்க்கும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது.
3: சரி,
5: அதில் செம்மறிக்கு அப்படின்ட்டு பிரத்யேகமான ஆராய்ச்சி நிலையம் ஜெய்ப்பூர், அதாவது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் நகர மாநகரத்து பக்கத்தில் ஒரு 75 கிலோமீட்டர் தள்ளி அவிக்கா நகர் அப்படின்ற ஒரு நகரத்தில் 1962 ஆரம்பித்தாங்க.
3: சரி,
5: அப்போ வந்து இந்திய அரசுக்கு உல் அதாவது உரோம தேவை உற்பத்தி தேவை அதிகமாக இருந்ததால் அந்த ஒரு அடிப்படையான ஒரு கருத்தில் இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. அந்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 3 கிளை நிறுவனங்கள், இந்த 3 கிளை நிறுவனங்களுமே அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி பொசிஷன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி

0: தென் மாநிலங்களுக்கான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் 1965 கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க மன்னவனூன்ற கிராமத்தில் ஒரு 1250 ஏக்கரில் அப்போ வந்து ஆர்ஜிதம் பண்ணி இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை 1965 தென்மண்டல ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்தாங்க. இதே மாறி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1964 குல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஹிமாச்சலில் அங்கே வந்து நார்த் டெம்பரேச் ரிசர்ச் ஸ்டேஷன், அந்த வட மாநிலங்களுக்குண்டான குளிர் பிரதேசத்துக்குண்டான ஷீப் ப்ரீட்ஸோட ரிசர்ச் பண்ணுறதுக்கு அங்கே, தென் மாநிலங்களில் இல்லை ஷீப் ப்ரீட்ஸ்க்கான ரிசர்ச் வந்து இங்கே. இது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டராக 1974-75 வாக்கில் இந்த ஏரிட் ரீஜன் சொல்லுவோம், ஒரு மாதிரி வறண்ட பூமிகளுக்காண்ட அதுக்குன்னு பிரத்யேகமான ப்ரீட்ஸ்லாம் இருக்குது, அது சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு பிகானர்ன்ற ஒரு நகரத்தில் ஒரு கிளை நிறுவனம் ஆரம்பித்தாங்க. இப்போ எங்களோட தலைமை நிறுவனத்தின் வழிகாட்டுதலின் படி தான் நாங்கள் இங்கே ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறோம். செம்மறியிலையும் இறைச்சி முயல்களும் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. செம்மறியிலே இரண்டு செம்மறி இனங்கள் வச்சுருக்கோம், ஒன்று வந்து பாரத் மெரினோ, இன்னொன்று வந்து அதிகாலின். ரெண்டுத்துக்குள்ளான வேறுபாடு என்னென்னா, பாரத் மெரினோ என்பது உடுப்புக்கான உல் உரோம தயாரிப்பு ஒரு செம்மறி, அவிக்காலின் அப்படின்றது வந்து தரைவிரிப்பு கார்பெட் உல் ப்ரொடக்ஷன். இது இல்லாமல் வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ரேபிட் ப்ராய்லர் ரேபிட்லேயும் ரொம்ப அதிகமாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து முயலின் இறைச்சியின் பிரத்யேகங்கள் அதெல்லாம் குறித்து சார் இப்போ சொல்லுவாங்க, அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள். ப்ளஸ் இது பாதிக்கு பாதி ஆராய்ச்சி போனாலும் மீதி பாதி வந்து ஃபார்மர்ஸை நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். பல ட்ரைனிங் பயிற்சி ப்ரோக்ராம் கொடுக்குறோம் ஆன் கேம்பஸ் நம்ம மன்னவனூர்லேயும் கொடுக்குறோம். வெளியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட மாவட்ட அலுவலகங்கள் இருக்குது, அங்கெல்லாம் வந்து விவசாயிகளோட ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள், கொலாபரேட் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் தான் எங்களோட நிறுவனம் பற்றிய ஒரு 60 இப்போ தான் எங்களுக்கு ஆயிருக்கு. மீண்டும் இன்னும் தொடர்ச்சியாக வந்து வேளாண் சேவை செய்வோம்.
1: நிச்சயமாக வாழ்த்துக்கள். இப்போது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதலாவது நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
2: எங்க போனாலும் வரும், அந்த 6 கழிச்சதுமே வளர்த்தகடா மார்பிள பாஞ்சது மாதிரி கொஞ்சம் கொம்பு பெருசாகவும் பாயுது, கொஞ்சம் பொழிச்சல் பண்ணுது. ரெண்டாவது ஐயா சொன்னது மாதிரி 30 வரைக்கும் வளர்க்கணும்டா, குறைஞ்சது 15-18 வளர்க்கணும், அப்பத்தே 30 வரும். அப்ப எத்தனாவது மாத்திர அதை காயடிக்கணும், எப்ப கொம்ப பிடிஞ்சு விடணும், அதுக்கு நம்ம கஞ்சி தண்ணி எல்லாம் வைக்கலாங்களா, இத டவுட்ட அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஐயா.
1: சரிங்க ஐயா, சொல்லுவாரு, கேளுங்க.
3: ஐயா வணக்கம், நல்ல கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க 30 வராது, அது 15 வந்துட்டு இப்போ ஆகுது, அது 30 வரணும் அப்படின்னாக்கோ. இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன்னா, அதாவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு செம்மறி ஆட்டினுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கு நாட்டில் வந்துட்டு இடம் கிடையாது, ஏன்னா மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால வந்துட்டு ஒரு ஒரு செம்மறி ஆட்டிலிருந்தும் நமக்கு வந்துட்டு அதிகப்படியான எடையை கூட்டணும்.
1: சரி,
3: அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இனிமேல்ட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுக்கு வந்துட்டு நம்ம நீங்கள் பாரம்பரிய முறைப்படி அதுக்கு வந்துட்டு அடர் தீவனம் எதுவுமே கொடுக்காம ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட தீவனங்கள் கல்டிவேட்டட் ஃபாடர் எதுவுமே கொடுக்காம அப்படி வளர்க்கும்போது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு 30 வரணும்னாக்க 15 கூட வராது, சில நேரங்களில் வந்துட்டு அது 2 கூட ஆகலாம். ஆனால் வந்துட்டு அதே குட்டிகளை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு முறைப்படி குடற்புழு நீக்கம் செய்து,
1: சரிங்க,
3: ஒரு அடர் தீவனம் ஒரு 30-40% அதுக்கு தேவையான இதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு வந்துட்டு ஒரு 250-400 அது வளர்ச்சிக்கு தகுந்தாப்பில் கொடுத்து அதோட நல்ல புல் வகைகளும் கொடுக்கும்போது வந்துட்டு 6 வந்துட்டு தாராளமாக வந்துட்டு செம்மறி ஆடுகள் வந்துட்டு 30 அடைகின்றன. இது நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சியில் எங்களுடைய வளர்ப்பில் வந்துட்டு நாங்களும் பார்த்தது, சில முன்னோடி விவசாயிகள் எங்களுடைய பார்வையில் இருக்க முன்னோடி விவசாயிகளும் அந்த எடையை வந்துட்டு வளர்த்தி எடுக்கிறாங்க.
1: சரிங்க,
3: அதனால் வந்துட்டு 30 வந்துட்டு 6 வந்துட்டு செம்மறி ஆடு அடைகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சாதாரண விஷயந்தான், அதை நீங்கள் அறிவியல் முறைப்படி வளர்க்கும்போது. அதுக்கப்புறமேல்ட்டு 100 கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நாங்கள் வந்துட்டு என்ன கொடுக்கணும், கஞ்சி தண்ணியெல்லாம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க ரங்கநாதன்.

ஐயா அவர்கள். அது என்ன அப்படின்னாக்கா, ஆடுகள் வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு புல் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு இது. அதில் வந்துட்டு நீங்கள் கஞ்சி கொடுக்கும்போது வந்துட்டு சாப்பிட்ட கஞ்சி அல்லது வந்துட்டு மீதமுள்ள சாப்பாடுகளை கொடுக்கும்போது வந்துட்டு அந்த ரூமன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய வயிறு இருக்கும் ஆடுகளுக்கு, அது வந்து புல்களை வந்துட்டு நொதித்து தான் வந்துட்டு அதிலிருந்த சத்தை எடுத்து ஆடு தன்னுடைய இறைச்சியை வந்துட்டு பெருக்குகிறது. நீங்கள் கஞ்சி அதிகமாக கொடுக்கும்போது வந்துட்டு அந்த ரூமனில் இந்த கஞ்சி போய் அந்த ரூமன் நொதித்தலில் வந்துட்டு பாதிக்குது. அதனால் வந்துட்டு சில நேரங்களில் வந்து

0: அதுக்கு தேவையான வந்துட்டு அதாவது உங்களால் சாப்பிட முடியாத அரிசி குர்ணைகள், தவிடுகள், சாப்பிட முடியாத இந்த மற்ற கோதுமைகள், மற்ற பயிர் வகைகள் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்துட்டு 300-400 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சாப்பாடாக செஞ்சு கொடுக்கும்போது வந்துட்டு அல்லது இட்லியாக அந்த மாதிரி ஐட்டங்கள், இட்லி தோசையெல்லாம் கொடுக்கும்போது வந்துட்டு அது வந்துட்டு அந்த அசிடோசிஸால் பாதிக்கப்படும், அது பிரச்சனைகளை உண்டாக்கும். சில அதிகமான அளவு கொடுக்கும்போது சில நேரங்களில் அது ஆடுகளினுடைய இறப்புக்கு கூட காரணமாகி விடுகிறது. அதனால் அந்த விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன்.
1: நிறைய கால்நடை மருத்துவர்கள் அதையும் பரிந்துரை பண்ணுறாங்க, இந்த வேக வைக்கப்பட்ட உணவுகளை, மனிதர் உண்ணக்கூடிய உணவுகளை கால்நடைகளுக்கு கொடுக்காம தவிர்த்துறது நல்லது. பசுந்தீவனம், உலர் தீவனம், அப்புறம் தாதுப்பு கலவை, இது மாதிரியான நடைமுறை தான் அறிவியல் விஞ்ஞானிகளாகட்டும் மருத்துவர்களாகட்டும் பரிந்துரை செய்கிறாங்க. அதனால் அந்த முறையை மட்டுமே பின்பற்றினா குறைந்த ஐயா சொன்ன மாதிரி குறைந்த காலத்தில் 6 மாத காலத்துக்குள்ளே இந்த 30 கிலோ இடையை எட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: +2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
7: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
1: வழங்கும் வானவில்.
8: வானலையில் கனமழை, இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டு இருக்கிறது. லாபகரமான செம்மறியாடு மற்றும் இறைச்சி முயல் வளர்ப்பு தொடர்பான நிகழ்ச்சியாக இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
9: ஐயா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா உங்களுக்கும் காலை வணக்கங்களும் கைலாஸ் மலையும் மலருங்க ஐயா.
8: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
9: ஐயா? ஐயாவுக்கு 2 கேள்வி ஐயா. எனக்கு உங்களுக்கே தெரியும் வானங்கள் அதிகமா வறட்சியான காலங்கள் இந்த ஆண்டு, ஆனா அதுக்கு தீனிகள் பாத்தீங்கன்னா பச்சைங்கிறது அதிகமா இல்ல. நோய் எதிர்ப்பு சக்தியும் தாங்கி வரணும், வறட்சியும் தாங்கி வரணும், நல்ல ஈல்டு எங்களுக்கு தரணும். அந்த மாதிரி ஆடுகள் ரகங்களை எப்படி நாங்க தேர்ந்தெடுக்கிறது, அது ஒரு கேள்விங்க ஐயா. முயலுக்கும் அதே கேள்விதாங்க ஐயா. ஏன்னா முயலுக்கு வந்து அதிகமா தீனிகள் பற்றாக்குறை இந்த ஆண்டுகள் பச்சைகள் இல்லாதனால, அதுக்கு என்ன மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து நாங்க கொடுக்கணுங்க ஐயா? அதுக்கான உணவு பழக்க வழக்கங்களை எப்படிங்க ஐயா நாங்க கடைபிடிக்கணும்? 2 கேள்விக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
8: சரி,
10: வணக்கம்மா, நல்ல கேள்வி. முத செம்மறியாடை பற்றி சொல்கிறேன். செம்மறியாடு வந்துட்டு மற்ற கால்நடைகள் வெள்ளாடு மாடு போல் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மழை இல்லாத காலங்களில் அதிகமாக புல் தளர்ச்சி இல்லாத இடங்களில் கூட அந்த மண்ணோடு ஒட்டி அந்த வேற கூட பிடுங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதனுடைய வாயின் அமைப்பு வந்துட்டு இருக்கும். அதாவது வந்துட்டு ஸ்பிளிட் அப்பர் லிப் அப்படிம்பாங்க, அதனுடைய மேல் தாடை அப்படிங்கிறது வந்துட்டு விரிவடைஞ்சு இருக்கும். அந்த விரிவடைஞ்சு இருக்கிறதுனால அந்த செம்மறியாட்டினால வந்துட்டு அது தரையோடு சேர்ந்து தரைக்கு மேலே வளர்ந்த புல்லோட பிடிச்சு அது கீழே இருக்கக்கூடிய வேரையும் பிடுங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதனுடைய தன்மை இருக்கு. இப்போ மற்ற மிருகங்களால் அந்த அதே மேய்ச்சல் நிலத்தில் விட்டால் அப்படி சாப்பிட முடியாது.
8: ஓரளவு வளர்ச்சி இருந்த புட்களை மட்டும்தான்
10: சாப்பிட முடியும். செம்மறி ஆட்டுக்கு அப்படி ஒரு பிரத்யேக தன்மை இருக்கு. அது வந்துட்டு அதனால தான் வறண்ட நிலங்களில் தான் வந்துட்டு செம்மறி ஆடுகள் அதிகமாக இருக்கும். செம்மறி ஆட்டுக்கு பிரச்சனையே வந்துட்டு அதிக மழை பெய்யக்கூடிய இடங்கள் தான் செம்மறி ஆட்டுக்கு பிரச்சனை.
8: கண்டிப்பாக
10: அதிக மழை இருக்குங்கிற இடங்களில் வந்துட்டு செம்மறி ஆடு வளர்க்க முடியாது. இப்போ இவங்க கேட்டது வந்துட்டு இப்போ புட்கள் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம ஓரளவு வந்துட்டு அந்த மாதிரி நிலங்களில் மேய்ஞ்சாலுமே வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு 6 மாதத்தில் 30 கிலோ எடை வந்துட்டு அடைய முடியாது. அதுக்கு வந்துட்டு நீங்கள் கிடைக்கும் காலங்களில் உங்கள் விவசாய நிலங்கள்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்கள்லேயோ கிடைக்கக்கூடிய கடலைக்கொடி,
8: சரிங்க,
10: காராமணி கொடி, இல்லை அது மாதிரி கிடைக்கக்கூடிய அறுவடை நாட்களில் வந்துட்டு நிறைய கிடைக்கும்.
8: உலர் தீவனங்கள்
10: அதை வந்துட்டு உலர் தீவனமாக மாற்றி நீங்கள் வந்துட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து இந்த மாதிரி மழை இல்லாத காலங்களில் உணவு இது தீவன பற்றாக்குறை உள்ள காலங்களில் வந்துட்டு அதை நீங்கள் வழங்கலாம். அதோடு சேர்ந்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் சேர்த்து வந்துட்டு ஒரு அடர்தீவனம் நீங்கள் தயாரிக்கணும். அடர்தீவனம் தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு 30-35% வந்துட்டு பின்னாக்கு வகைகள்,
8: சரிங்க,
10: 40-40% வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தவிடு வகைகள், அரிசி தவிடு, கோதுமை தவிடு, அப்புறம் 10-15% வந்துட்டு மக்காச்சோளம் அல்லது

0: மற்ற ஏதாவது சிறுதானியங்கள், அதாவது மனிதனால் சாப்பிட முடியாம இருக்கக்கூடிய தானிய வகைகளை சேர்த்து அதோட வந்துட்டு ஒரு 2% தாது உப்பு கலவை, அது வந்துட்டு மார்க்கெட்டில் எங்கே ஒன்றுங்கனாலும் கிடைக்கும் அந்த மாதிரி தாது உப்பு கலவைகள். அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு 0.5% உப்பு, நம்ம சாதாரணமாக போடக்கூடிய உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இது ஒரு அடர்தீவனம் ஆகும். அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வளர்ந்த ஆட்டுக்கு வந்துட்டு ஒரு 300 கிராம் தாராளமாக வழங்கலாம் அந்த உலர்தீவனத்தோடு சேர்த்து. அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நல்ல எடையை வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு அடையும். அப்புறம் மற்றொரு கேள்வி கேட்டிருந்தாங்க,
1: முயல்
0: இல்லை ஆட்டுலேயே வந்துட்டு நான் அதுக்கு நாங்கள் எந்த மாதிரி இனத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் நேயர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஏரியாவிலேருந்து கேட்டீங்கன்னு தெரியாதுங்கம்மா, ஆனால் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு இனங்கள், செம்மறி ஆட்டு இனங்கள் அந்த ஏரியாவுக்கு
1: நாமக்கல் அந்த பகுதியில் வளரக்கூடிய
0: நாமக்கல்ல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் மேச்சேரி அப்படிங்கிற ஒரு அருமையான செம்மறியாட்டு இனங்கள் வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு கரூர் வரைக்குமே வந்துட்டு அது வந்துட்டு இருக்கு. சேலம் நாமக்கல் கரூர் வரைக்கும் ஒரு அருமையான செம்மறியாட்டு இனம், ஒரு நல்ல ஒரு தரமான இறைச்சி தரக்கூடிய செம்மறியாட்டு இனம் அந்த மேச்சேரி மேலம்பாடி என்று கூட சொல்லுவார்கள். அதையே நீங்கள் வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு வளர்க்கலாம். அது அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ரொம்ப அடாப்டடு அந்த கிளைமேட்டுக்கும் சரி அந்த தரிசு நிலங்களுக்கும் சரி அது வந்துட்டு பொருத்தமான ஒரு செம்மறியாட்டு இனமாகும். இதை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு கேட்டிருந்தீங்க முயல்கள் பற்றியும் கேட்டிருந்தீங்க, இதே பிரச்சனை முயல்லையும் எங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி இனத்தை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி உணவுகள் நாங்கள் வழங்க வேண்டும் என்று. முயல்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்துட்டு இறைச்சி முயல், இந்த முயல்கள் எல்லாமே வந்துட்டு எங்கள்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் வெரைட்டி, அதாவது வந்துட்டு அதிகமாக இறைச்சி தரக்கூடிய ஒரு 4 இனங்கள் வந்துட்டு இருக்கிறது. ஒயிட் ஜாயிண்ட், கிரே ஜாயிண்ட், சோவியத் சின்சில்லா, பிளாக் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு 4 இனங்கள் முயல்கள் இருக்கிறது. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு தரமான ஒரு விவசாயிகள்கிட்ட வாங்கலாம், இல்லை எங்கள்கிட்டையும் நீங்கள் பதிவு பண்ணி முயல்களை வந்துட்டு வாங்கலாம் மன்னவனூர் செம்மறியாடு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து. அதுக்கப்புறம் அந்த முயல்களுக்கும் அதே மாதிரி தான், முயல்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தரமான இந்த லெகும்னு சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு பருப்பு வகைகள், கீரை வகைகள், அந்த மாதிரியான மசாலா புட்கள், வேலி மசால், குதிரை மசால், முயல் மசால், அந்த மாதிரி புட்களை வந்துட்டு நீங்கள் பயிரிட்டு அல்லது வந்துட்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்களில் வந்துட்டு இந்த உளுந்தம்பயிறு, தட்டம்பயிறு, கடலைக்கொடி அதை வந்துட்டு சேகரித்து வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு உலர்தீவனமாக முயலுக்கு கொடுக்கலாம். அதே போல் தான் நீங்கள் அடர்தீவனம், இப்போ நான் சொன்னது போல் வந்துட்டு முயல்களுக்கு தேவையான அடர்தீவனத்தையும் நீங்கள் தயாரிக்கணும். அந்த அடர்தீவனத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு முயலுக்கு வந்துட்டு வளர்ந்த முயலுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 கிராம் வரைக்கும் தேவைப்படும். அது வளர்ந்து வந்து இருக்கக்கூடிய முயல்களுக்கு வந்துட்டு அதனுடைய வயதிற்கு தகுந்தா போல் வந்துட்டு 20 கிராமில் இருந்துட்டு ஒரு 80 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த தீவனத்தோடு சேர்ந்து நீங்கள் வழங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த முயல்கள் வந்துட்டு நல்ல வளர்ச்சியை அடையும். ஒரு முயல் குட்டி பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது வந்துட்டு ஒரு முட்டையை விட கம்மியான எடையில் இருக்கும், ஒரு 40 கிராம் தான் இருக்கும். ஆனால் அந்த முயல் குட்டி பாருங்கள் ஒரு 12 வாரங்களில்
1: சரிங்க
0: நல்லா பராமரிக்கும் போது வந்துட்டு 2.5 கிலோ எடையை அடையுது. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது முயல்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன் நமக்கு தேவையான புரதச்சத்து வந்துட்டு முயல்கள் வந்துட்டு ஒரு பெரும் பங்கு வகிக்க இருக்கிறது வரும் காலங்களில் வந்துட்டு. நமக்கு வந்துட்டு இறைச்சி தட்டுப்பாடு இருக்கிறது, நமக்கு எவ்வளவுதான் சிறிய வகை அசைபோடும் மிருகங்கள்னு சொல்லக்கூடிய செம்மறியாடாக இருக்கட்டும், வெள்ளாடாக இருக்கட்டும், ஈவன் கோழியாக இருக்கட்டும், இத்தனையும் சேர்ந்தே வந்துட்டு நமக்கு தேவையான இறைச்சியை உற்பத்தி செய்ய விட தேவையான அளவை விட கம்மியாகவே நம்ம உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்துட்டு முயலும் சேர்ந்து வருங்காலங்களில் வந்துட்டு நம்மளுடைய இறைச்சி தேவையை வந்துட்டு பூர்த்தி செய்ய காத்திருக்கிறது முயல் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் ஐயா. வணக்கம். மாவட்டம் பழனி மாவட்டம்.

0: அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்யணும்? ரெண்டாவது வந்து இந்த மேய்ச்சலுக்கு போகும்போது இந்த மாந்தோப்புல மாங்கொட்டைகளை தின்னுட்டு ஆடுக வந்து பாத்தீங்கன்னா உருளுது, நம்ம மனுஷன் வயிற்று வழி குருண்டம் மாதிரியே உருள்றான். அந்த மேய்ச்சல் நிலத்துல அந்த இடத்துல நம்ம என்ன முதலுது செய்யணும் அப்படின்னு நம்ம சிறப்பு ஐயா உங்ககிட்ட கேட்டுடலாங்க.
1: சரிங்க, சொல்றாரு கேளுங்க.
2: ஐயா வணக்கம். நீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒன்று வந்துட்டு நீல நாக்கு நோய் செம்மறி ஆடுகளுக்கு வராமல் எப்படி பாதுகாக்கணும், வந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறமேல்ட்டு வந்துட்டு மாந்தோப்பில் விடும்போது வந்துட்டு மாங்கொட்டைகளை ஆடுகள் சாப்பிட்டு அதனால் வந்துட்டு அது வந்துட்டு அவதியுறுகிறது, சில நேரங்களில் இறந்து போகிறது என்று சொல்கிறீர்கள். இப்போ முதல் கேள்விக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த நீலநாக்கு நோய் வந்துட்டு ஒரு வைரஸ் ஆள வரக்கூடியது. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கால்நடை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து தடுப்பூசி தயாரிச்சிருக்கிறாங்க. அதை வந்துட்டு நீங்கள் உங்கள் பழனி பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரின் உதவியோடு வந்துட்டு நீங்கள் தேவையான தடுப்பூசியை வாங்கி போட்டுக்கொள்ளலாம், அது வாய்ப்பு இருக்கிறது. அதை போட்டுட்டிங்கன்னாக்கா வந்துட்டு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு கம்மி. அதை வந்துட்டு தடுப்பூசி மூலியம்தான் தடுக்க முடியுமே தவிர வந்துட்டு நம்ம வந்துட்டு அது பராமரிப்பு முறைகளில் வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு சில இது பூச்சிகள் அப்படிம்பாங்க, அந்த பூச்சிகள் அந்த ஏரியாவில் இருக்கும்போது அது காற்றின் வழியாக வருகிறது, ஆடுகளை கடிக்கிறது. அந்த பூச்சிகள் ஒட்டி கொண்டு தான் வந்துட்டு அந்த நீலநாக்கு நோய்க்கான வைரஸ் அந்த நோய் கிருமி வந்துட்டு ஆடுகளுக்கு வருகிறது. தடுப்பூசி செலுத்தி விட்டீர்கள் என்றால் அதிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம்.
1: சரிங்க,
2: அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது வந்துட்டு மாங்கொட்டைகளை வந்துட்டு ஆடுகள் சாப்பிடுகிறது, அதனால் நோய் உருகிறது என்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாங்கொட்டையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ கெர்னல்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிறது, அதில் வந்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இது வந்துட்டு நிறையா கொட்டைகளை 10-15 சாப்பிடும்போது வந்துட்டு அதில் ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர் அப்படிம்பாங்க, அதாவது வந்துட்டு நச்சுத்தன்மை உள்ள கெமிக்கல்ஸ் அதுக்குள்ளே இருக்கும், அது வந்துட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரே வழி வந்துட்டு அந்த மாங்கொட்டைகளை நீங்கள் வந்துட்டு அப்புறப்படுத்துவது, அல்லது மாங்கொட்டைகள் அதிகம் இருக்கும் இடங்களில் வந்துட்டு ஆடுகளை மேய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த ஏன்னா அந்த மாங்கொட்டையில் வந்துட்டு அந்த ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர் இருக்கிறதுனால வந்துட்டு அதை அதிகப்படியாக சாப்பிடக்கூடிய ஆடுகளுக்கு அந்த விதமான உபாதைகள் வருகிறது. அதை வந்துட்டு ஒன்று நீங்கள் ஆடுகளை அங்கே செல்வதை தவிர்க்க வேண்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய மாங்கொட்டைகளை அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் அதற்கான வழி ஐயா.
1: சரிங்க, நிச்சயமாக ஆடுகளுக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பூசிகள் எந்தெந்த காலகட்டத்தில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்

0: தவாரீர்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரெய்னிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: வீட்டுல கிராக்கா, லீக்கா,
7: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
10: வாவ்,
9: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.
15: கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
16: எத்திக்கும் தித்திக்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விருந்து கொண்டு இருக்கிறது. செமரியாடு மற்றும் முயல் வளர்ப்பில் லாபகரமாக நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம்னு பல்வேறு தகவல்களையும் சிறப்பு விருந்தினர் நமக்காக தந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
17: வணக்கம் சார்.
16: வணக்கங்க. யார் இங்கிருந்து?
17: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்த தோட்டம் தரிசன் பேசுறேங்க.
16: சொல்லுங்கய்யா, கேள்வி கேளுங்க.
17: செம்மறியாடு குத்தி போட்ட உடனே எத்தனாம் மாசத்துல இருந்து அந்த குடல் புழு நீக்கம் அதுக்கு மருந்து கொடுக்கலாங்க?
16: சரிங்க.
17: இப்ப இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, அந்த இதனோட தோல், செம்மறியாட்டோட தோல் வந்து ஏற்றுமதி, அதுல வந்து என்ன மாதிரி லாபம் எல்லாம் கிடைக்குது, அது எப்படி பயன்பாட்டுல இருக்குது?
16: சரிங்க, சொல்லுங்க சார். ஐயா, அவருடைய கேள்வி வந்து அந்த குடற்புள்ளம் புழு நீக்கம் அப்படின்னு சொல்றாரு, அதோடு சேர்த்து எந்தெந்த மாதங்களில் தடுப்பூசி கொடுக்கணும், என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கணுன்றதையும் சேர்த்து சொல்லியிருங்க.
18: ஐயா வணக்கம். இங்கே அறிவியல் முறைப்படி செம்மறியாடு வளர்க்குறதுல வந்துட்டு
16: சரிங்க
18: குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா குடற்புழு நீக்கம் வந்துட்டு தர்க்க தருணத்தில் செய்யவில்லை என்றால் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள், ஆடு மேயக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த குடற்புழு சாப்பிட்டு விட்டு போய்விடும். அதனால் வந்துட்டு ஆடினுடைய வளர்ச்சி தடைப்படும். இதே குடற்புழுக்கள் அதிகமாகிவிட்டால் சில நேரங்களில் வந்துட்டு அது குறிப்பாக குட்டிகளுடைய இறப்புக்கு கூட காரணமாகி விடுகிறது. அதனால் வந்துட்டு குடற்புழு நீக்கம் செம்மறியாட்டில் குறிப்பாக குட்டிகளுக்கு செய்ய வேண்டியது அவசியம்.
16: சரி,
18: அதில் குறிப்பாக அவர் ரொம்ப கரெக்டாக கேட்டிருந்தார், நம்ம எந்த மாதத்தில் முதல் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் என்று. அது முதல் மாதத்திலேயே ஒரு குட்டி போட்டு 30 முதல் குடற்புழு நீக்கம் செய்வது நல்லது.
16: சரிங்க.
18: அது வந்துட்டு என்னென்னா, அந்த நாடாப்புழுக்கள் வந்துட்டு சின்ன குட்டிகள்லாம் அதிகமாக இருக்கும். அதை முதல் குடற்புழு நீக்கம் அந்த நாடாப்புழுக்களுக்கு தேவையான குடற்புழு நீக்கம் நீங்கள் செய்யலாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 3rd வந்துட்டு 2nd குடற்புழு நீக்கம் செய்யலாம்.
16: சரிங்க.
18: அப்புறம் 6 ஒன்று செய்யலாம். அப்புறம் 6 அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் மருந்து கொடுத்தால் போதும். இது வந்து குடற்புழு நீக்கம்

0: செய்வதற்கான முறைகள், எந்த மருந்தை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகுவது நல்லது.
1: சரிங்க.
0: அப்புறம் தடுப்பூசிகள், தடுப்பூசிகள் பற்றி கேட்டிருந்தாங்க. செம்மறியாடை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ஈடி அப்படின்னு சொல்லுவாங்க, என்ட்ரோடாக்சிமியா அப்படின்ட்டு. பொதுவாக வந்துட்டு நோய்கள் வந்துட்டு மெலிந்த ஆடுகளைத்தான் தாக்கும். ஆனால் இந்த என்ட்ரோடாக்சிமியா வந்துட்டு ஒரு வித்தியாசமான நோய். மாறாக அந்த கிடையில் அந்த ஃப்ளாக்ல வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடைந்த ஆடுகள், நல்ல தெளிவாக ஆரோக்கியமாக உள்ள ஆடுகளைத்தான் அதிகமாக தாக்கும். அதனால் அது வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வறட்சி காலங்களை விட வந்துட்டு புற்கள் அதிகமாக இருக்கும் காலங்களில் தான் இந்த நோய் வருகிறது. நல்ல இளம் புற்கள் அதிகமாக தளர்ந்து வரும் காலங்களில் அது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ மான்சூன் அப்படிம்பாங்க.
1: சரிங்க.
0: ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ரெயின்ஃபால் தான் இருக்குது. அந்த பருவமழைக்கு முன்னால் நம்ம வந்துட்டு அந்த என்ட்ரோடாக்சிமியா தடுப்பூசி வந்துட்டு போடணும்.
1: சரிங்க.
0: அது முதல் தடுப்பூசி வந்துட்டு ஒரு 3 மாதம் முடிந்தவுடன் போட வேண்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது முதல் தடுப்பூசி போடும்போது வந்துட்டு ஒரு 3 வாரம் கழித்து அதுக்கு ஒரு பூஸ்டர், ஒரு பேக்கப் போடும்போது வந்துட்டு அது தடுப்பு தன்மை வந்துட்டு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு அது அந்த பருவமழைக்கு முன்னால் போட வேண்டும். அதே மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காணை நோய் அப்படிம்பாங்க, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்.
1: ஆமாங்க.
0: அதற்கான தடுப்பூசியும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பருவமழைக்கு முன்பே போடுவது நல்லது. அது மழைக்காலங்களில் அதிகமாக வருவதனால் மற்ற நோய்கள், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நேயர் கேட்டார், நீலநாக்கு நோய், புளூடங், அம்மை நோய், பாக்ஸ், பிபிஆர், இந்த மாதிரியான நோய்கள் வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கிறதா, அந்த தடுப்பூசி போடுவதற்கு அவசியம் இருக்கிறதா என்பதை
1: அந்த பகுதியில் இருக்கக்கூடிய
0: கால்நடை மருத்துவரை கேட்க வேண்டும். ஏன்னா ஒரு ஒரு பகுதியில் வந்துட்டு எல்லா பகுதியிலையும் எல்லா நோய்களும் இருப்பதில்லை. அந்த பகுதியில் எந்த நோய்கள் அதிகமாக வருகிறதோ அதற்கான தடுப்பூசிகள் போட்டால் போதும். அதை அறிந்து அதன்படி செய்வது
1: நல்லது,
0: சிறந்தது.
1: சரிங்க. மகிழ்ச்சி. விளம்பர இடைவெளிக்கு பிறகு கொடைக்கானல் பந்தலை 100.5 வாரவில்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன்கோ.
9: That's right.
1: கொடைக்கானல் பண்பலையின் 100.5 வானவில் நிகழ்ச்சி வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. இன்று லாபகரமான செம்மறியாடு மற்றும் இறைச்சிக்கான முயல் வளர்ப்பு குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயா, இப்போது நம்ம ஆடு வளர்ப்பு அல்லது முயல் வளர்ப்பு அப்படின்னு பொதுவாக பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டுருக்குறோம். இதை தாண்டி இன்றைய இளைஞர்களும் விவசாயத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு வளர்ச்சி நோக்கி பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் பயிற்சி எடுத்துக்கணும்னா என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க? எவ்வளவு காலம், அதாவது 3 மாதம், 6 மாதம், அது மாதிரியான கால இடைவெளியில் கொடுக்குறீங்களா?
10: தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சிகள் வந்து கொடுக்குறோம். செம்மறிக்கும் கொடுக்குறோம், இறைச்சி முயல் பயிற்சி கொடுக்குறோம்.
1: சரிங்க.
10: இப்போ இறைச்சி முயல்

0: பயிற்சியை வந்து நம்ம சமீப காலங்களில் வந்து ஒரு பெரிய எழுச்சியோட வேளாண் பெருமக்கள் மத்தியில் வந்து பேசப்படுது.
1: சரி,
0: நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கிற முறையில்,
1: சரி,
0: டோட்டலாகவே வந்து அவங்கள வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேசிஸில் நம்ம ஃபார்மில் மூணு நாள் தங்க வச்சு,
1: சரி,
0: காலையில் 8 மணி நடவடிக்கையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி பண்ணியை ரன் பண்ணுன்றத கம்ப்ளீட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மன்னனூர் தென்பண்ணாடு ஆராய்ச்சி மையத்தில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு வந்து விவசாயிகள், ஆர்வம் இருக்க விவசாயிகள் வந்து நமக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா தபால் போடணும். அப்புறம் வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபார்மா இருக்குது, அந்த ப்ரொஃபார்மா நம்ம அவங்க அமைச்சோம்னா அவங்க ஃபில் பண்ணி அவங்க நமக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களோட பேரை வந்து வரவில் வச்சு அடுத்தடுத்த ஒரு மாதம், அதிகபட்சம் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த ட்ரைனிங் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை மன்னனூர் தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தில் நடக்குது. இது இல்லாமல் மன்னனூரில் இருக்க 2 செம்மறி இனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உரோமம் மற்றும் இறைச்சி சார்ந்தது. செம்மறின்றது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப காமனாக எல்லா மாவட்டங்களும் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இனங்கள் இருக்குது, எல்லா மாவட்டத்துலேயும் பிறவி இருக்குது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா, அந்த பல்கலைக்கழகத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு பயிற்சி மையம் இருக்குது.
1: சரி,
0: அங்கே 1 மாதத்துக்கு குறைஞ்சது 2-3 பயிற்சி கொடுப்பாங்க செம்மறிகளை. இதையும் தாண்டி நம்மளும் வந்து அந்தந்த பயிற்சி நிலையங்களுக்கு சென்று வேளாண் பயிற்சியில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பயிற்சி கொடுக்குறோம். நம்ம பண்ணையில் மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா ஒரு க்ளோஸ்டு நியூக்ளியர் பீடிங் சிஸ்டமில் வந்து நம்ம பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அனிமல்ஸை உற்பத்தி பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த பாரத் மெரினோ அவிக்கலைன்ற 2 ஷீப்பையும், இதில் எக்ஸஸாக வர அனிமல்ஸ் வந்து கர்நாடகா மற்றும் ஒரு தட்பவெட்பமான சூழ்நிலையில் இருக்க விவசாயிகள், அதாவது சொசைட்டியை சார்ந்த விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸஸ் கொடுக்குறோம்.
1: சரி,
0: இது இல்லாமல் பிரத்யேகமாக SCSP சொல்லுவோம், பட்டியலினத்திற்கான உப திட்டம், இந்திய அரசின் திட்டம். அந்த திட்டத்தின் கீழே நம்ம வருட வருடம் நிதி வாங்கி இடுபொருட்கள், விவசாய இடுபொருட்கள், பயிற்சிகள் இதெல்லாம் வந்து கொடைக்கானல் மேல்மலை கிராமத்துக்கு தொடர்ச்சியாக இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதை விட எல்லாத்தோட கூடுதலாக இன்னொரு தகவல் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தென்மண்டல ஆராய்ச்சி மையம் வந்து அக்ரோ ஈகோ டூரிசம் வேளாண்மை சுற்றுலா மையமாக செயல்படுது. வெளியூர்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து, சம்டைம்ஸ் வெளி நாடுகள்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் தென்மண்டல ஆராய்ச்சி மையத்துக்கு வராங்க. நம்ம என்ன ஷீப் மெயின்டைன் பண்ணுறோம், என்ன ரேபிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுன்னு அவங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்குது. இதெல்லாம் தான் நம்ம பண்ணையோட நடவடிக்கைகள்.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்கள், இப்போது ஏதாவது ஆட்டுக்குட்டிகள் தேவைப்படுது, அல்லது முயல் வளர்ப்பு சம்மந்தமாக நான் பயிற்சி எடுத்துக்கணும், இது மாதிரியான நிலையத்தினுடைய தொடர்பு எண் கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும் விவசாயிகளுக்கு.
0: நீங்கள் வந்து அலுவலகத்தோட தொலைபேசியின் வந்து 9943-7164 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். இது கூட என் பேர் பச்சையப்பன், என்னுடைய நம்பர் வந்து 8855.
1: இருங்கய்யா, தமிழில் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். ஓகே, சொல்லுங்கய்யா.
0: 85 311
1: இந்த எண்களில் தொடர்பு கொண்டு, அதாவது உங்களுக்கு அதாவது செம்மறியாடு சம்பந்தமாகவோ அல்லது முயல் சம்பந்தமாகவோ ஏதேனும் சந்தேகம் இருந்தால், பயிற்சிகள் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால், அல்லது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.
0: தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். வேளாண் நேர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், மன்னவனூர்ன்றது ஒரு சிறு கிராமம், சில நேரங்களில் எங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்காது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ ஒரு மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நாங்கள் நேராக லைனில் கிடைக்க முடியாத பட்சம்
1: இல்லை, மெயில் எதுவும் அனுப்பலாங்களா, அதுக்கான ஐடி இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது. SRRC மன்னவனூர், MANNAVANUR SRRC மன்னவனூர் அப்படியே நேரடியாகவே வரும் @gmail.com. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் தகவல் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கொடுப்போம்.
1: நிச்சயமாக இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல்களை நீங்கள் அனுப்புனீங்கனாலும் அதுக்கு பதில் அனுப்புவாங்க. அப்படி இல்லைனாலும் கட்சி வழியாக நீங்கள் தகவல் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு பேசிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக 2 விஞ்ஞானிகளும் வந்திருந்து, திருமுருகன் மற்றும் பச்சையப்பனையா, 2 பேருமே வந்திருந்து நேயர்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி சார். தென்மண்டல ஆராய்ச்சி மையம் சார்பாக அனைவருக்கும் நன்றி.
2: நன்றி ஐயா.
1: மீண்டும் பெரியொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
4: ஈரோடு புத்தக திருவிழா July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
2: வழங்கிய

0: வானவில்
1: லாபகரமான செம்மறியாடு மற்றும் இறைச்சி முயல் வளர்ப்பு பற்றிய எண்ணங்களையும் வண்ணங்களையும் வரவிற்று நிறைவுக்கு வருகிறது வானவில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் செல்வபாலா. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன், கணினியாக்கம் பூஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி. இனி நாம் ரசிக்கலாம் திரையுலக கலைப்பயணம். வரும் முன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் பச்சை பட்டுடுத்தி வைர அணிகலன்களுடன் காமாட்சியம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியாருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே நடைபெறவுள்ள கோடை விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,5,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என் தாய்த்து முழுக்கும் நேசம் கொண்ட நேர்களுக்கும் இசை வணக்கம்.
1: சாணம் விழுந்தா ஓரம் பாரு, எருவ எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னா தகராறு, நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை ஏச்சு பொழைக்கிறியே.
0: இது உங்கள் கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து கலைப்பயணம்.
2: கலைப்பயணம்
0: கலை இந்த உலகத்துல ஒரு மனிதருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேரூன்றி தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த மனிதனையும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு நுட்பம் தான் இந்த கலை அப்படிங்கிறது. இந்த கலையை பற்றி நடக்கக்கூடிய

0: அவர்கள் கலையை பற்றி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல தன்னை சுற்றி இருப்பவர்களும் எப்பொழுதுமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவது என்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அப்படித்தான் திரைப்பட கலையை கைப்பற்றி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர் பெருமக்களை இந்த நிகழ்வில் சந்திக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது கோடை பண்பலூர் புள்ளி ஐந்தினுடைய கலைப்பயணம். சரி, இந்த வாரம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம யார சந்திக்கவிருக்கின்றோம்? வாழ்க்கையில தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு தான் யார் என்று புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு அதை நிலைபெற செய்வதற்கு எப்பொழுதுமே தன்னை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவர் தான் கலைஞர் அப்படிங்கிறவர். அப்படித்தான் தன்னுடைய வாழ்நாள்ல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தக்கூடிய வேளையில இல்ல இல்ல என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்படித்தான் அமைய வேண்டும், இதுதான் இந்த பிறப்பினுடைய என்னுடைய வாழ்வினுடைய ஆகச்சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறைக்கு காலடி எடுத்து வைத்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 30-40 திரைப்படங்கள்ல தன்னை ஒரு குணச்சித்திர நடிகராக தன்னை ஒரு கதாபாத்திரத்துல நிலைநிறுத்தி கொண்டு தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகரைத்தான் இன்றைய தினம் நாம் சந்திக்கவிருக்கின்றோம். ஆம் நண்பர்களே, இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஓம் கணேஷ் நாராயண் அவர்களைத்தான் நாம் சந்திக்கிறோம். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். சார், வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுல.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார், தொலைபேசி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கலைப்பயணம், வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ பயணங்கள் இருக்கின்றன, ஆனா கலைப்பயணம் அப்படிங்கிறது எல்லார் மனிதர்களுக்குள்ளயும் ஒரு கொஞ்சமேனும் அந்த அந்த பாதையில நடந்து போகாம வரக்கூடியவர்களை பார்க்கறது ரொம்ப அரிது. நிறைய திரைப்படங்களை நீங்க நடிச்சிருக்கீங்க, அத குறித்து நம்ம பேச போறோம். அதற்கு முன்னதாக ஓம் கணேஷ் நாராயண் அவர்கள் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு குறித்தெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: பிறந்தது தூத்துக்குடி, வளர்ந்தது பாத்தீங்கன்னா பக்கம் தான் சார், திண்டுக்கல். பள்ளி படிப்பு ஃபுல்லா திண்டுக்கல் டட்லி மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. 4வதுல இருந்து கல்லூரி வரைக்குமே டட்லி மேல்நிலை பள்ளி தான். 9வது வகுப்புல இருந்து நடனம், அதாவது நாடகம், இதுலாம் கொஞ்சம் கலை ஈடுபாடு அதிகம். எதுனாலும் மேடையில வந்து என்னுடைய ஆசிரியர்கள் வந்து என்னை ஏத்தி அழகு பார்த்துட்டே இருந்தாங்க, அதுதான் சார். அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் பக்கத்துல ஒரு பள்ளியில வந்து ஆசிரியராக வேலை பணியாற்றினேன். அப்ப பணியாற்றுறப்ப என்னுடைய கலைத்தாகம் வந்து அங்கதான் நான் ஆரம்பிச்சேன். அந்த பள்ளிக்கூட பேருக்கு வந்து விவேகானந்தா இந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலாகவுண்டன்பட்டி கள்ளிமந்தியம் அருகில இருக்கு சார். என்னுடைய படிப்பு பாத்தீங்கன்னா எம்காம் பிஏ பிஎட் பிஜிடிசின்னு ஒரு ஒரு பட்டியலே போகுது. பட் எனக்கு வந்து பாடம் எடுத்து கொடுக்குறப்ப நான் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை, நான் மாணவர்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவேன், பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம்னு இருக்கக்கூடாது, பிறந்தோம் வாழ்ந்தோம் மக்கள் மனசுல இடம்பெறணும் தான் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை வந்து மாணவர்கள் மத்தியில பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கண்ணாடியை பார்த்து இதே கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்விதான் என்ன சென்னைக்கு தள்ளப்பட்டது. அதாவது சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல, என்னை வந்து மேடையில் ஏத்திட்டாங்க அப்படின்னா ஏத்திதான் அழகு பார்த்து அங்க இருக்க திண்டுக்கல் மக்கள் தான் என்னை திறமை நிறைய இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி இயக்குனரா சென்னை வந்து 2006 வந்தேன் சார். இதான் என்னுடைய ஆரம்பம்.
0: சரி, ரொம்ப அழகான ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கிறது உங்களுடைய கலைப்பயணத்தினுடைய வாழ்க்கை. சரி, இன்னும் என்னவெல்லாம் நடந்தது உங்களுடைய கலைப்பயணத்துல அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.
15: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரான, குணச்சித்திர நடிகரான திரு ஓம் கணேஷ் நாராயண் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவர் கூட நம்ம பேசலாம். சார், இப்ப உதவி இயக்குனரா வந்து சேர்ந்துட்டீங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வர்றீங்க சென்னைக்காக. ஆனா அதற்கு முன்னாடி ஏதேனும் உங்களுக்கு திரைப்பட துறையில அனுபவமோ அல்லது அது சார்ந்த நண்பர்களோ பழக்கம் இருந்தாங்களா? எந்த நம்பிக்கையில வந்தீங்க? எப்படி முதல் தொடர்பு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு திரைத்துறையில?
16: ஒரு தோழிதான் எனக்கு வந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி, ஒரு அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கோயம்புத்தூர்ல, அவரு ஒரு உதவியை ஒரு இயக்குநர்கிட்ட அறிமுகப்படுத்தி நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. பட் எதுவுமே எனக்கு வந்து சொல்ல போனா 2வது முறை நான் சென்னை வரேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கேன் பெற்றோர்கள் கூட. 2வது முறை சென்னைனா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்பயே நான் கிட்டத்தட்ட 10 வாதியாரா இருந்துட்டு ஒரு 28 வரேன்னு வச்சுக்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற டயத்துல தான் சென்னையே வர்றேன். ஆனா அங்க இருக்க நண்பர்கள், MMDS பழைய நண்பர்கள் எனக்கு உதவி செஞ்சு, என் மாணவர்கள் உதவி செஞ்சு தங்கிக்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எவ்வளவு நாள் நம்ம அவங்களே நாடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு என்ன திண்டுக்கல்ல வந்து எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ஃப்ரெண்டோட அண்ணன், அவரு கடையில போய் வேலை கேட்டேன். அந்த வேலை கேட்ட அந்த ஹோட்டல், அது சரி எங்க ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு அமையுங்கிறது தெரியாது. அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தப்ப அவர் பேர் தரவணன்ட்டு, அவரு அந்த ஹோட்டல்ல ஒரு இயக்குனர் வந்து, அதாவது எப்படின்னா அங்க ஒத்திகை பாக்குறதுக்காக ஒரு கதாநாயகன் அனுப்புறாரு. அனுப்புற டயத்துல வீடியோ எடுத்துட்டு போறப்ப என்னுடைய நான் கதை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் படித்ததை பார்த்துட்டு, இவரை போய் எடுத்துட்டு வாங்க, இவர் யாரு, இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல யாரு இவரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த நாள் வந்து நடிச்சு காமிச்சேன். நடிச்சு காமிச்சா அது வந்து அந்த படம் தேர்வாயிடுச்சு. இதெல்லாமே ஒரு திடீர்னு நடந்த ஒரு சம்பவம். நடந்து அந்த இயக்குனரை நான் பார்த்தது கிடையாது.

0: நேரடியா படப்பிடிப்பு போறேன், ஒரு நாலு பேர் கூட்டத்துல ஒருத்தரா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் அந்த படப்பிடிப்புக்கு போனேன். ஆனா இயக்குனர் என்னைய சீட்டின் முன்னாடி உட்காரச்சு, முன்னாடி உட்கார சொன்னாரு. உட்கார சொன்னா நான் தான் எஸ்ஐன்னு ஒரு கேரக்டர், அந்த படம் வந்து வழக்கு எண் 18:9 அப்படின்ட்டு. முதல் படமே டேனியல் ஒரு கேரக்டர் பண்ண 12 சம்பவத்துல நடிச்சேன். அது வந்து அதுக்கப்புறம் தான் அவரு வந்து எங்க ஊர் இயக்குனரு, எங்க அக்கா வந்து அவங்க அக்கா அவங்க மேடத்திட்ட படிச்சவங்க எல்லாமே எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவரு திண்டுக்கல்காரன்னு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, இந்த தோற்றம் இவரு கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் பாலாஜி சக்திவேல், அவரு காதல் வழக்கியல் இன்று நடிகர் ஆயிட்டாரு, அவரு தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. இதுல என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம், முதல் படம் எனக்கு வந்து என்னைய பெருமைப்படுத்தன்னு போட்டாரா என்னன்னு தெரியாது. முதல் படமே 2011 நாளிதழ்ல எல்லா நாளிதழ்லுமே என்னுடைய போட்டோ தான் அவரு போட்டார். தினத்தந்தி, தினகரன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து, முதற்கொண்டு எல்லா பேப்பர்ல ஒரு போலீஸுக்கு ஒரு குற்றவாளிய கைது பண்ணி கூட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது வந்து வாழ்க்கையில முதல் படமே நமக்கு அப்படி அமைஞ்சவன சரி ஏதோ ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
1: ஏதோ ஒரு இந்த கலைப்பயணம் வந்து ரொம்ப சரியான திசையில தான் போகுது, நம்மளே வந்து அந்த கலைத்தாய் வந்து நம்ம அணுகக்கூடிய அளவுக்கு நம்ம சரியான பாதையில பயணிக்கங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குது உங்களுக்கு.
0: நம்பிக்கை, அதுக்கு 2 நேஷனல் அவார்டு கிடைச்சு, 2 ஸ்டேட் அவார்டும் கிடைச்சு, ஒரு தெம்பு கொடுத்த ஒரு படம் அது நமக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அதுதான் சார், தேடுதல் இருந்து திருப்பி எனக்கு வேலை கிடைக்கல. சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறேன்னு எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல, பெரிய பெரிய நடிகர் சிவகுமார் சாருக்கே அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய ஒரு உந்துதல்னால திருமணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வாத்தியாரா பயில் எடுத்துட்டு போய் ஒரு 2-3 வாத்தியாரா 2008 திருப்பி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். எந்த இன்டர்வியூல போய் நான் இது வரைக்கும் தோத்தது கிடையாது, படிச்ச படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய மாணவர்களுடைய சப்போர்ட்டு. போனேன் மீண்டும் ஒரு 4 வருஷம் வாத்தியார வேலை பார்த்துட்டு, இப்ப வாத்தியாரு பொண்ணு கொடுங்கன்னு யாரோ ஒரு எனக்கு இப்ப இருக்க மனைவி வந்தாங்க அமைஞ்சாங்க, அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு முதல் முறையா இந்த மாதிரிங்க நான் இதுக்குதான் வந்திருக்கிறேன் அதனால அப்படின்னாங்க. இல்ல உங்களுக்கு திறமை இருக்குன்னா நீங்க கடன் வாங்காம நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு ஒரு உத்வேகம் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில யார்ட்டே கடன் வாங்கல சார், சென்னையில வாழ்றேன், எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, அதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லாம கடன் வாங்காம மனைவி சொல்லே வந்துருங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு படங்கள் வர ஆரம்பித்து வாத்தியார் வேலையை விட்டுட்டேன்.
1: அதுக்கப்புறம் முழு நேரமா திரைத்துறை கலைத்துறைக்கு போறதுக்கான பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, அற்புதமான உங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களை இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
3: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டு இருக்கீங்க கோடை பண்பலை 100.5 கலை பயணம். இன்று தினம் திரைப்பட நடிகரான திரு ஓம் கணேஷ் நாராயண் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், ஒரு ரெண்டு மிக முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.
4: கண்டிப்பா சார், கேள்வி.
3: முத கேள்வி, நீங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் ஆசிரியர், அதுவும் நீங்க சொல்லக்கூடிய காலகட்டத்துல ஆசிரியர் அப்படின்னா ரொம்ப பெரிய மதிப்பு. காசு பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, டீச்சர் அப்படின்னு சொன்னாவே எங்க அவர் வாத்தியாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பு. அதை விட்டுட்டு திரைத்துறைக்காக நான் போறேன் அப்படின்னு சென்னைக்கு போகும்போது அம்மா அப்பா அனுமதிக்கணும். ஏன்னா அப்போ வந்து அது ஒரு மிக முக்கியமான காலகட்டம், தாய் தந்தையர்கிட்ட நம்ம பேசுறத அனுமதி வாங்குறதுங்கிறது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது முறை மீண்டும் நீங்க ஃபைல் எடுத்துக்கிட்டு திரும்ப நான் ஆசிரியர் பணிக்காக நான் போனேன் அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து திரைத்துறையை விட்டுட்டு மறுபடியும் ஆசிரியர் பணிக்கு திருமணத்திற்காக போயாக வேண்டிய சூழல் வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்த ரெண்டு விஷயம் குறித்து சொல்லுங்களேன்.
4: சார், நல்ல கேள்வி சார். எனக்கு வந்து எங்க அப்பா வந்து எனக்கு கடவுள் அப்படின்பேன். அவர் வந்து ஒரு நேர்மையை மட்டும்தான் எங்க அப்பா கத்து கொடுத்தாரு. அது என்ன சொன்னார்னா, நீ சென்னைக்கு போறேன்னா எனக்கு தேவையான படிப்பை படிச்சுட்டு நீ எப்ப வேணா போனாரு. அவரு தேவையான படிப்பை வரிசையா படிச்சேன், படிச்ச காலதாமதம் ஆச்சு. அது அரியர் வச்சுதான் பண்ணுன்னு வச்சுங்களேன். ஆனா முடிச்சுட்டு இப்ப நான் கிளம்ப வாப்பா அப்படின்னு, போயிட்டு வா இல்ல இருக்கு, நீ எந்த கெட்ட குழப்பமே இல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு சென்னை வந்தேன். அது எனக்காக வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஒரு சில விஷயங்கள் நான் தேடுதல், வருமானம் இல்லாம கிட்டத்தட்ட சார் சொல்ல போனா 2.5 ஒரு டீ குடித்து மட்டும் நான் வாங்கிருக்கேன். 2.5 வெறும் டீ தான் சார், உண்மைதான். 2.5 மேன்ஷன்ல, காதல் மேன்ஷன் சொல்லுவாங்க, அங்க ஒரு டைரக்டர் கூட இருப்பேன். நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அப்ப வெறும் 4 தான் டீ. சோ எனக்கு பணம் அனுப்புறதுக்கு மாணவர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆனா வந்து அவங்களை கஷ்டப்படுத்த ஒரு தடவை அனுப்புவாங்க, ரெண்டாவது தடவை அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுத்த விரும்பல. சோ தங்குறது இலவசம், சாப்பிட்றது இலவசம், இல்லைன்னா கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையில நான் போய் தனியா குடிச்சிட்டு படுத்துறேன், உண்மை. சோ 2.5 வந்து வெறும் டீ மட்டுமே. அது எப்படின்னா, அந்த மேன்ஷன்ல உட்காந்துருப்பேன், நண்பனோட நண்பன் ஒருத்தன் வருவாங்க, ஒரு டீ சாப்பிடலாமா அப்படிம்பாங்க. அவரு கூப்பிடுறப்ப நானும் சும்மா வாப்பா அப்படிம்பாங்க. வாத்தியாரு சினிமாவுக்கு ட்ரை பண்றாரு, என்ன பண்றது, ஒரு டீ சேர்த்து சொல்லுப்பா அப்படிமா. இப்படி 2.5 இதுக்காக போராடி டீ மட்டுமே எனக்கு 2.5 சாப்பிடுங்க. சாப்பாடு ஒரு 10 இட்லி கூட சாப்பிட்டது கிடையாது. அப்படியே என்னோட நண்பன் வந்து திருச்சியில இருந்து வந்து, ஏண்டா அப்படி இருக்கிற, கெட்டு குட்டிட்டு வர போகலாம் சொல்லி வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் சின்ன சின்ன தியானி இதாது. அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணனா, எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க, நான் வந்தேன். பட் எனக்கு அவங்களும் ஆசைக்குன்னு நம்ம கொஞ்சம் விளைவு இல்லாம சினிமா எங்க போயிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விடை கிடைச்சாலும், எனக்குள்ள ஒரு சினிமால நம்ம ஏரியல் ஏதாவது ஒண்ணு தலையை காட்டாம நான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருந்தேன். வசந்த் டிவியில 2008 ஒரு சீரியல்ல 24 முழு நீள வில்லனா பண்ணேன், 4 கில்லாடிகள் அப்படிங்கிற ஒரு சீரியல். அந்த சீரியல்ல மெயின் வில்லனே நான் தான். இதுல என்ன பியூட்டினா, அந்த சீரியல் வந்து வருது, ரிலீஸ் ஆகுறது, ரிலீஸ் ஆகுறப்ப எங்க பொண்ணு வீட்டுல வந்து சீரியல்ல நடிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றேன். அவங்க பார்த்த சீன் வந்து ஒரு பொண்ணை துரத்தி துரத்தி கெடுக்கிறது.
3: எங்க வாழ்க்கையில இப்படியாங்க நடக்கணும் நமக்குன்னு
4: அவங்க பார்த்துட்டு, இவரு தான் மாப்பிள்ளையா,
3: இவருக்கு தான் பொண்ணை கொடுக்கணுமா
4: அப்படின்னு அங்கிருந்து படையெடுத்து சென்னைக்கு வந்துட்டாங்க. என் மாமனாரு, இன்னொருத்தர் மாமனார் சினிமால இருக்காரு, இன்னைக்கு இருக்காரு. அவங்க ரெண்டு பேர் சின்ன மாமனார் ஐயப்பன் ஒருத்தர் வந்து என்னுடைய மாணவர்களை என்கிட்ட கேட்காமயே என்கொயரி பண்றாங்க. வாத்தியார் எப்படி, வாத்தியார் எப்படி, எங்க வாத்தியார் தங்க மாணவர், நான் எது சொல்லி கொடுக்கல சார் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர். அந்த மாதிரி பழைய மாணவன் வந்து

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை

0: அப்போ சதீஷ்னு ஒருத்தன் ஒட்டந்தத்தன் தான், அவன் வந்து நான் டியூஷன் தான் எடுத்திருக்கேன். அவன் வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி, அவன் படிச்சு முடிச்சோடனே நீங்க அவன் எப்படியா கரை சேர்க்கணும் சார்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இங்க. அவனும் சொன்னான் எங்க சார் ஒரு கோல்டு அப்படி இப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான். அப்படிதான் கல்யாணம் நடந்துச்சு. சோ எனக்கு வந்து ஏன்னா அப்பா அம்மா நமக்கு ஒரு வாக்குறுது, அவங்களுடைய ஆசைகளை நம்ம கொஞ்சமாச்சு நிறைவேற்றணும்ல. எனக்குள்ள ஒரு என்னன்னா, நம்ம இயக்குனர் எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த இயக்கத்துல ஜெயிச்சிருவோம். ஏன்னா நான் முதல் முதல் கதை எழுதிட்டு வந்தது வந்து அஜித்தாருக்காக தான் எழுதிட்டு வந்தேன். தாமின் டைட்டில் வச்சு,
1: எனக்கு
0: அஜித் சார்கிட்டயே ஒரு 17 தாமின் ஒரு டைட்டில் வச்சு அப்ப, அதுக்கப்புறம் சாமின்னு வந்துருச்சு. அந்த படம் எழுதிட்டு தான் சென்னைக்கு வரேன் நான். ஆனா இன்னைக்கு அஜித் சார் கூட ஒரு 17 துணிவுல நடிச்சிட்டேன். அஜித் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் வந்து உண்மையில சொல்ல போனா அஜித் சார் ரொம்ப தங்கமான மனிதர். நேர்ல சந்திச்சதுனால சொல்றேன். வாத்தியாருன்னு சொல்லணும், அடுத்த நிமிஷம் நீ கேட்டீங்க அந்த மரியாதை அவர்கிட்ட ரொம்ப கிடைக்கும்.

0: ஆனா இன்னைக்கு அஜித் சார் கூட ஒரு 17 நாள் துணிவுல நடிச்சிட்டேன். அஜித் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் வந்து உண்மையில சொல்ல போனா அஜித் சார் ரொம்ப தங்கமான மனிதர். நேர்ல சந்திச்சதுனால சொல்றேன், வாத்தியார்னு சொல்லணும். அடுத்த நிமிஷம் நீ கேட்டீங்க, அந்த மரியாதை அவர்கிட்ட ரொம்ப கிடைக்கும்.
1: ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. வாழ்க்கை பயணம் எப்படி எல்லாம் கலைப்பயணத்துல வந்துச்சு, கலைப்பயணம் எப்படி உங்களுக்கு திருமண வாழ்க்கை பயணத்தை தொடங்கி வச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இலிருந்து கலைப்பயணம்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. என்றதினும் திரைப்பட நடிகரான ஓம் கணேஷ் நாராயண் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், முதல் படம் சொல்லவே வேணாம், வழக்கையின் சூப்பரான திரைப்படம். ஆனா அதற்கு பிறகு வாய்ப்பு எப்படி, அந்த திரைப்படத்தை வச்சு உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகளும் ரொம்ப இலகுவாக கிடைக்க ஆரம்பிச்சுதா? அதுக்கப்புறம் எப்படி இந்த கலைப்பயணம் தொடங்கியது?
1: ஒரு ரெண்டு படம் கிடைச்சது, குட்டி புள்ளின்னு ஒரு படம் கிடைச்சிச்சு. அது ட்ரெய்லர்ல சசிகுமார் சார் கூட அடி வாங்குற மாதிரி ஒரு ரெண்டு சீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மான் கராத்தேன்னு ஒரு படம் சிவகார்த்திகன் சார் கூட பண்ணேன், சின்ன ரோல் தான். அதுக்கப்புறம் வந்து சார், நம்ம ஏதோ நோக்கி போடுறோமோ அது நமக்கு மாறுங்கிறது. சென்னையில நான் பட்ட ஒரு சில விஷயங்கள், கசப்பான அனுபவங்கள் வச்சுங்களேன். ஒரு படத்துல அத படம் பேர்லாம் சொல்ல விரும்பல. எனக்கு வந்து ஒரு வருஷம் ரிகர்சல் கொடுத்து படம் ஆரம்பிக்கிற டயத்துல வேற ஆள மாத்தினாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, அது ஒரு ரெண்டு வருஷம் ஓடிச்சு. அப்புறம் இன்னொரு என் நண்பன் ஒரு படம், திண்டுக்கல் தான், பெரிய நடிகர் சொல்லவே தேவையில்லை, பெரிய நடிகர், அன்று இன்றும் பெரிய நடிகர் தான். அவரை வச்சு பூஜையெல்லாம் போட்டு அதுல ஒரு பெரிய வில்லன், ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதனால எங்கேயும் போக கூடாது, தாடி வைக்கணும், அது இதுன்னு சொல்லி, அது ஒரு அந்த இயக்குனருக்கும் நடிகர் பெரிய நடிகருக்கும் சில பிரச்சனைகள்ல படம் நின்று போய் சர்வைவலுக்காக திருப்பி ஏன்னா காக்கி சட்டைய போடுற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு சார். அந்த இன் பிட்வீன் கேப்ல ராஜ் டிவி தொலைக்காட்சியில ஒரு நண்பர் மிமிக்ரி பண்ணுவாரு, அவரு என்னை வந்து, நீங்க வந்து டான்சர் தானே, டான்சர் தான், பேசிக்கா டான்சர்,
0: டான்சர் வரீங்களா,
1: மெயினா டான்சர் தான். ஸ்கூல்ல வந்து நான் தான் சார் கோரியோகிராஃப் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 28 சாங் இருக்குன்னா அதுல 10 சாங் என்னுடைய சாங் தான் இருக்கும். மத்த சாங்குக்கும் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் வரலைன்னா நான் தான் போய் சொல்லி கொடுத்துட்டு வருவேன். கிட்டத்தட்ட ஆண்டு விழாப்ப என்னை சுத்தி, நீங்க சொன்னீங்களா அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எங்க கரஸ்பாண்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் கேட்ல என்டர் ஆயிட்டா பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி மாணவர்கள் வந்து எனக்கு வணக்கம் வைப்பாங்க. இது வந்து நான் சொல்லி இல்லை, என்னுடைய அன்பு, என்னுடைய அந்த மாதிரி. இன்னைக்கும் அந்த மாணவர்கள் இன்னைக்கும் டச்ல இருக்காங்க. நான் சொல்றது 96 மாணவ ஆசிரியர், இன்னைக்கும் அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, பேஸ்புக்ல வருவாங்க, சார் என்ன படம் போகுதுன்னு பாங்க, அந்த படத்துல பார்த்தேன் சார், இந்த படத்துல பார்த்தேன். ஒரு 4 பேர் டாக்டரா இருக்கிறான், அதுல முக்கியமா சொல்லப்போனா சூலூர்ல சிவபால் வந்தியப்பன் கோல்டு மெடலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் சூலூர்ல இருக்காப்புல. இதே ஒட்டஞ்சத்தத்துல என்னுடைய காலாளருடைய மகள் வந்து என்னுடைய மாணவி தான், சொல்றதுல ரொம்ப பெருமை. அதாவது நிலைமதி அப்படின்ட்டு இங்க ஒட்டஞ்சத்திரம் ஜிஹெச்ல ஒரு முக்கியமான டாக்டரா இருக்கா. இப்படி நிறைய பேர், ஒருத்தர் சந்திரசேகர் ஒருத்தர் வந்து மரைன் இன்ஜினியர் இருக்கான், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-10 lakh மந்த்லி சேலரி. இன்னைக்கும் எனக்கு டச்ல இருக்கிறாங்க, இன்னைக்கும் ஒரு குடும்ப உறவா, ஆசிரியரை தாண்டி ஒரு நட்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தொடர்பு இருந்துக்குதான் சார் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பாடம் இதம்
0: உண்மைதான் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களை ஆசிரியர்கள் வந்து பெரிய ஆளா தெரிவிப்பதற்கு உறுதுணையா பக்கம்

0: பலமா இருப்பாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல, இந்த கலை பயணத்துல நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருடைய வாழ்க்கையை உருவாக்கணும்னு செய்யறாரு, ஒரு மாணவன் ஆசிரியருடைய கலை தாகத்தை தீர்க்கணும்னு அவங்க உதவி புரியுறாங்க, பக்கபலமா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பந்தம் இருக்கல்லவா, அந்த உறவு இருக்கல்லவா, எவ்வளவு அற்புதமான உறவாக அந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. இது போன்ற நிலை இப்பொழுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதா தான் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பொண்ணான அந்த பொற்காலம்னு சொல்லுவாங்க அல்லவா, அதுபோல அமைந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இப்போ அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நீங்க ஈட்டி, டி பிளாக், கார்கி அந்த மாதிரியான நிறைய படங்கள்ல நடிச்சீங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எல்லா படங்களையும், ஏன்னா நீங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லயே நடிக்கிறீங்களே, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள வரக்கூடியதாகவே அமையுது. இது என்ன காரணம், ஏன் அடுத்ததாக ஒரு ஒரு முழு நீள திரைப்படத்துல ரொம்ப முழுசா டிராவல் ஆகிற மாதிரி?
1: எனக்கு வந்து என்ன தவறான ஒரு இதை எடுத்துக்கிட்டேன்னா, அந்த போலீஸ் ஒண்ணு பண்ணிட்டோம்னா இயக்குநர்கள் பிரிவை தவறா சொல்ல முடியாது. நம்ம போலீஸா வழக்கேன்ல பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 படங்கள் எனக்கு காவல்துறை மட்டுமே வந்து சார், இன்ஸ்பெக்டர் இதுவேதான். அது ஒரு டேலண்ட்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு உருவாக்கி எனக்குன்னு ஒரு பவுண்டேஷன் உருவாக்குனேன் சார். இப்ப என் ப்ளூ ஸ்டார்னு எனக்கு டீம் இருக்கு, இதுல கிட்டத்தட்ட 40 பேருக்கு நான் வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கேன். மாசத்துக்கு 2 ப்ரோக்ராம் அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அவங்க கேட்கிற பேமெண்டோட அதிகமா கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு கால்ல ஒரு பையன் ஆடுவான், 2 கையில அந்த பையன் டிரம்ஸ் வாசிப்பான், மூக்குல ஒரு பையன் ஓட்ட, இப்படி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் டீம் அது. லாஸ்ட் வீக்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நியூஸ்லயே வந்துச்சு, 4 மணி நேரம் பாட்டி பக்கத்துல டிராபிக் ஆகி போச்சுன்னு பாலா நவீன் சார் எல்லாம் வந்தாரு, ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த ப்ரோக்ராம். அந்த மாதிரி எனக்கு ஒரு டீம் உருவாக்குனேன். அதுக்கப்புறம் நான் தேடுதல் போன திருப்பி அந்த காவல்துறை தான் சார்.
0: இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் திரைத்துறையில இது போல அப்பாவுக்கு கேரக்டர் பண்ணா அப்பாவே தான், நண்பன் பண்ணா நண்பனே தான், ஏன் இப்படி என்ன ப்ரீ டிஃபைன் ஏன் நடக்குது இந்த திரைத்துறையில?
1: அது அது வந்து சார், இது வந்து ஒரு சாபக்கேடுன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, ஏன்னா பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான ஒரு பாடி பில்டிங் ஆகி ஒரு வல்ல வில்லனா எல்லாம் பண்ணலாம். எனக்கு ஃபேமிலி, எனக்கு அழகான குழந்தை இருக்கு, பாப்பா 10th படிக்கிறா, பையன் 7th படிக்கிறான். சோ அவங்களை நம்ம எஜுகேஷன்லயும் கொண்டு வரணும். நமக்கு அதான் சொல்லுனேன், ஒய்ஃப் ஒரே வார்த்தை கடன் வாங்காதீங்க எனக்கு. என்னன்னா இந்தியன் 2ல பண்ணேன் சார். ஆனா அதுவுமே சிபிஐ ரோல் பண்ணேன், 8 சீன் வருவேன் இந்தியன் 2ல.
0: ஆமா, நான் அந்த இந்தியன் 2 அந்த திரைப்படத்தை பத்தி நம்ம பேசுவோம். நேர்களே, இது உங்கள் கோடை 100.5 கலைப்பயணம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட்.

0: கான்கிரீட் சாய்ஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49 துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். இது கலைப்பயணம் நிகழ்ச்சி. என்ற தினம் திரைப்பட நடிகரான ஓம் கணேஷ் நாராயண் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், அந்த பேசிட்டு இருந்தோம் இந்தியன் 2 அப்படிங்கிற அந்த திரைப்படம், ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு இந்தியன் திரைப்படம் வெளிவருது அப்படின்னு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு கிளப்பிய ஒரு திரைப்படம். அதுல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சது. அது அது எப்படி சார், எப்படி அமைஞ்சது அந்த தருணம்?
6: அது சார், நம்ம ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர் வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு ஒரு ஒரு படத்துக்கு. அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து மாணவர்கள் NCC வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு மாணவர்கள் எனக்கு வேணும், ஜூனியர் ஆர்டிஸ்டா வேணும், சினிமால தாகம் இல்லாம இருப்பாங்கள அவங்கள நீங்க தேடி கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு சினிமா அந்த 5000 தான் கொடுக்குறேன், 10000 கொடுக்கலாம் வேணாம் அப்படி மாணவர்கள் சொன்னா, நான் ஒரு உட்கார்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன். சும்மா கொடுக்கல, ஒரு கணிசமான ஒரு ஊதியம் கொடுத்து நடிக்க வச்சாரு. அதுக்கு அவங்களுக்கு சம்பளமும் நான் தான், அவர் என்கிட்ட இருந்து தான் கொடுத்தாரு. அவர் இந்த உதவி செஞ்ச உடனே அவரு என் மேல ரொம்ப பிரியப்பட்டாரு. என்ன பண்ணணும்னாரு, சார் நீங்க ஏதாவது ஒரு படத்துல நல்ல வாய்ப்பு வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு. அவர் பேரு விஜய் பாலாஜி பேரு, அவர் இயக்குனர் தான், நல்ல மனிதர், யாருமே செய்ய முடியாத ஒரு வாய்ப்பை வந்து, சரி ஒரு படம் ஓர் இரவு ஒரு படம் ஏற்காடுல ஷூட்டிங்ல இருந்தேன். அப்போ ஒரு உதவி இயக்குனர் கால் பண்ணி, சார் நீங்க சங்கர் சார் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம், ஒரு சமுத்திரகனி சார் பேசின டைலாக பேசி எனக்கு அனுப்புனாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல கொஞ்சம் பிரேக்ல எடுத்து அனுப்புனேன், எப்படி எனக்கு வளர்க்கையில திடீர் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சோ அது மாதிரி இந்தியன் 2 இயக்குனர் சங்கர் அவருடைய அருகாமையில அவரு ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாச்சும் என் பேரை சொல்லுவாரு. அவ்வளவு அற்புதமான மனிதர் இருக்கிறதுல, நான் பார்த்ததுல மிகவும் நல்ல மனிதர் இயக்குனர்ல சங்கர் சார் தான். ஓம் கணேஷ் கனி கூடயே இருக்கணும் அப்படிம்பாரு, ரொம்ப செல்லமா கூப்பிடுவாரு. 8 சீன் வச்சாரு சார், எந்த சீனுமே அவர் எடிட் பண்ணல. அது அது எனக்கு ஒரு பாக்கியம், அது விஜய் பாலாஜி சார் மூலியமா தான் நடந்துச்சு. அவரு பாலா சக்திவேல் சாருடைய சகல வேற, இதெல்லாம் வந்து நான் யார்கிட்டையும் எதிர்பார்த்து வரல. அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஓம் கணேஷ்க்கு, அப்படி பண்ண நண்பர்கள்ல அந்த விஜய் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நண்பர் தான். அது மூலியமா தான் இந்தியன் 2 அமைஞ்சிச்சு. பட் அதுக்கான அங்கீகாரம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய படம் ஓடுது ஓடல அது வேற விஷயம், ஆனா பெரிய படத்துல இருந்தா என்ன நடக்குங்கிறது, நான் அந்த படத்துல அத 1 இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கால் வந்திருக்கோம் சார், யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜரு, கோடருக்கு, இவங்க வந்து இந்தியன் 2 பார்த்தேன் உங்க ரோல் நல்லா இருந்துச்சு, அடுத்த படம் பண்றப்ப கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு இந்தியன் 2 அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் படங்கள் போயிட்டே இருந்துச்சு சார். அப்புறம் சர்வைவல் ப்ராப்ளம் முடிச்சு கேரக்டர் மாறல. அப்புறம் துடிக்கும் காரங்கள் ஒரு படம் டாக்டர் பண்ண, லாக்டவுன் வந்து என்னை வாழ்க்கையை மீண்டும் மாற்றிடுச்சு. அப்படிதான் வாழ்க்கையில மிகப்பெரிய அடின்னு சொல்லுவாங்க, லாக்டவுன் வந்து மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பமா ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, இவர் இனிமேல் சென்னைக்கு வரமாட்டாரு, ஊர்லயே செட்டில் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மீண்டும் சென்னைக்கு வந்தேன், ஒரு வியாபாரத்தோட வந்தேன். அந்த வியாபாரத்தையும் மாணவர்களும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நம்ம வைக்கப்படுறது இல்ல ஒண்ணு, இதுல என்ன வைக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நெய் எண்ணெய் இதெல்லாம் பிசினஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நடிகர்கள் இயக்குனர்களுக்கு நானே வீட்டுக்கு வீடா போய் அந்த எண்ணெய் நெய் தெரிஞ்ச நண்பர்களுக்கு நயமானதா தரமானதா கொடுத்தேன். அதன் மூலியமா எனக்கு மாசம் ஒரு சின்ன வருமானம் கிடைச்சிச்சு. மீண்டும் கார்கி எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அநீதியில ஒரு 22 பண்ணேன், வசந்தபாலன் சார் படம். மீண்டும் அப்படி என்னோட பயணம் வந்து இன்னைக்கு ஒரு படமே ஹீரோவா பண்ணிருக்கேன், அது OTTல ரிலீஸ் ஆகும், என் மனசுக்கு பிடிச்ச வந்து.
5: நீங்களும் தான் சார் எங்க மனசுக்கு.
6: ஆமா சார், 30 கதாநாயகன், 50 வில்லன்ற மாதிரி. எனக்கு 22 பொண்ணுதான் ஜோடி, எனக்கு ஸ்ரீலினி 48. கதை அப்படி, கதை கேட்டுச்சு நான் பண்ணேன். கதை நாயகனோட கதை

0: கதைக்கான நாயகன் தான் அது. அது அதாவது வருது வரல ஆனா நடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இப்ப ரீசெண்டா ஐயா கங்கை அமரன் கூட லெனின் பாண்டேன்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் சார், அது சத்யஜோதியிலதான் படம். ஐயா கங்கை அமரன் ஐயா ரோஜா மேடம் தர்ஷன் சிவாஜியோடைய வாரிசு முதல் முறையா வர்றாங்க. ஒரு பெரிய டீம், ஒரு மூணு சீன் சம்பவம் பண்ணிருக்கேன், மூணு சம்பவமும் கெட்டவனா பண்ணிருக்கேன், போலீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாலு படங்கள் மெயினா வில்லனா பண்ணிருக்கிறேன், அது எல்லாமே ஒன்னொன்னா கயா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயவர்மன் ஒரு படம், இப்படி ஒரு நாலஞ்சு படங்கள் லிஸ்ட்ல இருக்கு. எல்லாம் வெளியில வந்தா தானே சார் நமக்கு பேரு.
1: உங்கள் கோடை பண்பலையூர் புள்ளி ஐந்திலிருந்து கலைப்பயணம்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி நாம கேட்டு இருக்கிறோம். இன்று தினம் திரைப்பட நடிகரான ஓம் கணேஷ் நாராயண் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், எவ்வளவோ ரொம்ப அழகான ஒரு கலைப்பயணம், உங்களுடைய வாழ்க்கை பயணம் நீங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா என் மனசுல மீண்டும் ஒரு நீங்க பேசிட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப திரும்ப என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, இதை கேட்டு அப்படின்னு ஓடிட்டு
8: இருக்கிறது.
7: ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் நீங்க வந்தீங்க. ஆனா நீங்க இப்ப பேசுனது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அமைஞ்சது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நடிகராக மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படி இருந்ததா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இயக்குனர் எங்க போனாரு, என்ன ஆச்சு?
8: அதுக்கான விடை கிடைச்சிருச்சு சார்.
7: அப்படியா? ஓ,
8: ஆமா சார், அது ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு சின்ன தயாரிப்பாளர் இருக்காரு, ரவின்றாரு, அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்றாரு. நீங்க அதிகபட்சமா எனக்கு அவர் கொடுத்த கால அவகாசம் 1 நிமிடம்.
7: 1 நிமிஷத்துக்குள்ள
8: கதை சொல்ல போறேன், நீங்க ஒரு நல்ல கதையா சொல்லுங்க, ஓகேனா அடுத்து வந்து பேசுவோம் அப்படின்னாங்க. 1 நிமிஷத்துல கதை சொல்லணும், எப்படி சொல்லுவ அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். உறவுகள் அப்படிங்கிறது வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் உறவுகள் கிடையாது, கூட பிறந்தவங்களாம் உறவு கிடையாது, கஷ்டத்துல எல்லாம் உதவி பண்றோம் அவன் தான் உறவு அப்படின்னு. அது அமைஞ்சு தயாரிப்பாளர் என்னை கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அந்த படமும் நல்லபடியா முடிச்சிட்டேன். படம் பேரு உறவு. ஆமா சார், சின்ன படம் தான் சார், ஆனா ஓடிடிக்கு அனுப்புறோம், நல்லபடியா முடிச்சிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பெரிய நடிகர்கள்லாம் முகவரி கொடுத்தவர், அவரு பேர் வந்து அட்ரஸ் கார்த்திகேயன் சொல்லுவாங்க. அவரு ரொம்ப நாளா எனக்கு 22 வருஷமா இப்ப நான் எப்படி போராடுற மாதிரி போராடுறாரு, அவர் ஏன் நமக்கு ஒரு இது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அவரே கதையின் நாயகனா, ஒரு 3 அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற கதைகள், அது வந்து ஒரு நேர்மையான படம், ஈரானியன் படங்கள் மாதிரி ஒரு நேர்மையான படம், நல்ல படமா பண்ணிருக்கேன். அடுத்த தயாரிப்பாளரை இந்த படத்தை

0: எனக்கு அமைஞ்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இது
1: நிச்சயமா.
0: உறவு படம் பேரு, கூடிய விரைவில் மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.
1: நிச்சயமா. அடுத்தது அடுத்தது வெள்ளித்திரை, மொபைல் திரையிலிருந்து வெள்ளித்திரை அப்படிங்கிற அளவுக்கு தான். ரொம்ப அற்புதம் இல்ல, படத்து பேரும் சரி ரொம்ப அழகா தான் வச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒட்டஞ்சத்திரத்துல எங்க தொடங்குனீங்களோ அந்த ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து இப்ப சென்னை வரைக்கும் எந்த பயணம் எல்லாம் எப்படி நடந்திருக்கோ எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு விதமான உறவு, அது நட்பு முதற்கொண்டு எல்லாருமே உங்களுடைய கலை பயணத்திலும் வாழ்க்கை பயணத்திலும் பெரிய அளவுல பங்கு வகிச்சிருக்காங்க.
0: சரியா சொன்னீங்க
1: சார். சரி, அடுத்த கட்டதாக என்ன சார் செய்யலான்ட்டு என்ன போயிட்டு இருக்கு?
0: அதுக்கப்புறம் வந்து நான் நீங்க ஆசிரியர் வேலையை விட்டுட்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த ஆசிரியர் வேலையை விட்டுட்டு வரல, முடிந்தால் சம்பாதித்தால் ஜெயித்தால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், மெட்ரிகுலேஷன் பள்ளி அதாவது ஆங்கில பள்ளி, தரமான பள்ளி, கட்டணம் இல்லாத ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும். ஏழை ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் கிடையாது, நல்லா படிச்சேன்னா இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் சார் என்னுடைய குறிக்கோள். நடக்குமான்னு தெரியாது, இறைவன் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா.
1: இதுவரைக்கும் நீங்க போன பயணம் எல்லாமே ஆக சிறந்த பயணமாக இறைவன் நடத்தி கொடுத்திருக்கிறாரு, இந்த பயணமும் அப்படி நடைபெறும் அப்படின்னு நாங்களும் பல கோடி நேயர்களின் சார்பாக நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் நேயர்கள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
2: ஒரு குறை

0: கல்யாண காட்சி குடும்பம்னு சந்தோஷமா இருக்குமா நம்மடா?
1: அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு கப்பல் கேட்டிருந்த கேள்வியை பத்தி பார்க்கலாம். குழந்தை இன்மைக்கு உடல் பருமன் காரணமா இருக்குமா? கணவர் குண்டா இருக்கிறதுனால, இல்ல மனைவி குண்டா இருக்கிறதுனால, உடல் பருமனா இருக்கிறதுனால, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து குண்டா இருக்கிறதுனால பிரெக்னன்சியில ஏதாவது ப்ராப்ளம் வருமா, கன்சீவ் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. உடல் பருமனை பொறுத்த வரைக்கும், உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, பெரிஃபில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அதாவது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்.

0: அங்கங்கள் இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால்லேருந்து வரக்கூடிய அடிப்போ நெக்டின் லெப்டின் அந்த மாதிரியான ஒரு சில எண்டோகோர் ஹார்மோன்ஸ்லாம் அங்கே செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாடியோட எண்டோக்ரீன் ஹார்மோன்ஸான தைராய்டு, ப்ரொலாக்டின், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், இந்த எல்லா ஹார்மோன்ஸையுமே மாற்றி அமைக்குது. இது எல்லாம் மாற்றி அமைச்சா ஆட்டோமேட்டிக்காக பாதிக்க தான் செய்யும். அதனால நம்ம ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக மார்பிட் ஒபிசிட்டியில் இல்லை ஓவர் வெயிட் ரேஞ்ச் தாண்டி இருக்கிற ஒபிசிட்டியில் இருக்க எல்லா ரேஞ்சுமே இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். ஓகே, எனக்கு ஒபிசிட்டி இருக்கா, எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், பிஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு கால்குலேட்டர் இருக்கும். அந்த கால்குலேட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு ரெண்டையும் ஃபீட் பண்ணால் அதுவே உங்கள் பிஎம்ஐ சொல்லும். அந்த பிஎம்ஐல நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, ஓவர் வெயிட்ல இருக்கீங்களா, ஒபிசிட்டியில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, எந்த டைப்ல இருக்கீங்கன்னு சொல்லும். ஒபிசிட்டி கிரேஜில் நீங்கள் இருக்கீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட கன்செப்ஷனுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ்டாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது உங்கள் டாக்டர் மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய மாத்திரைகள், ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே டோஸ் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா உங்கள் வெயிட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கும்போது இதோட எல்லா டோஸுமே அதிகமாக இருக்கும். அதிகமான டோஸ் போகும்போது சைட் எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அதிகமான டோஸ் போகும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருக்கும். அதனால ஒபிசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆண் பெண் ரெண்டு பேருமே கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பா ரெண்டு பேருமே ஒபிசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்து வாக்கிங் போறது நல்லது. ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அமையும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா கொஞ்சம் பேசிக்கிட்டு வாக் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு கப்பல் எக்ஸசைஸ் மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒபிசிட்டி குறையும், கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃப் சைட்ல பார்க்கும்போது ஒபிசிட்டி அதிகமா இருக்கும்போது இவங்க மாதிரியே இவங்க ஹார்மோன்ஸும் ஆண்கள் மாதிரியே பெண்களுக்கும் எண்டோக்ரைன் ஹார்மோனோட தைராய்டு, ப்ரொலாக்டின், எஃப்எஸ்எச், எல்ஹெச், ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே பாதிக்கப்படும். குறிப்பா பெரிஃபரில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் ஆண்களுக்கான ஹார்மோனா ஆண்ட்ரஜன் அப்படின்ற அந்த ஹார்மோனா மாற ஆரம்பிச்சிடும். ஆண்ட்ரஜன் வேல்யூஸ் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும்போது நீர்க்கட்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நீர்க்கட்டி இருந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைய செய்யும். அதனால நீர்க்கட்டிகள் வந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதனால பெண்களும் ஒபிசிட்டியாக இருக்கிறது நல்லது கிடையாது. நீங்களும் உங்கள் பாடி வெயிட்டு ஐடியல் பாடி வெயிட்டில் வைக்கிறதன் மூலமாக கன்சீவ் ஆகிறதுக்கான மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பு 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்று தினம் திரைப்பட நடிகரான ஓம் கணேஷ் நாராயண் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம்.
1: என்னுடைய பையனும் சின்ன வயசு ஹீரோ பண்ணிட்டான். அப்புறம் வந்து கலைப்பயணத்தில் நம்ம எதை நோக்கி ஓடுறோங்கிறதுல ஒரு படத்துக்கு என்னை வந்து டூப்பா கூப்பிட்டான். மிகப்பெரிய படம், அந்த படத்தை விட்டுட்டேன். முதல் முறையா விமானத்துல போனது அந்த படத்துக்கு தான். ஒரு வில்லனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் மாதிரியா இருக்கேன். டூப்னா குதிக்கிறது அந்த மாதிரி கிடையாது, வசனம் பேசணும். என்ன ஏல மாத்திடுவாங்க, வசனம் பேசணும். அந்த வசனம் பேசுறதுக்காக மிகப்பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வந்துச்சு. அவங்க வந்து நல்ல இயக்குனர், பெரிய டீம். அதுக்கும் நான் வருமானம் தானே, நம்ம வந்து சினிமாவில தானே இருக்கிறோம் சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அந்த படம் நடிச்சேன். அதுக்கு முக்கியமா ஒரு நன்றி வந்து மின்டோன் ஒரு உதவி கிணறு தான். அந்த படம் பேரு பராசக்தி.
0: ஒரு
1: படம் சிவகார்த்திகேயன் சார்.
0: ஆமா ஆமா.
1: அதுல வந்து சிஎம்மா பண்ணிருக்கேன் சார். சிஎம் லுக் லைக்கா ஒருத்தர் இருப்பாரு, பிரகாஷ் பலவாட்டின் கர்நாடகத்துல ஃபேமஸ் நடிகர் அவரு. அவருடைய லுக் லைக்ல என்னை கூப்பிட்டு பண்ணாங்க. அது அப்படியே தத்துருப்போமா ஏஐல பயன்படுத்தினாங்க. அந்த டயத்துல பாப்பா பெரிய மனுஷியானா அந்த செலவு அதுக்கு இதாச்சு. இப்பயும் நான் யார்ட்டையும் கடன் வாங்க.

0: சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை பயணம், கலை பயணம், நட்பு எவ்வளோ உதவி இருக்கிறது, மாணவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் மீது பிரியம் வைத்து உதவுகிறார்கள், அந்த வாழ்க்கையில் எல்லா பயணத்தையும் தாண்டி என்ன தூரத்தில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் என்றாலும் கூட முழு திருப்தியா செய்வன திருந்தச்சை அப்படிங்கிறது போல அதையும் மிக முழு திருப்தியா செஞ்சிருக்கிறீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. ரொம்ப அற்புதமான கலைப்பயணம், வாழ்க்கை பயணம். இது இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க சார்.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இந்த கலைஞன் கலைஞனா கலைஞன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில என்னைய கொண்டு வந்தது, பேட்டி கேட்டது, மீண்டும் பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. அதுக்காக போடையப்பங்கு என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறேன். கலைத்துறையில இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய வருகைக்கு.
1: நன்றி சார், நன்றி சார், மிக்க நன்றி.
0: நேர்களது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட நடிகரான ஓம் கணேஷ் நாராயண் அவர்களை தான் நாம சந்திச்சோம். இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியானது வெளிப்படுத்துகிறது ஒரு அழகான அற்புதமான விஷயத்தை. வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் தனக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையும் பொறுப்பையும் மிகச்சரியாக செய்தால் அவரவர்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும் என்பதற்கு நம்முடைய நண்பரான ஓம் கணேஷ் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. சரிங்க நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி நேர்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு கலைஞனை பார்க்கும் போது மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்யும் போது அந்த கலைஞனை ஒரு நிமிடம் நின்று பாராட்டி விட்டு போங்கள். அதைவிட இந்த உலகத்தில் அந்த கலைஞனுக்கு மணிமகுடம் எதுவும் அமைந்து விடாது. அந்த கலைஞனும் அதைவிட வேறு எதையும் பெரிதாக நினைப்பதும் கிடையாது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்ற என்றும் நட்புடன் மோகன்.
2: மோகன், மோகன்,
0: நன்றி, வணக்கம் நேர்களே.

விலகி கபிலன். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வான்வழி வானொலியில் வளம் வருகிறது கொடைப்பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்று ஒரே வார்த்தையில் துவங்கும் பாடல். நேயர்கள் வரவேண்டிய இலக்கங்கள் பொது நேயர் 2424262939333, மகளிர் 2424429, அறிமுக நேயர் 2424424. முன் இணைப்பிற்கு 4542. உடன் இணைந்திருப்பது அறிவிப்பாளர்
4: செல்வபாலா
3: மற்றும் சிவசக்தி.
4: வணக்கம் நேர்களே. வணக்கம் சிவசக்தி.
3: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம். பாட்டெல்லாம் பாடுவீங்களா?
3: இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருக்காதுங்க.
4: வீட்டுலாம் பாடிக்கிட்டே இருப்பீங்களாமே.
3: யாரோ தப்பா சொல்லிட்டாங்க.
4: தப்பா சொன்னாங்க. இருந்தாலும் கேள்விப்பட்டோம் சிவசக்தி அப்படியே பெரிய பாடகராக வர போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லையா? சரி, நம்ம நேயர்கள்லாம் நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து இன்றைக்கி பாட போகிறாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் பாடணும். 4 வரியாவது பாடணும். பாடல் எந்த மாதிரி எழுதி பாடியிருக்காங்களோ அதே மாதிரி பாடணும். நம்மளுடைய கற்பனை வளத்தையெல்லாம் அதில் இடையில இடைச்சேர்கள் பண்ணக்கூடாது. பாடணும் அப்படிங்கிறதான் பொதுவான ஒரு வேண்டுகோள், விதிமுறை. இதை வச்சுக்கிட்டு நேயர்கள் பாட போகிறாங்க.

0: முதல் சொல் என்ன கொடுக்கலாம்?
1: மலர் கொடுக்கலாங்களா?
0: சரி, மலர் கொடுப்போம்.
1: மலர்,
0: மலர்ன்ற வார்த்தையில் தொடங்கி நேர்கள் ரொம்ப அழகாக பாட போகிறாங்க இன்னைக்கு. முதல் மூன்று நேர்களுக்கான வார்த்தை இது மலர்.
1: மலர்,
0: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து?
2: நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிளிகில் பாளையம் கரும்பு முருகனும் என் அன்பு தம்பிக்கும் தங்கைக்கும் பாச வணக்கம்.
0: முருகன் ஐயா, முதல் நேரா புடிச்சிட்டீங்க?
2: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, சரிங்க. மகிழ்ச்சிங்கய்யா.
2: ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோங்க ஐயா. நிலையத்தில் எல்லாருமே எப்படி இருக்குது? அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குது? மழையா, காத்தா, வெயிலா?
2: மழையே இல்லைங்க ஐயா. இந்த எங்க ஏரியாவில் மழையே இல்லைங்க ஐயா. போன வருஷமெல்லாம் அடாறு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க, இந்த வருஷம் இல்லைங்க ஐயா.
0: சரிங்க, சரிங்க. கூடிய விரைவில் மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான வார்த்தை வந்து மலர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். பாடலாமா?
2: சரி, நான் பாடலாங்க ஐயா.
0: பாடுங்க.
2: மலர் கொடுத்தேன், கை குழுங்க வனையளித்தேன், மங்கை புந்தன் ராஜா தேக்கி. மலர் கொடுத்தேன், கை குழுங்க வனையளித்தேன், மங்கை புந்தன் ராஜா தேக்கி. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மடியில் தவழும் என் தந்தை உருவாக. மலர் கொடுத்தேன், கை குழுங்க வாயளித்தேன், மங்கை பூந்தன் ராஜா தேக்கி. நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு பாட போறாங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வாங்க, இணைஞ்சிட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
0: என்னாச்சு, பேசுறதா இல்ல பாடுறது மட்டும்தான்றாங்களா? இணைப்புல வந்துட்டீங்களா?
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்று ஒரே வார்த்தையில்
0: கனிமொழிங்க. கரூர் காந்தி கிராமத்துல இருந்து கனிமொழி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். தையல் பணி எப்படி போயிட்டு இருக்குது?
3: வெயில் பரவாயில்லைங்க சார்.
0: இல்ல, தையல் தையல் பணி எப்படி போயிட்டு இருக்குது?
3: தையல் பணி நல்லா போயிட்டு இருக்குங்க சார்.
0: சரிங்க, சரிங்க. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: நான் கேட்டுட்டு இருக்கேன் சார்.
0: சரிங்கம்மா. மலர் அப்படின்ற வார்த்தையில பாடணும்.
2: மலரே மௌனமா மௌனமே பேசுமா, மலர்கள் பேசுமா
0: பேசினால்
2: பேசினோடுமா தந்தே. மலரே மௌனமா.
1: சிறப்புங்க. மௌன்மியாவே இசையோட வார்த்தைகளை தைத்து அழகா பாடியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். அதடா, அந்த வேகத்துல கிளம்புறாங்களே, என்ன ஆச்சு?

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch TV-உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்லவாரீர்.
5: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட

0: வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசு.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, கோடி பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்.
7: பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு சொல் கொடுப்போம், ஒரு வார்த்தை கொடுப்போம். அந்த வார்த்தையில் தொடங்கி நேயர்கள் பாடணும், 4 வரியாவது பாடணும், அதில் இருக்கிற மாதிரியே பாடணும். இதுதான் விதிமுறை. தொலைபேசி என்ன மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடலாமா?
6: சொல்லிடலாங்க. ஐயா, நேயர்கள் வர வேண்டிய இலக்கங்கள் பொதுநீர் 2424-26-29, 0333, மகளிர் 2424-29, அறிமுகநீர் 2424-24, முன் இணைப்பிற்கு 4542.
7: இந்த வழமையான 4 எண்களும் இருக்குது, இந்த எண்களில் வந்து நேயர்கள் பங்கு பெறலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
8: நான் நாமக்கல் சையத் பேசுறேன்.
7: சையத், நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நானும் நல்லா இருக்கேன். கிடைக்கிறதா பெரிய போராட்டமா இருக்கு.
7: அப்படியா? போராடினா தானே வெற்றி கிடைக்கும். மளிகை கடையெல்லாம் எப்படி போராடி வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? என்ன வார்த்தை குடுக்கலாம் அப்படின்னா, என்ன வார்த்தைங்கம்மா குடுக்கலாம்?
6: செவ்வந்தி. உங்களுக்கான வார்த்தை செவ்வந்தி. ஐயா,
7: செவ்வந்தி அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும், பாடலாமா?
8: செவ்வந்தி பூவெடுத்தே அதில் உன் முகம் பார்த்திருந்தே,

0: வெள்ளி பூவெடுத்தே அதில் உன்மோகம் பார்த்திருந்தேன். ரோஜாவின் மின்னல் உணதலையிலே பணம் அறிந்தேன். தாலாட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்தன. ரோஜாவின் மின்னல்கள் உணதலையிலே பணம் அறிந்தேன். தாலாட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்தன. சேரும் நிலவினை ரசித்தபடி பணியினில் அமைந்தபடி நிலவினை ரசித்தபடி பணியினில் அமைந்தபடி நாணத்தில் தீ கொஞ்ச வேண்டும். நாணத்தில் தீ கொஞ்ச மட்டும் சிவந்தி பூவெடுத்தே அதில் உன்மோகம் பார்த்திருந்தேன்.
1: அருமைங்க அருமைங்க சையத், இந்த இனிமையான குரல் தாங்க ரொம்ப நாளாக காணோம். மகிழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்குங்க. நிகழ்ச்சியில் வந்ததுக்கு நன்றி. இப்போ காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுகிறீங்க? என்ன வேகமாக வந்து பட்டனையெல்லாம் அமுத்தி கட் பண்ணி விட்டாங்களா? என்னாச்சுன்னு தெரியலையே.
2: வந்துகிட்டே இருக்காங்க நேயர்கள் நம்மோடு இணைவதற்காக. கோடை பண்பலை 100.5
1: பாட்டுப்பட்டாலும் ஒரு சொல்ல தொடங்கிய நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க.

0: இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில் தொடங்கி நேயர்கள் பாடலும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
1: நேரம் 11:20 நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வேளையில
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேர்கள் வந்து பாடுறோம் அப்படின்னா தொலைபேசியனுக்கு பதிலாக இப்போ ஒரு அலைபேசியன் 2 கொடுக்க போகிறோம் இல்லையா சிவசக்தி? என்ன எண் கொடுக்க போகிறோம்?
0: எண்கள் 9 4 8 7 0 7 7 4 4 8 மற்றும் ஒரு இலக்கம் 9 6 5 5 2 4 2 4 2 9.
1: ஆமாம், இந்த 2 அலைபேசி எண்லேயே வந்து இடைவிடாமல் பாடணும் அப்படிங்கிறதுக்காக அலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். நேர்கள் முயற்சி பண்ணி வந்து நிச்சயமாக பாடுவாங்கன்னு நம்புகிறோம். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறமா மகளிர் நேரம் வந்துடும், பெண்கள் மட்டும் வந்து பங்கேற்கலாம். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி இருக்கு இல்லையா?
0: ஆமாங்க, இன்னைக்கு தஞ்சாவூர் திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் அவர்களின் தெரிவில நம்மளுடைய வானொலியில வளம் வர இருக்கிறது
1: உயிரெழுத்து
0: நிகழ்ச்சி.
1: சரி, நேயர் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன், வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? ஜெயஜோதி அம்மா, எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்காகவே அப்படின்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே ஒரு வார்த்தை கொடுத்துருந்தோம், அதே வார்த்தையை நீங்கள் தொடரலாம்னு நினைக்கிறேன், அப்படிதானே சிவசக்தி? செவ்வந்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தோம், பாடலாமா அந்த வார்த்தையில?
2: செவ்வந்தி
1: நன்றிங்க, நன்றிங்க. 4 வரைக்கும் மேலேயே பாடிட்டீங்க, நல்ல முயற்சி. இந்த 2 அலைபேசி சொன்னோம் இல்லையா, அந்த எண்களில் வந்து நேர்கள் பாட முயற்சி பண்ணலாம். இந்த செவ்வந்திங்கிற வார்த்தை உங்களுக்காகவே இன்னும் காத்துட்டு இருக்குது விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
4: இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: கொடைக்கானல் பண்பலையின் 1.5 இணைஞ்சிருக்கிறோம் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில. இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
6: வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கிறோம் சார்.
1: பக்கத்துல சிவசக்தி இருக்கிறாங்க, அவங்க விசாரிக்க பண்ணிட்டு
6: இருக்கீங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
0: நல்லா இருக்கோங்க ஐயா.
6: புதுசா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா?
0: ஆமாங்க ஐயா. வேலை எல்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குதுங்க ஐயா?
6: மேடம்
0: உங்களோட வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க ஐயா?
6: பாடுங்க.
7: செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா, மூக்கு பல்லக்கா, ஒரு சித்தாட்டம் ஏன் சிரிச்ச சொல்லக்கா, அவ்வளவுதான் சார்.
1: என்னங்க 4 வரி பாட சொன்னா படிச்சு விட்டு போறீங்களே, சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவரு விசாம. சரி பரவாயில்ல, இனிப்பில வந்ததுக்கு நன்றி. நிறைய பாட முயற்சி பண்றாங்க, என்ன வார்த்தை கொடுக்குறோமோ அந்த வார்த்தையை ஒரு க்ளூ கூட கொடுத்துடலாம். அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பாட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அதிலிருந்து லிரிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரிகளும் வந்துடும். ஒரு 4 வரியோ 5 வரியோ எடுத்து ஒரு பயிற்சியும் முயற்சியும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிகழ்ச்சி சிறப்பாக போகும். அப்படி தான் சிவசக்தியும் நாளைக்கு காலையில் கழுத்தளவு தண்ணியில் நின்று சாதகம் பண்ண போகிறாங்களாம். அப்படியா?
0: என்னங்க இப்படி?

0: நாங்கள் அதெல்லாம் பண்ணினா எதுக்கு இந்த குளிரில் வந்து இங்கே உட்காந்துருக்குறோன்றீங்களா?
1: நம்மளுடைய நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, அவர்கள் இணைய வேண்டிய இலக்கங்களை இன்னொரு முறை சொல்லிடலாம் இல்லையா? 9487 சுழியும் 77448 மற்றும் ஒரு இலக்கம் 9655242449.
0: இந்த ரெண்டு அலைபேசி எண்கள்லையும் நேயர்கள் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்ல தொடங்கி பாடணும். இப்போ அந்த சொல்ல பாடுறதுக்காக காத்திருக்கு
1: வந்துட்டு இருக்காங்க நியர். வாங்க, வணக்கம்.
2: சகோதரருக்கும் சகோதரிக்கும் வணக்கம்.
0: இப்படி வந்த உடனே பயமுறுத்த கூடாது.
2: சகோதரிக்கும்
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தேனில சொன்னப்பா, நல்லா இருக்கீங்களா அனைவரும்?
0: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே.
2: ஒரே
0: வரியில முடிக்கிறீங்களே, நாலு வரியா பாட வேண்டாமா?
2: செம்பருத்தி பூவை சிங்காரம் கண்டு
0: சிரிப்பது எதுக்கு?
2: நன்றிங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: Amal Engineering College, Counseling Code 2610.
1: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 11:41 நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைஞ்சிருக்கோம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
4: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேர்கள் வந்து ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் பாடுறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு கேட்போம். வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து நாகக்கண்ணி பேசுகிறேன்.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கும்.
4: மகிழ்ச்சி.
5: என்ன அதில் இருந்து பாடணும்?
4: என்ன அது என்ன இருந்து பாடுங்க, நீங்கள் பாட்டுக்கு பாடுங்க. ஒரு வார்த்தை கொடுத்துருந்தோம் செம்பருத்தி அப்படின்னு, நீங்க அதுல இருந்து பாடுவீங்கன்னு நம்பி கூப்பிட்டோம். நீங்க என்னதுல இருந்து பாடுறது அப்படிங்கிறீங்க?
5: இல்ல இல்ல, செவ்வந்தி முன்னாடி கொடுத்தீங்களா, அதனால நினைச்சுக்கிட்டேன். அப்படி
4: அது செவ்வந்தி முடிஞ்சிருச்சு, இப்ப செம்பருத்தி சீசன். இந்த சீசன் செம்பருத்தி சீசன். ஆமா,
5: ஒரு 4 வரி வேணா பாட தெரியும்.
4: சரி, 4 வரியும் சரியா பாடிருங்க.

0: கண்ணில் வண்ண மையொழி
1: அவ்வளவுதேங்க,
0: அவ்வளவுதானா சரியா பாடுன்னு சொல்லிட்டு கடைசியில தப்பா பாடிட்டீங்க. சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி, நன்றிங்க மாணி இப்ப வந்ததுக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி தான் கூகுளில் போய் செம்பருத்தி நடிச்சிங்கன்னா செம்பருத்தியில் என்னென்ன பாட்டு இருக்குது, என்ன படம், யார் பாடினதுங்கிற டீட்டெயில் எல்லாம் வரும். அந்த பாட்டு எடுத்து லிரிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டே முழுசாக வந்துடும். அதுக்கப்புறம் பாட்டை பார்த்தும் பாடலாம், மனப்பாடம் பண்ணியும் பாடலாம், எப்படினாலும் பாடலாம் இல்லையா? ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று பதில
2: சொல்லுங்கள். இதுதாங்க சிறப்பாக தன்னுடைய குரலை வானொலியில் தூது விடுறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள்.
0: சரி,
2: அவங்களுக்கான இலக்கங்களை முன்னாடி ஒரு தடவை சொல்லிடலாங்களா? 9487 7 7 4 4 8 மற்றும் ஒரு இலக்கங்கள் 9 6 5 5 2 4 2 4 2 9.
0: வாங்கிய வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம், யார்?
3: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்குங்க. திண்டுக்கல் மாவட்டம் மடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன், காத்து பலம் அடிக்குதோ கோபாலகிருஷ்ணன் ஐயா, காத்து ரொம்ப இருக்கோ.
3: லைட்டா அடிக்குதுங்க?
0: லைட்டா அடிக்குதா? சரி, காத்து இல்லாத இடத்துல நின்னு பாடினீங்கன்னா நல்லா கேட்கும், அதுக்காக தான் கேட்டேன்.
3: ஆ சரிங்க,
0: சரி பாடுங்க.
3: செம்பருத்தி பூவே, செம்பருத்தி பூவே, உள்ள மல்லி போனாய் நினைவில்லையா, கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய், மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா, உன்னை சுற்றி சுற்றி வந்தே நினைவில்லையா, என்னை சுத்தமாய் மறந்தே நினைவில்லையா, அது சொல்லத்தான் தின்றே நான் சொல்லாமல் தவிக்கின்றே. செம்பருத்தி பூவே, செம்பருத்தி பூவே, உள்ள மல்லி போனாய் நினைவில்லையா, பூ என்ன சொல்லும் என்று காற்றறியும், காற்றென்ன சொல்லும் என்று பூவறியும், நான் என்ன சொல்ல வந்து நெஞ்சில் என்னை அள்ளி வந்து ஒரு நெஞ்சம் தாரறியும், வானவில் என்ன சொல்ல வந்து
0: நல்லாவே தெரியும். இன்னைக்கு வேளாண் வானவில் வந்துச்சு, ரொம்ப அழகா பாடினீங்க, நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. பாட்டு பட்டாளத்தில் நம்ம ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் பாடணும். இப்ப செம்பருத்தி அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்சிருச்சு, அடுத்ததாக வரக்கூடிய நேயருக்கு மல்லிகை.
2: மல்லிகை வணக்கம். வணக்க பூத்திருக்கு, அதுல பாடுறதுக்காக நம்மளோட நீர் இணைஞ்சிட்டு இருக்காங்க, வாங்க.
4: கோடை பண்பலுக்கு இனிய முற்பாடல் வணக்கம்.
2: வணக்கம்
4: செல்வபாலா அண்ணனுக்கும் சிவசக்தி அக்காவுக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.

0: உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்திலிருந்து சுமதி வென்றேன். ஒரு மாசமா ட்ரை பண்ணி இப்பதான் லைன் கிடைச்சிருக்கு. பாட்டு பட்டாளத்துக்கு
2: சரிங்க, மகிழ்ச்சி. தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா கிடைச்சிடும் லைன், சரியா?
1: ஓகே ஓகே சார்.
2: சரி, மல்லிகை அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும். ஆமா,
1: மல்லிகை மல்லிகை மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு, தாமரையே தாமரையே தாக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு, உள்ளங்கவல் கல்வனா குறும்புகளின் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி, மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு, கண்கள் மட்டும் பேசுமா கைகள் கூட பேசுமா. இதுக்கப்புறம் பாட்டு தெரியுமே.
0: சிறப்புங்க, இனிப்பில கோளாறுகள் இருந்தாலும் கூட எல்லாத்தோட இதயங்கள்லயுமே மல்லிகை மனம் வீச வச்சுட்டாங்கன்னு தான்
2: சொல்லலாம். இணைப்புல வந்ததுக்கு நிகழ்ச்சியில நீக்கூடிய அடுத்த நேயர் இந்த பாட்டு பாட போறாங்க.
3: அன்பு தம்பி செல்வபாலா அவர்களுக்கும் கூட இருக்கிற நூல் தங்கச்சி இனிய முற்பகல் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் அக்கா.
3: தஞ்சாவூர் அபிரகாம் நகர்ல இருந்து பத்மாவதி பேசுறேன். எப்படிப்பா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. ரொம்ப நாள் ஆச்சு தம்பி உங்கள்கிட்ட பேசி.
2: அப்படியா?
3: ஆமா.
2: சரிங்க,
3: எங்க அதான்
2: முயற்சி பண்ணுங்க, புடிச்சிடலாம். மகளிர் நேரத்துக்கு பாட்டு பாடாததுக்கெல்லாம் புடிச்சு வந்துடுறீங்களா? அதே மாதிரி 4 மணிக்கு வந்துருங்க.
3: நான் பாட்டு பாடாததுக்கு வந்து ரொம்ப காலம் ஆச்சு தம்பி.
2: அப்படிங்களா?
3: ஆமா.
2: சரி பரவாயில்ல, இனிமேல் வந்துருங்க.
3: கண்டிப்பா வந்துடுறேன். சின்ன தம்பி சுரேந்தர் அவர்கள் ரொம்ப ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க.
2: சரிங்க, கேட்டுட்டு இருக்காரு.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: சரிங்கம்மா, பாடிடலாமா?
3: பாடுங்க தம்பி. மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, 1000 கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும், அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும், பெண் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, பெண் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா.
2: பத்மாவதி அருமையா பாடிட்டீங்க, நன்றிங்கம்மா இப்ப வந்ததுக்கு. கொடைக்கானல் பந்தலின் 100.5 பாட்டு பாட்டாளர் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். அவங்க பாடுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. நம்ம நல்ல
0: இடைவெளிக்கு போயிட்டாங்க.
2: ஆமா, நம்ம ஒரு பாடலை கேட்டுருவோமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 11:54 நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறது பாட்டு பட்டாளம். நம்ம கூட இணையறதுக்காக நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாங்களா?
4: வாங்க. வணக்கம்
5: ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா.
4: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். வணக்கம், நலம் இருக்கீங்களா இருவருமே?
4: மகிழ்ச்சிங்க, நல்லா இருக்கிறோம். நிறைவான நேயரா வந்திருக்கிறீங்க. என்ன வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு என்ன வார்த்தை? பூ. பூ அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும்.
5: நீதான் ஒரு பூவின் மகள் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே நிழல் போல நானும் படை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட திறமாறக்கூடும் மனம் கொண்ட

0: நிச்சயமா சங்கீதம் கேட்டால்
1: சந்தோஷம்தான்.
0: ரொம்ப அருமையாக பாடினீங்கயா, நன்றிங்கய்யா. நினைப்பில் வந்ததுக்கு எல்லா நேர்களுமே ரொம்ப அழகாக பாட முயற்சி பண்ணாங்க, பாடினாங்க இல்லையா? எல்லா வார்த்தைகளையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து பாடினாங்க. பாடின நேர்களை ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்று பாட வச்சோம். இனி வந்து வரக்கூடிய நேர்களையெல்லாம் நடிக்க வைக்க போகிறாங்க. மகளிர் நேரத்தில் இன்றைக்கி வந்து தடம் பதிக்கலாம் அப்படின்ற நிகழ்ச்சி வர இருக்கிறது. சுரேந்தர் வழங்க காத்திருக்காரு. பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உறுதுணையாக புலிகள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்து

தெரிவித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், அன்மோல் கார்ப், உன்னட்டி ஹூடா, தன்வி ஷர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: காற்றலையில் கவிநயம் படைக்கும் உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 இப்பொழுது மகளிர் நேரம். இன்று தடம் பதிக்கலாம். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா அந்த சூழல் தான் இருக்குது. என்னென்னு கேட்குறீங்களா? உணவே மருந்துன்னு வாழ்ந்தோம், இப்போ மருந்தை தான் உணவு மாதிரி எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திற்கு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்பு இந்த மருந்து எடுத்துக்கணும், சாப்பிட்றதுக்கு பிறகு இந்த மருந்து எடுத்துக்கணுங்கிற சூழல் இருந்தது, மாலை இந்த நேரத்தில் மருந்து எடுத்துக்கணும் இருந்தது. இப்போ இந்த மருந்தையே நீங்கள் உணவாக சாப்பிடக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்போனால், நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், இதில் எல்லாமே நம்ம உணவுகளில் குறைத்து கொள்ள எப்போ ஆரம்பித்தோமோ, எப்போ அதை எடுக்கிறத தவிர்க்க ஆரம்பித்தோமோ, அப்போ இது போன்ற சூழல் எல்லாமே படிப்படியாக வர ஆரம்பித்தது. உடலுக்கு உணவுக்கேற்ற அந்த உழைப்பு, உடல் உழைப்பு, உடலுடைய உழைப்புக்கேற்ற அளவுக்கு உணவு, இதெல்லாமே சரிவிகித அளவில் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த நிலைமை மாறுறதுக்கான காரணம் என்ன? நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள் இதெல்லாமே எடுத்துக்கிறது மூலமாக ஒரு ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாட்டை நம்மளுடைய உணவு பழக்கம் முழக்க முறைகளில் கொண்டு வர முடியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்களை வைத்து கூழ் தயாரிக்கும் முறையினை விளக்க நம்மோடு இங்கே காத்திருக்கிறார் தொழில் முனைவராக தடம் பதித்திருக்கக்கூடிய திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த எஸ் கேத்தரின் அவர்கள்.
3: வணக்கம் சார்.

0: வாசம் பருத்தி. நிறைய அற்புதமான பாடல்கள், உணவுகளினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கு. சாப்பாடு அப்படின்னாலே அது சரிவர அளவாக அழகாக இருக்கணும். இப்போ சாப்பாடெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிறு அளவில் சின்ன சின்ன உணவுகளை அப்பப்போ நம்ம நொறுக்கு தீனியாகவும் நிறைய எடுத்துக்கிறோம், அதுவும் நிறைய பாதிப்பு இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இந்த சிறுதானியங்களை வச்சு இந்த மாதிரியான கூழ் உணவுகளை எல்லாமே எப்படி தயாரிக்கிறத பற்றிலாம் விளக்கம் கொடுக்க கேத்ரின் அவர்கள் வந்திருக்காங்க. சொல்லுங்கள், எத்தனை வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணுறீங்க? முதல்ல நீங்கள் திருச்சி மணப்பாறையிலேருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்கள் இது ஆரம்பிக்க காரணம் அப்படின்னா?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மணப்பாறை பக்கத்தில் பொத்தமேட்பட்டியிலேருந்து கேத்ரின் பேசுகிறேன். வணக்கம் சார். இதில் நாங்கள் வந்து 29 வகையான சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளை மிக்ஸ் பண்ணி பாக்கெட் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணுறோம். இதில் எத்தனை பொருள் சேர்க்கணும்?
0: அதுவும் 20 எத்தனை வகையான பொருள் சொன்னீங்க, என்னென்ன வகையான பாரம்பரிய அரிசிகள்லாம் சேர்க்குறீங்க அதை பற்றிலாம் சொல்லுங்க.
1: கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு, கவுனி அரிசி, சிவப்பரிசி, கைக்குத்தல் அரிசி, காட்டியான அரிசி, மூங்கில் அரிசி, நவர அரிசி, பிசினி அரிசி, கல்லுண்டை அரிசி, காட்டியான அரிசி, குடவாள அரிசி, குளியடிச்சான் அரிசி, இரத்தசாலை அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அறுபதாங்குருவ அரிசி, இத்தனை பொருள் நாங்கள் அதில் சேர்க்குறோம் சார்.
0: அரிசி தானியங்கள் அப்படின்னு எடுத்து சிறுதானியங்கள் அப்படின்னு பார்த்துட்டு வேறு என்னென்ன ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு பெரும்பாலும் இதெல்லாம் வாங்க முடியாது, கிடைக்கிறதே குதிரை கொம்பு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் எங்கே இது அதெல்லாம் எப்போ எங்கே?
1: எங்களுக்கு நாங்கள் நேரடியாக விவசாயிகள்கிட்டையும் வாங்கிக்குவோம், ஒரு சில பொருள் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோம். ஒரு இடத்துல எல்லா பொருளும் கிடைக்காது சார், ரொம்ப சவாலாக தான் இருக்குது. ஆனால் இதில் மக்கள்கிட்ட அன்னைக்கு நிறைய வரவேற்பு இருக்குது, நான் இதனால நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க. இந்த பொருளில் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருளாக இருக்குது, இதில் நிறைய பயன்படுத்தலாம் சார்.
0: இல்லை, பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வேறு மாதிரி சமைக்கலாம், சிறுதானியங்கள் எடுத்து வறுத்து அரைச்சி அது வேறு மாதிரி சமைக்கலாம்.
1: சரி,
0: இது எல்லாம் சேர்த்து ஏன் கூழ் தயாரிக்கிறதுக்கான அந்த மாவா கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு, ஏன் கூழ்?
1: இது ஒவ்வொரு பொருள்லையும் அத்தனை மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது முதல்ல எங்கள் அப்பாவுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து இந்த கஞ்சி மாவு மிக்ஸில் தான் இவ்வளவு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆயில் சேர்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு அதில் வந்து ரிசல்ட் கிடைக்காது, எல்லா செரிமான பிரச்சனை தான் ஃபஸ்ட்டாக வரும்.
0: எண்ணெயும்
1: எண்ணெய் மசாலா ஐட்டம் சேர்றப்ப இதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. வெறும் கஞ்சி மிக்ஸில் மட்டும்தான் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் தான் வந்து சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் குறையிறது, உணவுப் பொருளே நம்ம கொண்டுட்டு வரோன்றது மட்டும் நாங்கள் நிறைய
0: நிறைய
1: ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் சார்.
0: சொல்லுவாங்க, சுவையை கூட்டுறதுக்கு என்னென்ன மாதிரியான மசாலா பொருட்கள், நிறமூட்டிகள், செயற்கை நிறமூட்டிகளை சேர்க்குறாங்க, அந்த உணவு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக நிறைய சேர்த்து அந்த ஆரோக்கியத்தை கெடுத்துடுறாங்க அப்படின்றாங்க. ஆனால் கூழுக்கு அப்படி இல்லை.
1: ஆமாம் சார், அதனால நேச்சுரலாக இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அதில் நேரடியாக ஒரு நேரடியாக அதில் வந்து என்னென்னா, கிச்சடி செய்யலாம், உப்புமா செய்யலாம், ஊத்தாப்பம், இட்லி, பணியாரம், எல்லா வகையும் செய்யலாம். ஆனால் அது டேஸ்ட்டு மாறிடும். கஞ்சியில் மட்டும்தான் நம்மளுக்கு இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நேரடியாக தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்றோம். அது காலவேல ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு என்னென்ன உடம்புல வந்து வியாதி குறையிறது இல்லை, அந்த உறுப்புகளை சுத்தப்படுத்துறது, நம்மளுக்கு நேச்சுரலாகவே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சார்.
0: நிறைய நேயர்கள் எல்லாமே காத்திருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு சந்தேகங்கள் கேட்கணும்னா 0454 முன்னணி 2 எண்கள் இருக்குது, 94870 77448 94 77 8 இந்த எண்ணில் வரலாம், அல்லது 96 55 24 24 29 96 55 24 24 29 இந்த எண்களில் வரலாம். இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம்
2: சுரேந்தர் தம்பிக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ராதம்மன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்?
2: காலை நேரத்துல எந்த மாதிரியான சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வது சிறந்தது, எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம்? அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து, இந்த தோல் பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் வரகு போன்ற சிறுதானியங்களை சேர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்களா, எந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான சிறுதானியங்கள் சேராது?
0: அது இந்த பிரச்சனை அது சார்ந்த இதுன்னா மருத்துவர்கள்ட்ட நீங்க அதை கேட்கணுமா, இந்தந்த இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இது இவங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இப்போ காலை நேரங்களில் இந்த நிறைய சிறுதானியங்கள்லாம் இருக்குல்ல, இதில் காலை நேரங்களில் செய்யணும்னா

0: இந்த மாதிரியான அரிசிகளை வச்சு செய்யணும்னா அது எந்த அளவு எவ்வளோ அளவு எந்த அளவு
1: மினிமம் ஒருத்தருக்கு வந்து ஒரு 100 கிராம் டீ டம்ளரில் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து அதிலே 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த ஊர்னதை அப்படியே கொட்டி 1 கால் மணி நேரம் வேக வைக்கணும் சார். 10 நிமிஷம் ஊற வைக்கணும், 1 கால் மணி நேரம் வேக வைக்கணும். ஏன்னா நாங்கள் அத்தனை பொருள் சேர்த்துருக்கோம், ஒரு ஈக்குவலாக வேகிறதுக்காக தான் நாங்கள் அந்த 10 நிமிஷம் டைம் கொடுக்குறோம்.
0: அது சேர்க்கறது இருக்கட்டும். பொதுவாக இந்த மாதிரியான சிறுதானியங்களை வச்சு நிறைய பேர் வீட்டிலே தயாரிப்பாங்க இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: அப்போ அதற்கான வேகிறதுக்கான நேரம் 1 கால் மணி நேரம் ஆகும்.
1: ஆமாம் சார். இப்போ ஒரு பொருள்னா டக்குன்னு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அத்தனை பொருள்ன்றப்போ ஒரு ஈக்குவலாக வேகிறதுக்காக தான் 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க சொல்கிறோம். அப்போ ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும், சமைக்கிற டைமும் மிச்சமாகும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், சமைக்கிற டைமும் மிச்சப்படும்.
0: சரி, இப்போ நீங்கள் இத்தனை கலவையான உணவுப் பொருட்கள் சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து வேறு விதமான சிறுதானியங்களை மட்டும் வச்சு அவங்ககிட்ட 2-3 சிறுதானியம் மட்டும் கிடச்சிருக்கும்.
1: சரி,
0: அந்த சிறுதானியத்தை மட்டும் வச்சு பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் அவங்க எப்படி?
1: அவங்க வீட்டில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்கி வறுத்து மிக்சியில் ஒரு ரவை பதத்தில் வச்சு உப்பு மட்டும் சேர்த்து அதை வீட்டில் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
0: இருந்தாலும் இந்த சிறுதானியங்களை பாரம்பரிய அரிசிகள்னாலே ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு.
1: ஆமாம் சார். அதுவே புழுங்களில் வாங்கினா மட்டும்தான் இத்தனையும் நம்மளுக்கு என்ன மருத்துவ குணம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். பச்சை வாங்கினா பச்சை அரிசியிலும் அதில் வாங்கினோம்னா ஒன்று கூட நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க முடியாது, மருத்துவ குணம் கிடையாது. புழுங்களில் மட்டும்தான் நம்மளால் உணவு தெரிஞ்சுக்க முடியும் சார். மூங்கில் அரிசி மட்டும்தான் நம்மளுக்கு நேரடியாக வர்றது, மீதி எல்லாமே புழுங்கல்ல வாங்கினாதான் நம்மளுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும்.
0: இப்போ மூங்கில் அரிசி வாங்குறாங்க, மூங்கில் அரிசியை வந்து எப்படி பயன்படுத்தணும்?
1: மூங்கில் அரிசியெல்லாம் ஊற வச்சா தான், அதை மிக்சியில் அடிச்சு ஊற வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அதை ஈக்குவலாக வேகிறதுக்கு வரும். இல்லைன்னா நைட்டே ஊற வச்சு காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறதும் இன்னைக்கு அப்படி கிடையாது. அதுக்கு எப்படி சொல்றதுன்னா காலை நேரம் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் உடச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றலாம்.
0: சரி, இப்போ இணைப்பில் என்ன ஒருத்தவங்க இருக்காங்க, வாங்க வணக்கம் பேசலாம். யார், எங்க இருக்கு?
2: ஹலோ, அண்ணே நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
2: நான் ஃபாத்திமா பேசுறேனே.
0: எங்க இருந்து பேசுறீங்க ஃபாத்திமா?
2: விருதுநகர்னே.
0: சரி, என்ன சந்தேகம்?
2: அண்ணே, கேழ்வரகு சம்பு இதுல மாவு போட்டு காய்ச்சலாம்னே, கூழ் வேற இது மூலமா வேற எது ஏதாவது சேர்த்து சீக்கிரமா காய்ச்சற மாதிரி கூழ் எப்படி பண்ணலாம்?
0: கேழ்வரகு வேற என்ன கேட்டீங்க?
2: கம்பு
0: மாவு, கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, இதை வச்சு கூழ தவிர வேற என்ன செய்யலாம்? அது கேழ்வரகு அவங்களுக்கு அங்கே எளிமையா கிடைக்கிறது வந்து கேழ்வரகு கம்பு மாவு இதெல்லாம் எளிமையா கிடைக்குது அப்படின்றாங்க. அதை வச்சுட்டு வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
1: அதில் வந்து கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்து
0: கருப்பு கவுனி வாங்கி
1: கரிஞ்சோல் அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு சில பொருள் அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு அவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சார்.
0: அதுவும்
1: ஆனால் ஒரு டேஸ்ட்டுன்னு போயிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஒரு சில பொருளை சேர்த்து உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் அடித்து ரவை பதத்தில் நீங்கள் கஞ்சி மாரி கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா பசி தாங்கும், அதே லிக்யூடாக எடுத்துட்டிங்கன்னா பசி தாங்காது. அதனால தான் கெட்டியாக களி மாரி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்.
0: களி மாரி அதுக்கு
1: அது ஒரு வேளையும் உங்களுக்கு போதும். அந்த ஒரு வேளையில் உங்களுக்கு என்னென்ன, அதாவது நார்மலாக பசி எடுக்கணும், நல்லா தூக்கம், இதெல்லாம் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். இன்றைக்கி மெயினாக வந்து எல்லாருக்கும் மலச்சிக்கல், அது வந்து சரியாகணும் அப்படின்னா நம்ம நல்ல நார் சத்து உள்ள சிறுதானியமும் பாரம்பரிய அரிசி வகை பொருளும் காலையில் ஒரு வேளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் நாங்கள் என்ன நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: இப்போ இணைப்பில் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வாங்க வணக்கம், வந்துட்டீங்க பேசலாம். யார், எங்கேருந்து?
3: நான் வந்து
0: நன்றிம்மா, நன்றி. இது மகளிர் நேரம், இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கோடை பண்பலை 100.5.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.

0: மைதானம் ஈரோடு, அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
2: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
1: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
2: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
1: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கூடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
4: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பாதினர்களே, கிட்னி எப்படி வேலை செய்யுது, சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு என்ன டெஸ்ட் சார் செய்யலாம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு சாதாரண எல்லாருக்கும் தோன்ற ஒரு டவுட். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முடிந்த எல்லாருக்குமே ரெண்டு கிட்னி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பிறவியிலே கூட ஒரு கிட்னி வந்து இருக்கும், இன்னொரு கிட்னி செயலிருந்திருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது, அது வந்து இயற்கையாகவே எல்லாருக்கும் யூரின் நல்லா போகும், எந்த தொந்தரவுமே இல்லாமல் இருக்கு. அப்போ என்ன வகையான டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா

0: வந்து ஆர்எஃப்டின்னு சொல்லுவாங்க, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதில் வந்து பிளட் யூரியா சீரம் கிரியாட்டின் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 40க்கு கீழே இருக்கணும், கிரியாட்டின்றது 1 பாயிண்ட் கீழே இருந்துச்சுனாவே உங்களுக்கு கிட்னி நல்லாயிருக்கு. பட் இதை எப்படி முடிவு பண்ணுறதுன்னா இதோடு சேர்ந்து இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளோ தூரம் வந்து யூரின் சுரக்குதுன்னு பார்க்குற ஒரு கால்குலேஷன் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம். ஏன் கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 1.1 இருக்குது சரிங்களா, ஆனால் அவங்களுக்கு வயது 1.1 இல்லை 1 வந்து நார்மலாக இருக்குது யூரியா கிட்டின். பட் அதே நேரங்களில் 1.1 இருக்குது ஆனால் அவங்களுக்கு 70 வயதாக இருந்தால் கிட்னி வந்து செயல்பாடு கம்மியாக இருக்கணும். அதனால் வந்து அவங்களோட வயது ஆனா பெண்ணா அந்த கிரியாட்டினோட ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் இஜிஎஃப்ஆர்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 90 லிருந்து 120 ml யூரின் வந்து சுரக்கணும் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு. பட் இதே நேரங்களில் 90 ml கீழே போயிடுச்சுன்னா சிறுநீரகம் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 60 கீழே போயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாகிடுச்சு. இதுவே 15 ml 10 ml கீழே போயிடுச்சுன்னா சிறுநீரகம் ரெண்டு கிட்னியுமே பழுதாயிருச்சு, கிட்னி வந்து உங்களுக்கு டயாலிஸ் போகிற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது என்னென்ன காரணங்களால் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சர்க்கரை தான். சர்க்கரை வந்து ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக கிட்னி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட ரத்த கொதிப்பத ப்ரெஷர்னு சொல்லுவாங்க பிபி, அது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப நாளாக உள்ள நோய்கள், இது ஒரு நோய்கள். இதே நேரங்களில் இருதயம் பலவீனமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு, கல்லீரல் பாதிக்கப்பட்டும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மெது மெதுவாக வரும். இதுக்கு உடனே கொண்டே கிட்னி நிற்கிற சில விஷயங்களாக இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வயிற்றுப்போக்கு இருந்து உடம்புல இருக்க தண்ணி சத்துக்கள் குறைஞ்சப்போ டக்குன்னு கிட்னி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சில நேரங்களில் உப்புச்சத்து அதிகமாக கூறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்பு கடினு சொல்லுவாங்க, பாம்பு கடி வச்சவங்க சில பேருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி உடனே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில வகையான மருந்துகள், மருந்துகள் அலர்ஜியானால் கூட பார்த்தீங்கன்னா கிட்னி செம்பரன் இவங்கெல்லாம் உடனே கூட என்ன பண்ணுவாங்கன்னா கிட்னி வந்து டயாலிஸ் பண்ணுற போகிறதுக்கு வாய்ப்புருக்கு. இதே நேரங்களில் சக்குனெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை ப்ரெஷர் இருந்துக்கு இல்லை இறுதி லைட்டாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு உடனே பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதை எப்படி கண்டுபிடிக்க நான் சொன்ன மாதிரி எமக்கிட்ட சொன்ன மாதிரி ஆர்எஃப்டின் டெஸ்ட் பண்ணி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் யூரியா கட்டின் பண்ணி பாருங்கள். அதோட மைக்ரோ ஆல்புமின் சொல்லுவாங்க, யூரினில் டெஸ்ட் பண்ணுற ஆல்புமின் ஆர் மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட் பண்ணி பார்த்து புரதம் எது உடம்புலேருந்து லீக் ஆகுதா யூரின் மூலமானது நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதன் மூலமாகவும் நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த கிட்னி ஃபங்க்ஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 ml கீழே சுரக்க ஆரம்பிக்கிறதுனாவே அப்பயே என்ன காரணம் பார்த்துட்டு சர்க்கரை கண்ட்ரோல் இல்லையா, பிபி கண்ட்ரோல் இல்லையா, இல்லை சிறுநீரகத்தில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, இருதய பாதிப்புனால கல்லீரல் பாதிப்புனால என்ன காரணம் பார்த்துட்டோம்னா ஆரம்பத்திலிருந்தே நம்ம வந்து சிறுநீரகம் பாதிக்காமல் ரொம்ப நாளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா கிட்னியை காப்பாற்றி நம்ம எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்களோ அவங்கள மாதிரி நம்மளும் வந்து நலமுடன் வாழலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: கோடி பண்பலை 100.5 மகளிர் நேரம் இன்று தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியங்களை வைத்து கூழ் தயாரிக்கும் முறையை பற்றி விளக்கம் தந்து கொண்டு இருக்கிறார் திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த எஸ் காத்ரின் அவர்கள். இப்போ இன்னொரு முக்கியமான சந்தேகம், அதாவது இத்தனை அரிசி வகைகளாக இருக்குது, ஒவ்வொரு பாரம்பரிய அரிசி வகைகளும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து கிடைக்கும், ஒவ்வொரு சிறுதானியமும் இந்தந்த பகுதிகளில் கிடைக்கும், எந்த சிறுதானியங்கள் வந்து கிடைப்பது கொஞ்சம் ரொம்ப கடினம், அது ரொம்ப தூரமாக இங்கிருந்து நீங்கள் வாங்கக்கூடிய சிறுதானியம் எது, எந்தெந்த சிறுதானியங்களில் எந்தெந்த ஊர்களில் நம்ம ஊர்களில் எளிமையாக கிடைக்கும் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
3: இப்போ கவுனி அரிசி வந்து நாட்டு கவுனி அரிசி எனக்கு செக் பண்ணணும் சார். கவுனி அரிசியில் சில இதில் வந்து ரசாயனம் கலப்பாங்க, அதையும் கவனித்து வாங்கணும். ரத்தசாலி, மூங்கில் அரிசி, கரிஞ்சோல் அரிசி, இது 4 வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் வெளியிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம்.

0: விவசாயிகள்கிட்டையும் வாங்கலாம். அது மாதிரி சிறுதானியத்தில் இப்போ வரகு சாம தெனா குதிர்வாளி பனிவரகளை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து வாங்கணும், ஸ்மெல் வருதா என்னன்னு. அது உடனே வந்து வாங்கி உடனே ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம வந்து லேட் பண்ணிட்டு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வாங்குறப்ப தரம் பார்த்து வாங்கணும். அதுலேயே புழுங்கலாம் வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் சார்.
1: சரிங்க. முக்கியமாக இந்த மாதிரி உணவு தயாரிக்கணும் அப்படின்னா எஃப்எஸ்ஐ சான்றிதழ் வேணும்.
0: ஆமாம் சார்.
1: உணவு தர அமைவனம் தரக்கூடிய அந்த சான்றிதழ் எப்போ வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க?
0: 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டோம் சார் எஃப்எஸ்ஐ. வாங்கிட்டோம். 5 வருஷமாக நாங்கள் கடைகளுக்கு, இப்போ 5வது வருஷம் நாங்கள் கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார், திருச்சி மணப்பாறை.
1: சரிங்க. இப்போ நிறைய நேயர்கள் சந்தேகங்களோடு காத்திருக்காங்க. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுகிறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஹோண்டன்பட்டிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க ராஜலட்சுமி.
2: அம்மாவுக்கு வணக்கம்மா.
0: வணக்கம்
2: அம்மா. வந்து பிள்ளைய வந்து கம்மங்கூழ் இருக்குல்ல, அது கூழா குடிச்சா குடிக்கவே மாட்டாங்க.

0: சரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலை கொண்டன்பட்டில இருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி.
1: அம்மாவுக்கு வணக்கங்கம்மா.
2: வணக்கம்.
1: அம்மா வந்து பிள்ளைய வந்து கம்மங்கூழ் இருக்குல்ல, அது அது கூலா குடிச்சா குடிக்கவே மாட்டாங்க. அது வெரைட்டியா ஏதாவது குடுக்கலாமா அப்படின்னு கேட்கலான்னு.
2: அதுலயே நீங்க வந்து வெறும் கம்புல மட்டும் சிறுதானியத்துல கொஞ்சமா சேர்க்கணும், சேர்த்தாதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இப்போ புட்டு மாதிரி செய்யலாம், கிச்சடி, ஊத்தாப்பம், பணியாரம், இட்லி, தோசை,
0: பொதுவா சிறுதானியங்களை வச்சதெல்லாம்
2: கண்டிப்பா செய்யலாம்,
0: வெரைட்டியா பண்ணி கொடுக்கலாம்,
2: செய்யலாம் சார்.
0: நல்லா கேட்டு
2: குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க,
0: அவங்களுக்கு பிடிச்ச.
2: பெரியவங்களுக்கு வந்து களி மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை ஒரு ஸ்டேஜுக்கு 30 வயசு தாண்டிட்டாலே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடுன்னு தேவைப்படுது. அதை அதில் பாரம்பரிய பொருளாக ஒருவேளை நம்ம பெரியவங்க எடுத்துக்கலாம். அதே குழந்தைங்களுக்குன்றப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல தப்பே இல்லை. நல்ல
0: இந்த மாதிரி
2: குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
0: சரி, இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு செய்யும்போது எது சேர்க்கவே கூடாது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா?
2: அதில் வந்து மூங்கில் அரிசி அதிகமாக சேர்க்கக்கூடாது, பாத்ரூம் பிரச்சனை வரும்.
0: அதனால் சேர்க்கும் போது எல்லாத்துலேயும் கொஞ்சம்
2: கொஞ்சம் கொஞ்சம் அளவாக சேர்க்கணும்.
0: சரிங்க. இப்போ இந்த அரிசி சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம கையில் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சில அரிசியாக வாங்கும்போது குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க, வடித்து சாப்பிடுங்கம்பாங்க.
2: ஆமாம் சார்.
0: இந்த அரிசியெல்லாம் எந்தெந்த அரிசியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் பதத்தில் தான் விகிதம் அளவில் தான் அந்த கலவைக்க எடுத்துக்குவீங்க? எந்த விகித அளவில் இந்தந்த அரிசிகள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க?
2: எல்லாம் ஒரே அளவு முறை கிடையாது சார், எல்லாம் வெவ்வேறு அளவுகள் தான்.
0: ஏன்னா ஒரு அரிசி
2: சேர்க்கறது வெவ்வேறு அளவு முறை.
0: இப்போ 1 கிலோ ஒரு பாக்கெட்டில் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு அரிசி எந்தெந்த அளவில், ஒரு 10 கிலோன்னு நம்ம கணக்கு எடுத்துக்குவோம், 10 கிலோ எடுத்துகிட்டு நம்ம திரிக்கணும், மாவுமில்ல கொடுத்து திரித்து கொண்டு வரணும். எந்தெந்த அரிசிகளில் எந்தெந்த அளவில் சேர்த்தா பதம் சரியாக இருக்கும்?
2: கவுனி அரிசி, கம்பு, ரத்தசாலி, ஒரு குறிப்பிட்ட அரிசி வந்து லெவல் கொஞ்சம் கூட சேர்க்கணும். மீதியெல்லாம் ஒரு அளவு லிமிட்டாக சேர்த்து அதை அரைக்கிறப்ப அரிசி வகை தனியாக அரைக்கணும், கம்பு தனியாக, சோளம் தனியாக, அதுக்கப்புறம் சிறுதானியம் வரகு சாமை தேனா குதிரவாளி அது தனியாக, கேழ்வரகு பவுடர் அடி அரைக்கணும், அதுக்கப்புறம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அதில் உப்பு கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கணும், சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி செய்கிறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஒன்றா அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று சீக்கிரம் வேகும், ஒன்று சீக்கிரம் வேகாது.
0: இன்னொன்று நம்ம மாவு அரைக்க போகும்போது
2: பதம் மாறிடும்
0: மாறிடும்.
2: அதுவும் காய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அளவு அந்த அந்த டைமுக்குள்ளே காய வச்சு எடுக்கணும். அது இல்லை அப்படின்னா அரைக்கிறப்ப அந்த ஸ்மெல் வரும், சாப்பிட முடியாது.
0: இப்போ ஒரு அரிசி 2 தடவை மிஷினில் போட்டு அரைப்பாங்க.
2: ஆமாம்.
0: சில அரிசி 1 தடவை போட்டாலே நல்லா அந்த பதம் வந்துடும்.
2: காய வைக்கிற பதத்தில் தான் நம்மளுக்கு அந்த ரவ பதமே கிடைக்கும். நீங்கள் ரொம்ப காய வச்சிட்டிங்கன்னா உடனே
0: நிறைய சந்தேகங்களோட அடுத்து ஒருத்தவங்க காத்திருக்காங்க. வாங்க. வணக்கம். நான் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் இதெல்லாம் பேச பேச வந்துகிட்டே இருப்பாங்க நிறைய நேயர்கள், அவங்களுக்கான அவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு. யார் எங்கிருந்து?
3: வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி கிராமத்திலிருந்து நாகலட்சுமி.
0: நாகலட்சுமி, என்ன சந்தேகம் கேளுங்க.
3: ஹாய் மேம்.
2: ஆ வணக்கம்.
3: இப்போ வந்து எங்கள் வீட்டில் கவுனி அரிசி தான் சாப்பிடுவோம் நாங்கள்.
2: சரிங்க மேம்.
3: ஆனால் அதுக்கு டேஸ்ட்டும்
2: ஆ
3: அப்புறம் சத்தும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்?
2: வெறும் கவுனியில் மட்டும் உங்களுக்கு எல்லா சத்தம் கிடச்சிடாது. ஆனால் அதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ பாலோ சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உண்மையிலுமே எந்த சத்தம் நம்மளுக்கு உடம்புல போய் சேராது, வெறும் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் அது. இப்போ கவுனி மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வெறும் உப்பு மட்டும் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அதில் உடம்புல நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை செய்து தெரிஞ்சுக்க முடியும்.
0: அவ்வளோதானா? அவ்வளோதான். அதாவது கருப்பு கவுனி மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ கவுனியோட வேற என்ன நம்ம சேர்த்துக்கிட்டா அந்த கஞ்சி சில பேருக்கு கருப்பு கவுனி கிடைக்கும்னு வைங்க, பக்கத்தில் எல்லா கடைகளையும் இப்போ கருப்பு கவுனி அவசி கிடைச்சிருது, அதோடு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த முக்கியமான 2 இது கிடைச்சுனா எது நல்லாயிருக்கும்?
2: கம்பு டேஸ்ட் கொடுக்கும் சார்.
0: கருப்பு கவுனியோட
2: கவுனியோட கம்பு கம்பு கவுனி அரிசி சோளம் அந்த சிறுதானிய ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கிடைக்கும், கண்டிப்பாக டேஸ்ட் கிடைக்கும்.
0: அது அதோட

0: சேர்த்து கல் உப்பு
1: போட்டுக்கோங்க.
0: இது வந்து கஞ்சியா கூழா செய்யும் போது இதுல கொஞ்சம் மாறுதலுக்கு வேற எந்த விதமான இணை இது இல்லாம இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பாதிப்பு இல்லாம சுவை கூட்டுற மாதிரி என்ன சேர்த்துக்கலாம்?
1: இதுல வந்து தயிர், தயிர் மோர் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு அதுலேயே உப்பு கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ பனிக்காலம் மழை காலம் வந்துருச்சுன்னா சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி சாம்பார் ஐட்டத்தில் தொட்டு சாப்பிடுவோம். வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா தயிர் மோர் யூஸ் பண்ணி நம்ம எங்களோட மில்லட்ஸ் அந்த கூழை வந்து ஊற்றி சின்ன வெங்காயம் ஊறுகாய் போட்டு உப்பு போட்டு சாப்பிடுவோம் சார், நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட்.
0: சரிங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம கோடை பண்பலை 100.5 இப்பொழுது.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: பள்ளி கல்வித்துறை, மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.

0: சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடை பன்மலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பன்மலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்று தடம் பதிக்கலாம். பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்களை கொண்டு கூழ் தயாரிக்கும் முறையினை குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருச்சி மணப்பாறையை சேர்ந்த எஸ் காத்ரின் அவர்கள். இப்போ நிறைய இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள்லாம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி உணவுப் பொருள் தயாரிக்கணுன்னா அந்த சிறுதானியங்களை வாங்கி எப்படி பதப்படுத்துகிறீங்க, அரைத்ததுக்கப்புறம் அதை வந்து எப்படி பக்குவமாக பதப்படுத்துகிறீங்க சொல்லுங்களேன்.
7: சிறுதானியம் அந்த வாங்குறப்பே புழுங்கல் அரிசி சிறுதானியம் பூரா இல்லாமல் புழுங்கலாக வாங்குவோம் சார். வாங்கிட்டு வெயிலில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் காய வைக்கணும்.
6: ரொம்ப
7: அதிகமாக காய வச்சோம் அப்படின்னா அதுலேயே ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அரைக்கிறப்ப அந்த ஹீட் இருக்கக்கூடாது, அதனையும் நாங்கள் ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணி பாக்கெட் போடுறோம். அதை வந்து இப்போ கல்லுப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் எந்த கெமிக்கலும் சேர்க்கறதில்ல. அது நம்மளை அப்படியே வச்சுருந்தோம்னாலும் கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிரும். உடனே பாக்கெட் போட்டோம்னா நாங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண சரியாக இருக்கும் சார்.
6: எத்தனை நாட்கள், அதாவது ஒரு காலாவதி தேதி அப்படின்னா இதுக்கு எத்தனை நாட்கள் வரைக்கும்?
7: 6 மாதம்.
6: இயற்கை முறை அப்படிங்கும் போது, ரசாயன கலப்பு இல்ல அப்படிங்கும் போது, ஒரு கட்டத்துக்கு மேல இயற்கை அதோடைய வேலையை வந்து பாக்கெட்ல செய்ய ஆரம்பிச்சு
7: 5 மாசத்துக்கு மேல இருந்துச்சுனாலே சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நுரை வரும்,
6: அது
7: வேஸ்ட் ஆயிரும். ஆனா வாங்குறப்ப எங்கள்கிட்ட 1-2 கிலோ இப்படிதான் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஆனா நாங்களும் எந்த ஸ்டாக்கும் வச்சுக்க மாட்டோம், கரண்ட்ல வாங்கி அப்பக்கப்ப ப்ரிப்பேர் பண்ணி நாங்க விக்கிறோம் சார். வெறும் கல்லுப்பு மட்டும் சேர்க்கறதுனால நாங்க அதிகமா வாங்கி வச்சுக்க மாட்டோம். கெமிக்கல் சேர்த்தாதான் நம்ம ஸ்டாக் கணக்குல வைக்கலாம், அந்த வேலையே இல்லை சார். அப்பக்கப்ப வாங்குவோம், அரைப்போம்.
6: நிறைய உணவுப் பொருட்களை போட்டுருப்பாங்க, ஸ்டோர்டு இன் கூல் பிளேஸ், அதாவது குளுமையான இடத்துல, வெயில் படாத இடங்களில் வைங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணி பாட்டில் வெளியே வாங்கினா கூட அதில் ஒரு சின்னதாக போட்டுருப்பாங்க, சூரிய ஒளிப்படும் இடத்துல வைக்கக்கூடாது அப்படின் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு மெடிக்கலில் ஒரு மருந்து வாங்குறோன்னா கூட அந்த மருந்தும் கூட சூரிய ஒளி நேரடியாக படும் இடத்துல இது இருக்கக்கூடாது அப்படின் இருக்கும். நம்ம எந்த பொருள் வாங்கினாலும், இது இதுக்காக மட்டும் இல்லை, இது பொதுவான ஒரு தகவல், நேர்களை கேட்டுக்குங்க. நம்ம எந்த பொருள் வாங்குறோமோ, இல்லை நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறீங்க வெளியே, அது வந்து சூரிய ஒளியில் வெயில் படுற மாதிரி வச்சுருக்காங்களா, வாங்காதீங்க. ஒரு மெடிக்கலில் போய் ஒரு மருந்து வாங்குறீங்களா, ஒரு டானிக் எதுவும் வாங்குறீங்களா, அது மருத்துவ பரிந்துரையோடு கொடுக்குறாங்களா, அது அவங்க சூரிய ஒளி படுற மாதிரி வெயில் படுற இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா சூரிய ஒளி படக்கூடாத இடத்துல தான் வைக்கணும்னு நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள்லேயே நேராகவே போட்டிருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ராரெட் அதனுடைய பாதிப்பு வந்து அந்த பொருள் அதனுடைய தன்மையை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பாலிதீன் பாட்டில்களில் வாங்கக்கூடிய அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா சூரிய ஒளி படாத இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களாங்கிறத பார்த்து வாங்குங்க, அது ரொம்பவும் முக்கியம். சரி, இப்போ இந்த மாதிரியான உணவுப் பொருளை வந்து எந்தெந்த, அதாவது இந்த சிறுதானியம், அந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்காங்களே, எந்தெந்த வயதினர் எந்தெந்த அளவில் எடுத்துக்கிறது, இது நீங்கள் கொடுக்கும்போதே சொல்லிக் கொடுப்பீங்க இல்லையா, இந்த ஏஜில் இருக்கவங்க காலையில் எவ்வளோ எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும், குழந்தைங்கன்னா இவ்வளோ எடுத்துக்கிட்டால் இந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எந்த அளவு சொல்லிக் கொடுக்குறீங்க?
7: குழந்தைங்களுக்கு காலையிலே கொடுக்கலாம் சார். காலையில் கொடுத்து அவங்களுக்கு ஓவர பசி எடுக்கும், நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்களுக்கு கணக்கே கிடையாது, காலையில் ஒரு வேளை தாராளம் போதும். ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க காலையில் ஒரு வேளை எடுத்தாலே போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஒரு வேளை எடுத்துட்டால் மதியம் வழக்கம் போல் சாப்பிட்டாங்க, நார்மலுக்கு வரலாம் சார். ஒரு வேளை பெரியவங்களுக்கு, ஒரு வேளை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா பசி எடுக்கும்.
6: சரி, கோடை பண்பில் 100.5 மகளிர் நேரத்தில் தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நிறைய விதமான தகவல்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல்

0: இந்த மாதிரியான சிறுதானிய உணவுப் பொருட்களை அதை வச்சு நிறைய பேர் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் சின்ன அளவில் அவங்களுக்கு தேவையான அளவு தயாரிச்சிட்ருக்காங்க. இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும், பெண்கள் வந்து இதை ஒரு சுயதொழிலாக எடுத்து முன்னேறணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கவனமாக வச்சுக்கணும், எந்தெந்த விஷயங்களில் அவங்க தெளிவாக இருக்கணும், அதுக்கான அந்த முறைகளை சொல்லுங்களேன்.
1: இன்றைக்கு காலகட்டத்தில் சிறுதானியமும் பாரம்பரிய அரிசியும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அப்போ அவங்க இதில் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த தொழிலை எடுத்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் தரமான பொருளை மக்கள்கிட்ட கொடுத்தோம்னா இந்த தொழிலை யார் வேணாலும் எடுத்து செய்யலாம் சார், நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் பெறலாம் சார்.
0: அந்தளவு இருந்தாலே போதும்,
1: தாராளமாக சார்.
0: சரி, அதுக்கு சில முக்கியமான இப்போ சான்றிதழ் வாங்கணும், எஃப்எஸ்ஐ வாங்குறது இந்த மாதிரி இதுங்கிறது சர்டிஃபிகேட் முதல்ல வாங்கணும். அதை நேர்கள் கேட்டுக்கங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணவுப் பொருள் தயாரித்து அதை ஒரு சுயதொழிலாக நீங்கள் ஒரு தொழில் முனைவராக மாறணும் அப்படின்னா அதற்கான முறையான பயிற்சி, அதை அந்த தொழில் சார்ந்த ஒரு முன் பயிற்சி வந்து உங்களுக்கு வேண்டும் கண்டிப்பாக. அந்த பயிற்சியை வந்து சரியான அளவில் எடுத்துக்கோங்க. அதுக்கு குறித்து அந்த மாதிரி வேலை யாராவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பயிற்சியோடு சேர்ந்து அந்த அனுபவத்தையும் கொஞ்ச நாள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது உணவு பொருள் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அதற்கான சான்றிதழ் வாங்குவதற்கு என்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த கட்டுப்பாடுகளையும் அந்த விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் செய்வது வந்து ரொம்பவே அருமை. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நிறைய முதலீடு எல்லாராலையும் போட முடியாது. அதற்கு வங்கிகள், அரசு வங்கிகள் எல்லாமே இருக்குது. அந்த வங்கிகளில் உங்களுக்காக சில லோன்லாம், அதை கடன் வசதியெல்லாம் கொடுக்குறாங்களா, அதில் எத்தனை எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட போய் நீங்கள் அணுகி அந்த ஒரு தொழிலை செய்யலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் நம் கொடை பண்பலை 100.5.

0: இந்த பாடலில் கேட்டிருப்பீங்க, ஆசை கேப்ப கழிக்கு ஆசை, ஆசை கெளுத்தி மீனுக்கு ஆசை. இந்த நாக்கு சொல் பேச்சு கேட்குதா, நான்வெஜ் அதாவது அசைவம் இல்லாமல் நாக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எதுவும் இல்லையா, ஒரு கருவாடாவது பொறிச்சு கொடுமா அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் நிறைய பேர். அதுதான் இந்த சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகளை வச்சு இந்த குழந்தையோடு சேர்த்து அசைவம் சாப்பிட்லாமா, அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சொல்லுங்களேன்.
1: இப்போ சிறுதானியம் சாப்பிட்றப்ப இதில் வந்து நீர் சத்துள்ள காய், கீரை, துவையல், ஊறுகாய் இது மாதிரி எடுத்துக்கலாம் சார். இதோட நான்வெஜ் சேர்க்கக்கூடாது. இது இப்போ இந்த மில்லட்ஸ் எடுத்துக்கிறப்ப நார்மலாக வந்து செரிமானம் ஈஸியாகும், வயிறு பிரச்சனை இருக்காது. நீங்க மதியம் என்ன வேணாலும் நான்வெஜ் எடுத்துக்கலாம். இதோட சேர்க்கிறப்ப செரிமான பிரச்சனை வரும்.
0: ரெண்டையும் சேர்க்க வேணாம்,
1: ரெண்டையும் சேர்க்கக்கூடாது.
0: எடுத்துக்கங்கன்றீங்க.
1: ஆமா, மதியம் நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சார். காலையில இந்த மில்லட்ஸ் எடுத்தா அது என்ன, அதை உடல் ரீதியா என்னென்ன செய்யுது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நல்ல பசி, தூக்கம், செரிமான பிரச்சனை. இன்னைக்கு மலை சிக்கல் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஃபுல்லா நார் சத்து எடுத்துக்கிறப்பயே நம்மளுக்கு எல்லா நன்மைகள் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். மதியம் நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சார். குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி வேணாலும் செஞ்சு சமைச்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டுக்காக.
0: குழந்தைங்களுக்கு பசி
1: எடுக்கணும், ஈஸியாக செரிச்சிரும். ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மில்லட்ஸ் மட்டும் காலை சாப்பாடு எடுத்துக்கணும். மதியம் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்.
0: அதாவது இப்போ குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது நல்லா பசி எடுக்குன்றீங்க. குழந்தைகளுக்கு சும்மாவே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாலே அவங்களுடைய உடல் உழைப்பு, அதாவது வேலை, விளையாட்டு அதை சொல்கிறேன், வேலைங்கிறது விளையாட்டுன்னு சொல்கிறேன், அந்த விளையாட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் சரிமான ஆயிரும். அப்போ சீக்கிரம் பசிக்கணும்னா அவங்களுக்கு அடிக்கடி பசிக்குமே.
1: சில குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்றாங்க. சாக்லேட்டு, கேக்கு, அது இதுன்னு கொடுக்குறதுனால எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது நல்லா நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்க எப்போ வேணாலும் நினச்ச நேரம் சாப்பிடுவாங்க. இம்யூனிட்டி பவர் உடம்புல நிறைய கொடுக்கும் சார். அதனால தான் நான் குழந்தைங்களுக்கு ஒரு வேளை கொடுக்க
0: சொல்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இப்போ எல்லாருமே எல்லாம் இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் எங்கெங்கே இருக்குது, சிறுதானியங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய தேடுவாங்க. இத்தனை சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, இத்தனை பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, இந்த பாரம்பரிய அரிசியை வந்து தனியாக எதுவுமே சேர்க்காமல் தனியாக சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும். இந்த சிறுதானியத்தை தனியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? உங்களுடைய அனுபவத்தில் இத்தனை விதமான அரிசியெல்லாம்
1: எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பழகிடுச்சு.
0: தனியாக எதுவும்
1: தனிப்பட்ட முறையில் நான் அதை செஞ்சதில்லை சார். ஒரு கவுனி தனியாக செய்யலாம், கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு அந்த பழக்கத்துக்கு வந்துருச்சு சார். வருஷம் அனுபவம்.
0: சிறுதானியம்னா,
1: சிறுதானியம் அப்படின்னா தினையில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
0: தினை
1: குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நம்மளே எடுத்துக்கலாம். கவுனி, கம்பு, தினை நிறைய சேர்த்தோம்னா நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்.
0: தேனும் தினைமாவும் கலந்துனுக்கு நான் தெரிவேன் நிறைய பாடலாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த தினையில் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் இப்போ பயன்படுத்த வர இருக்கக்கூடிய சூழலாக தான் இருக்கும். எப்படி மாறியிருக்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறையும் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறையும் எந்த அளவு மாறியிருக்கு? இளம் தலைமுறையினர் இந்த உணவு பழக்கத்தை இப்போ புதுமைக்கு திரும்புகிறாங்களா, இல்லை இன்னும் அவங்களுக்கான இதிலே இருக்காங்களா, பழமையான அந்த உணவுகளை தேடி தேடி சாப்பிட்றாங்களா?
1: இன்னைக்கு வந்து சிறுதானியத்துக்கு நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குது சார். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றது தான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல செரிமானம், ஏதாவது நல்ல செரிக்கிற மாதிரி நம்ம காலையில் ஒரு வேளையாவது இந்த நம்ம மில்லட்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாமல், மலச்சிக்கல் இல்லாமல்

0: நல்லா இருப்பாங்க சார்.
1: சரி, அதாவது இந்த மில்லட்ஸ் எடுத்துக்கும் போது
0: நார்ச்சத்து கிடைக்குது,
1: இந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம்
0: குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்,
1: குழந்தைங்களுக்கு சேர்த்து
0: குழந்தைங்களுக்கு சேர்க்கலாம். நம்ம வந்து பால் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, தண்ணியில் கலந்து குடிக்கலாம், அதாவது பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா, நாட்டு சக்கரை போடலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, கல் உப்பு மட்டும்தான் சேர்த்தோம். அதில் தான் நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு நான் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: தயிர், மோர், சின்ன வெங்காயம், என்ன பச்சை ஊறுகாய், பச்சை மிளகாய் வேணும்னா காரத்துக்கு நிறைய பேர் கேட்பாங்க, போட்டுட்டு ஒரு கிச்சடி பண்ணிடலாம், ஒரு கூழ் காய்ச்சிடலாம்.
0: அதே வெயில் காலத்துக்கு நீங்கள் அது மாதிரி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டே தெரியாது, நல்லா உடம்பு நல்லா ஜில்லுன்னு கூலிங் ஆயிரும்.
1: சரி, இப்போ மார்கழி மாதம் அந்த மாதிரி மாதங்கள் அந்த போது உடம்பு குளுமையாகுன்றீங்க, ஏற்கனவே மார்கழி மாதம் ரொம்ப குளுமையாக இருக்கும், அந்த மாதிரி நேரங்களில் இதனுடைய அளவை குறைச்சி எடுத்துக்கலாம், நல்லா இருக்குமா இல்லை அதிகமாக எடுத்துக்கணும்?
0: அந்த டைமில் அந்த தயிர் மோர் யூஸ் பண்ணாமல் சாம்பாரில் சாப்பிட்லாம், அதை கெட்டியாக செஞ்சு சாப்பிட்றப்ப மட்டும்தான் பசியும் தாங்கும், அந்த டைமில் நீங்கள் சாம்பார் ஊற்றி கூட சாப்பிட்லாம்.
1: அதில் அதிக
0: கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்குவோம்,
1: எடுத்து மாற்றிக்க வேண்டியது
0: சரிங்க.
1: அருமை, ரொம்ப அருமையாக தகவலாம் சொன்னீங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி, எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் சொல்லுங்கள்.
0: 70 100 30 126.
1: மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், 70 100 30 126. அருமையாக இவ்வளவு நேரம் கோடை பண்பலை நேயர்களுக்காக நிறைய தகவல்களை, பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்களை வச்சு எப்படி கூழ் தயாரிக்கலாம், அதில் என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த திருச்சி மணப்பாறையை சேர்ந்த எஸ் காத்ரின் அவர்களை உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கோடை பண்பலை சார்பாக.
0: நன்றி சார்.

0: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்து ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் இணையவழி திருமண மோசடி எனும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். திருமணத்திற்கான போலி வரன்கள் மூலம் பணத்தை பறிக்கும் ஒரு திட்டமிட்ட குற்றத்தினை இணையம் வழியாக செய்வதை இணையவழி திருமண மோசடி எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் ஆன்லைன் மேட்ரிமோனியல் ஃப்ராட் என்கின்றனர். அழகான புகைப்படங்கள், நல்ல வேலை மற்றும் கை நிறைய சம்பளத்துடன் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் அல்லது திருமணத்திற்கான வலைத்தளங்களில் இணைய குற்றவாளிகளால் போலியான கணக்குகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த போலியான கணக்குகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விவரங்களை கண்டு தொடக்கத்தில் மிகவும் அன்பாக பேசி அவர்களிடம் நம்பிக்கையையும் காதலையும் உருவாக்குகின்றனர். தாங்கள் வெளிநாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கடைசியாக திடீர் விபத்து, மருத்துவ அவசரம் அல்லது சுங்கத்துறையில் மாட்டிக்கொண்டிருப்பதாக கூறி பணம் கேட்கின்றனர். அதனை நம்பி பணம் கொடுப்பவர்கள் ஏமாற்றமடைகின்றனர். பெண்கள் பெயரில் போலி கணக்கு உருவாக்கியிருப்பவர்கள் திருமணத்திற்கு முதலில் ஒப்புக்கொள்கின்றனர். அதன் பின்னர் திருமண நாளுக்கு சில நாட்கள் முன்பாக தாம் திடீரென்று வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்து தனது குடும்பம் பணமின்றி துன்பத்தில் இருப்பதாக தெரிவிப்பர். அதன் பிறகு திருமணத்தை நிறுத்தி விரும்படி சில மாதங்கள் தள்ளி வைக்கும்படி தெரிவிப்பர். அதனை கேட்ட மணமகன் அந்த குடும்பத்தை தான் கவனித்துக் கொள்வதாக சொல்லும்போது அடுத்த சில நாட்களில் தனது குடும்பத்தின் நிதிநிலையை சரிசெய்ய தேவையான பணத்தை அனுப்பி வைக்கும்படி

0: தெரிவிப்பர். அதனை நம்பி பணம் கொடுப்பவர்கள் ஏமாற்றமடைகின்றனர். சிலர் திருமணம் செய்து கொண்டு திருமணத்திற்கு பின்பு வீட்டில் இருப்பதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறி சென்று விடுவும் நடைபெற்றிருக்கின்றன. சில போலியான திருமண வலைத்தளங்கள் பதிவு செய்வதற்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வரனென்று சுமார் 10 பேர்களின் தகவல்களை தருகின்றனர். அதில் 8 பேர் திருமணமானவர்களாக இருக்கின்றனர். அதன் பிறகு அடுத்த 10 வரன் விவரங்களுக்கு கூடுதலாக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதிலும் குறைந்தது 5 பேர் திருமணமானவர்களாக இருப்பர். திருமணமானவர் விவரம் உடனுக்குடன் நீக்கப்பட வேண்டும் என்றாலும் பல தளங்கள் அதனை செய்வதில்லை. இதுவும் ஒரு வகையான இணையவழி திருமண மோசடி எனும் குற்றமாகவே கருதப்படுகிறது. சிலர் சிறிய அளவிலான தொகையினை முதலீட்டு தளங்களில் முதலீடு செய்ய சொல்லி ஊக்குவிக்கப்படுகின்றனர். தொடக்கத்தில் சிறிய தொகைக்கு இலாபத்தொகை தருவதுண்டு. அதன் பின்னர் அதிகமான தொகையை செலுத்த சொல்வர். அதன் பின்பு அந்த பணத்தை திரும்ப பெற முடியாமல் போய்விடுகிறது. பொதுவாக வரன் தேடுபவர்கள் வரனின் வேலை, குடும்பம் மற்றும் முகவரியை முழுமையாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை நேரில் சென்று பார்க்க இயலாத சூழலில் வீடியோ அழைப்பில் அழைத்து அவர்களுடன் பேச வேண்டும். அவர்கள் வீடியோ அழைப்பில் வர மறுத்தால் அதனை போலி என்று தெரிந்து கொள்ளலாம். சமூக வலைத்தளங்கள் அல்லது திருமண தளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கும் புகைப்படத்தினை கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் எனும் கூகுள் இடவள மாற்ற தேடுதல் வழியாக உண்மை கண்டறிய வேண்டும். போலியானது என்று தெரிய வந்தால் அடுத்து அவர்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்த்துவிட வேண்டும். நேரில் பார்க்கும் முன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த வழியிலும் பணம் அனுப்பக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் தங்களது வங்கிக் கணக்கு விவரங்களை எவரிடமாவது பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லையேல் ஏமாற்றமடைய நேரிடும். எச்சரிக்கைகளை எல்லாம் கடந்து கவனமின்றி ஏமாற்றமடைந்தவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவுக்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்திலோ முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்புலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
4: கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். இன்று தடம் பதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த தொழில் முனைவோர் கேத்ரின் அவர்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சிறந்த நன்றி நேர்களை. இனி நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்போமா நேயர்களே?

0: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. இதயமும் இசையும் இணையும் நேரம், கவியின் ஓசையில் கரையும் நேரம், காவிய கீதங்கள் இதயத்தை இதமாக்க வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்டிருக்கும் நேயர்கள் எடப்பாடி பூனம்பட்டி தங்கவேல் மெகுல் தன்ஷிகா மெதுன்யா ஹரீஷ் பரசுராமன் இவர்களுக்காக வருகிறது கை கொடுத்த தெய்வம் படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாரதியார் வரிகள், பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, கே வி ராகபுலு. படம் வெளிவந்த ஆண்டு 1966.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் மகாதேவி திரைப்படத்திற்காக பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்கள், தேனி மருத்துவக் கல்லூரி அன்னை இந்திரா

மகர் இளஞ்சலியின் தமிழரசு அருண் பன்னீர்செல்வம் கதிர் செல்வநாயகம் இவர்களுக்காக வருகிறது மகாதேவி திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ரமமூர்த்தி, பாடலுக்கு வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1957.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. அவள் அப்படித்தான் திரைப்படத்திற்காக பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர் தருமபுரி பாலக்கோடு பாபா.

ராஜான் இவருக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர் கே ஜே ஜெயசுதாஸ். பாடலுக்கு வரிகள் கங்கை அமரன். படம் வெளிவந்த ஆண்டு 1978.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட

0: லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளந்தன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை அரச கட்டளை படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேட்டூர் காமநாய்க்கன் பாளையம், சுஜாதா, மோகன், அதுல்யா, மதுரிமா, அஸ்கானி, திருமாலினி, மரகதம், ஆறுமுகம் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு இசை கேவி மகாதேவன், பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கு வரிகள் முத்துக்கூத்தன். படம் வெளிவந்த ஆண்டு 1967.

0: குடைப்பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
4: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன். அவருக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், PC சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1973.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: பள்ளி கல்வித்துறை, மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் சாரங்கர் தாரா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். அருப்புக்கோட்டை அரியசாமி.

0: கோவில்தெரு, ராஜீவ்காந்தி பத்ரகாளி கணேசன் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடலுக்கு வரிகள் ஆ மருதக்காசி. படம் வெளிவந்த ஆண்டு 1958.
1: வசந்தம்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒரு பேஷண்ட்டை இன்றைக்கி பார்த்தேன். அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் முன்னாடி நானே அவங்கள பார்த்துருக்கேன். எண்டோஸ்கோபி பண்ணி இந்த மாதிரி வயிற்று பகுதியில் புற்றுநோய் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். ஆரம்ப நிலையில் இருந்ததுனால நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோம். நான் சொன்ன மாதிரி எல்லோரும் பயந்துக்கிறாங்க, ஆப்ரேஷன்னா ஐயோ உயிர் பிழைக்குமா, உயிர் சேதாரம் அடைஞ்சிருவோம், ஏதோ கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேஷண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அப்

0: கான்ட் ஆகிட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து நான் பார்க்குறேன். ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது ஆளே அடையாளம் தெரில. 80 கிலோ இருந்தவர் இப்போ 30 கிலோவுக்கு வந்துட்டார். எலும்பு துண்டுமாக இருக்கார். என்னங்க பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் அப்படியே ஒரு மருந்து கொடுத்து, ஒரு கெமிக்கல் கொடுத்து அதை நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார் சார். நல்லா இருந்தார் சார். ஒரு 5 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தார் சார். ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் திடீர் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவரால் சாப்பிட முடியல, வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த 3 மாதம் அளவில் ஒரு 60 கிலோவிலேருந்து 30 கிலோவுக்கு வந்துட்டார் சார்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்படுற விஷயம் அது. இவ்வளோ இணையதளம் இருக்குது, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவ்வளோ கிரெடிபிளான நியூஸ் எல்லாம் மீடியா இருக்குது. நல்ல இடத்துல வந்துட்டு போய் டாக்டர்கிட்ட வரீங்க, அவரும் நம்பிக்கையாக ஏதாவது சொல்கிறோம், நாங்களும் யாருமே உங்களுக்கு சேதாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இஷ்டமே கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் இப்போ பாருங்கள், செகண்ட் ஒப்பீனியன், ரெண்டாவது பரிசீலனை வந்துட்டு பண்ணுறது தவறே கிடையாது. நாங்கள் ஏதாவது சொல்கிறோம், அதை உடனே நம்பாமல் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் இது கரெக்டாக இல்லையான்னு கேட்குறது தப்பே கிடையாது. பெரும்பாலும் 95% அடுத்த டாக்டரும் அதே தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் நம்பாமல் இந்த மாதிரி உங்கள் ஆரம்ப நிலையில் வந்த பேஷண்ட்டு ஈஸியாக அந்த பேஷண்ட் இந்நேரம் குணமடைஞ்சிருக்கலாம். மீதி ஆயுஸில் இந்த வியாதி பற்றி யோசிக்காத அளவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கலாம். அதை விட்டுட்டு மூடநம்பிக்கையில் போய் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. ஏதாவது விஷயம் வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். எல்லா கேன்சரையும் எங்களால் குணப்படுத்த முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் லாஸ்ட் ஸ்டேஜில் வராங்க. ஆனால் ஆரம்ப நிலையில் ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி வழி தவறி போய் கஷ்டப்படுறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. தயவுசெய்து இப்படி பண்ண வேண்டாம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
3: வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. அச்சானியை திறப்பதற்காக பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்கள் சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனி பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வர் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலுக்கு வரிகள் வாலி. படம் வெளிவந்த ஆண்டு 1978.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. அவன் பித்தனா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், ஆண்டிப்பட்டி நாகுலகவுண்டம்பட்டி துறை பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கியபாரதி இவர்களுக்காக பாடல் வருகிறது. பாடலுக்கு இசை ஆர் பார்த்த சாரதி, பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, பாடலுக்கு விரைகள் கண்ணதாசன். பட வெளிவந்த ஆண்டு 1966.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. சொர்க்கம் நகரம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வெள்ளிரவெளி, தேவனாம்பாளையம், சேகர், செல்வி, இலக்கியா, சதீஷ் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1977.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
1: வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
3: இதுவரை இணைந்து ரசித்தோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி நாம் ரசிக்கலாம் டோல் தமாக்கா தூள். வருமுன் செய்தி சுருக்கம்.

0: அப்பறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே.

கைகள் தாளம் போட, கால்கள் நடனமாட, இதையே மினித்திடும் இன்னிசை காலங்களை கேட்டு ரசிக்க இது கொடை பன்மொழி 100.5 பன்மொழி திரையிசை பாடல்கள். டோல் தமாக்கா தூள்.

நேரம் இப்போது 2:06. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா துல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: JJ College of Engineering and Technology, Sauramica Group of Institutions. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்கள் பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

நேரம் இப்போது 2:26. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பண்பாளின் 100.5 பன்மொழி திரை இசைப்பாடல்கள் டோல் தமாக்கா டோல்.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் ராஜ்குமார் அவர்களின் தெரிவில் வளம் வர காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போம் கொடை பண்பலை 100.5.
1: ஷாகினி கங்கினி கன கன கன.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
6: Nalla placement, Brahmanda infrastructure, foreign language karkum vaipana, ellame top.
7: Enga selection sari?
8: Counseling code 2612.
3: 4:30 ku Pumax banengal jattigal drawergalin vannathurigai.
9: Pumax Innerwear, taramana paruthil irundhu thayaragudhu. Pumax Innerwear, best quality, reasonable price.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
6: Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vaippana ellame top.
7: Enga selection seri.
2: Counseling code 2612.
3: 4:30 ku Pumax banengal jattigal drawergalin vannathurigai.
8: Pumax innerwear tharamana paruthil irundhu thayaragudhu.
9: Pumax innerwear best quality reasonable price.

0: நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று தூத்துக்குடி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வளம் வர இருக்கிறது. இணைந்தே இருப்போம் கொடைப்பண்பலை 100.5.
1: ஷட்டே, வெயிட்டிங் ஃபார் யூ.
2: I'm waiting for my package.
1: Package par bardu. Package par alla.
2: Is it?

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous.

நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூல். இனி தொடர்வது உயிரெழுத்து முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இசையோடு தமிழும் தமிழோடு இனிமையும் இதமாக சேரும் இனிய தருணமாக நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தங்கப்பாண்டியன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேயர் அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்று பாடல் பாடும் விதமாகவும் பாட்டை பாடகர்கள் பாடும் விதமாகவும் அந்த பாடல் பாடுகிறேன் என்பதை தெரிவிக்கும் விதமாகவும் அமைந்த பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் நாளை நமதி திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு புலிப்பொலி தந்திருக்கிறார். நாடகக்கலை போன்றே மெல்லிசையும் ஒரு மேடை இசை பாடல். அந்த பாடல் தானே நாடகம் என்பது பாட்டு நடிப்பு இசை எல்லாம் சேர்ந்து கலந்தது. ஆனால் மேடை பாடல் என்பது இசையும் பாடலும் பாடலுக்கேற்ற முக பாவனையும் சேர்ந்தது தானே. அது போன்ற ஒரு பாடகன் பாடக்கூடிய ஒரு பாடல். நான் பாடுகிறேன், இது பாடல், இந்த பாடலுக்கு ஏற்ற சூழ்நிலை என்ன என்பதை விவரிக்கும் ஒரு அழகான பாடல்.

0: வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவள். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
12: எங்க செலக்ஷன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 4:30 பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
15: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி, யாரை பத்தி பார்க்க போறோம்னா, திடீர் பயில்வான்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ யார் அந்த திடீர் பயில்வான்கள் அப்படின்னா, இந்த சடனாக இன்றைக்கி ஒரு பேஷண்ட் எப்படின்னா, கை காலெலாம் தூக்க முடியல சார், என்னால் கையெல்லாம் அப்படியே தசையெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, என்னால் எந்த வேலையும் பண்ண முடியல, ரெண்டு நாளாக படுத்து மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன் ஏன்ப்பா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டால், நேற்று தான் ரெண்டு மட்டும் தான் சார் ஃபஸ்ட் டைம்

0: ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போனோடனே நான் எல்லாத்தையும் பார்த்து சுற்றி கேத்தி பார்த்தேன், எல்லாம் நிறைய வெயிட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி வெயிட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன வெயிட் எடுத்து பண்ணேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க இன்னொரு வெயிட் சேர்த்தாரு, நானும் இன்னொரு வெயிட் சேர்த்து நானும் போட்டு பண்ணேன். பண்ணும் போதெல்லாம் நல்லா தான் சேர்ந்தது. பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கி தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சக்கப்புறம் கையும் தூக்கமில்ல, காலையும் தூக்கமில்ல. இங்கே எனக்கு வரத்துக்கே ரெண்டு நாள் ஆச்சு சார், அந்தளவுக்கு வலி எனக்கு. வீட்டிலே மாத்திர சாப்பிட்டு இருந்தேன். ஸோ மெயின் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறேன்னா, ஸோ சடனாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜிம்முக்கு சில பேர்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஜிம்முக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு காசு மட்டும் கட்டுறதுக்காக சில பேர் நம்ம போவோம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவோம்னா, ரெகுலராக அவங்க ப்ராப்பராக அந்த எக்ஸசைஸ் இந்த இதில் இருப்பாங்க. ஸோ சில இதெல்லாம் ட்ரெயினர் வச்சு பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சடனாக ஒரு நாளில் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இனிஷியலாக நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே எல்லா ஜிம்லேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், யூஸ்வலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டோனிங் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ மசிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பழக்கப்படுத்தணும், எக்ஸசைஸோ வெயிட்டு கொடுத்துக்கோ பழக்கப்படுத்தணும். திடீர்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமாக ஓட மாட்டோம். திடீர்னு ஓடும்போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்தோம் தசையெல்லாம் பிடிச்சிக்கும், இல்லை அதிகமாக வெயிட் தூக்கணும்னா கையெல்லாம் பிடிச்சிக்கும். அது என்ன காரணம்னா, உள்ளார வந்து தசை கொஞ்சம் ஓரம் விரியும் போது அந்த இடம் வந்து தசை கிட்டத்தட்ட கிளியும். ஸோ அந்த இடத்துல கிளியும் போது என்ன ஆகுனா ரத்தம் கோக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஜிம்மெலாம் நல்லா வெயிட் போட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயின் இருக்கும். பட் அந்த பெயினை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அது என்னென்னா அந்த பாடி பில்டர்ஸ் இருக்க யூஸ்வலாக நடக்கிற விஷயம் அது. நம்ம யூஸ்வலாக டே டு டே காமன் மேன் பாடி பில்டர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங்கோ டோனிங்கோ பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரென்தனிங் ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரென்தனிங்கும் எடுத்தோன்னே போய் நம்ம 100 கிலோ இப்படிலாம் போட முடியாது. ஸோ அவங்க ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்க, 5 கிலோவில் ஆரம்பிங்க, 3 செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இல்லைனா இந்த மாதிரி தான் திடீர் பைல் ஒன் மாதிரி திடீர்னு அப்படியே படுத்தே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஜிம்முக்கு இந்த மாதிரி ஏதாவது போகிறீங்கன்னா, என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ப்ராப்பராக ஃபிசிக்கல் ட்ரெயினரை கேட்டு அவங்களோட அட்வைஸ் படி பண்ணுங்கள். சடனாக எல்லாத்தையுமே ஓவர் வெயிட் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். பட் எக்ஸசைஸுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். யோகா சில இதில் யோகா பண்ணுவாங்க, சில இதில் ஜாகிங் பண்ணுறாங்க, சில இதில் வாக்கிங் பண்ணுறாங்க. அது எந்த விதமாக வேணாலும் எக்ஸசைஸாக இருக்கும். டெய்லியும் இதுக்காக நீங்கள் 1 மணி நேரம் காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஸோ இந்த இன்னொரு அட்வைஸ் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஜிம் ட்ரைனிங் சடனாக என்ன ஆகுனா டிராஸ்டிக்காக எனக்கு வந்து மசில் வரணும், டிராஸ்டிக்காக இது வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நார்மல் ப்ரோட்டீன் எடுக்கலாம், தப்பு இல்லை. அதுலேயும் ஸ்டீராய்டு இல்லாத ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இப்போ எக்கச்சக்கமான ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ணி வருது. அந்த மாதிரி எடுக்கும்போது கிட்னி லிவர் பாதிக்கும். சில பேர் இந்த கிரியாட்டின் சொல்லிட்டு நிறைய ஓவராக எடுத்துக்குவாங்க. ஸோ நார்மலாக எடுக்கிறதோட அவங்க ஓவராக எடுக்கும்போது என்னாகனு கேட்டிங்கன்னா, அது யூஸ்வலாக கிரியாட்டின் வந்து எங்கே வெளியே தள்ளும்னா கிட்னி தான் வெளில தள்ளும். கிட்னியில் வந்து வெளியில் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து கம்மியாயிரும். ஸோ கிட்னி சீக்கிரம் பாதிச்சிடும். ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறதுனால வெறும் கிட்னி மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுமே நமக்கு பாதிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுக்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கங்க. ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, எக் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜாஸ்தி எடுத்திங்கனாலே போதும். ஒரு நாளைக்கு ஜிம் பண்ணுறீங்க அப்படின்னா 5-6 எக் ஒயிட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஜிம் ஒன்று பண்ணுறது விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாமே நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: கொடை பண்பலையின் 1.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். நேரம் பிற்பகல் 3:17. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தங்கப்பாண்டியன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பாடல்களை பாடுகிறேன் என்று பாடகர்கள் சொல்லும் விதமாக அமைந்த பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பாட்டுக்கு நான் அடிமை. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை இவர்கள் தான் பாட வேண்டும் என்ற இலக்கணத்தை தடையாக இன்மேல் இல்லாமல் இருக்க வேண்டும், நாங்களும் பாடுவோம் என்று ஒரு ஜோடி பாடுகிறது தடைகளை கடந்து. அந்த பாடல் இவ்வாறு என்று சொல்லியிருக்கிறார்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 4:30 பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
8: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தங்கப்பாண்டியன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து. நாயகி அவள் தன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று இயக்கத்தோடு காத்திருக்கிறான் இந்த நாயகன். வந்த பிறகுதான் தெரிந்தது, மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை தோழனாக நான் வந்திருக்கிறேன் என்று. இருந்தாலும் மனதிற்குள் அத்தனை வழிகளையும் மறைத்து நிற்கிறான் சோகமாக. அந்த சோகத்தை நினைத்து பாடல் பாடுகிறான் இவ்வாறு.

0: நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு விளக்கம் தந்திருக்கிறார். காதலுக்கு வயதில்லை, காதலர்களுக்கும் தான். அந்த வயது, அந்த காதல் அவர்களுடைய மனதிற்கு தடையில்லை. காதல் என்பது அவர்கள் மனதிற்கு தானே. தனித்து தனிமையாக அன்பின்றி தவிக்கும் அந்த மனதிற்கு ஒரு துணையாக இந்த காதல் கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தில் பாடும் பாடல். பாடுகிறேன் அந்த பாடல் என்று பாடகர்கள் பாடுகிறேன் என்று சொல்வது போல பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் நேயர் அவர்கள். கேட்போமா அந்த பாடலை?
1: பூங்காத்து திரும்புமா

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
7: Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vaipana ellame top.
8: Enga selection seri?
9: Counseling code 2612.
4: 4:30 ku Pumax banengal jattigal drawergalin vannathurigai.
10: Pumax Innerwear, tharamana paruthil irundhu thayaragudhu. Pumax Innerwear, best quality, reasonable price.

0: ஒன்றில்
1: வீட்டின் முன்பகுதி
0: அல்லது
1: இடைக்களி
0: அல்லது
1: முற்றம்
0: அல்லது
1: முன்னறை
0: ஒன்றில்
1: முற்றம்.

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வனம்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தங்கப்பனை தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பாடகர்கள் நான் பாடுகிறேன், இது பாடல், இந்த பாடல் உனக்காக பாடுகிறேன் என்று பாடல்களை பாடகர்கள் கொண்டாடும் விதமாக அமைந்த பாடல்களை தொகுப்பாக தந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நான் பாடும் பாடல் இந்த திரைப்படத்திலிருந்து. அதற்கு எவ்வாறு புலிப்புரை தந்திருக்கிறார். பாடல் ஒளிப்பதிவு கூடத்தில் ஒளி வாங்கி முன் நின்று தன் கணவனை நினைத்து உருகி உணர்வோடு பாடக்கூடிய பாடல் இந்த பாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.

கொடைப்பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தங்கப்பாண்டியன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொலிப்புரை தந்திருக்கிறார். கணவன் மனைவியிடம் அன்பாக இருந்தாலும் அந்த அன்பை தாமதமாக புரிந்து கொண்டு கணவனை எதிர்பார்த்து பாடக்கூடிய பாடல் இந்த பாடல். தன் பாட்டை குயிலாக நினைத்து பாடுகிறார். கேட்போமான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை நூறுபுழி 5 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸின் சித்திரச் செவ்வனம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸ்.
4: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தங்கப்பாண்டியன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்தில் இருந்து. ஒரு கச்சேரி மேடையில் யாரோ ஒருவர் இசையில் பாடாமல் தானே இசை வத்திகளை எல்லாம் இசைத்துக்கொண்டே பாடினால் எப்படி இருக்கும் என்று இந்த நாயகன் நினைத்திருப்பார் போல. இந்த பாடலும் அப்படிதான்.

0: பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம்
0: சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க க கே கு கு க க கே கு கு கு கே கே க க க கே கு கு க க கே கு கு கு கு கே கே வெரி குட்
1: கக்கா
0: கிக்கு கக்கா கே கு கு கு கே கே பாடுங்க.

0: கொடி பண்பலையின் 1.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது. உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் ராஜ்குமார் தங்கப்பணியன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்தது. நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் கேட்டு நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: பாட்டு

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சேயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க.

0: அதேதான்
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள்
4: இன்ஜினியரிங் காலேஜ்.
1: நான்
3: நாமக்கல் PGP College of Engineering and Technology.

0: ஃபேமஸ்
1: நல்ல பிளேஸ்மெண்ட் பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்
2: எங்க செலக்சன் சரி
3: கவுன்சிலிங் கோட் 2612
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம் நல்ல பிளேஸ்மெண்ட் பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப் எங்க செலக்சன் சரி சோ நோ வரி
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல் கவுன்சிலிங் கோட் 2612 காண்டாக்ட் 8939808574
5: இனிய மகிழ்ச்சியான புன்னகை வணக்கம் நேர்களே மகிழ்ச்சியின் வண்ணம் தீட்டும் வானவில் பண்பலையின் மற்றும் ஒரு பிம்பமாக இசை தூரிகை தூவ கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை அறிவுக்கு விருந்தாக சிந்தனைக்கு சவாலாக அனைவரையும் உற்சாகப்படுத்த வண்ணத்தூரிகை இன்று இசைக்கிருக்கிறது விடுகதை வண்ணத்தூரிகையாக அன்புடன் அழையுங்கள் இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்பிற்கு சொல்லியும் 4542 நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா உடன் பூசியா
6: தங்கச்சி
5: அண்ணா
6: என்ன தங்கச்சி ஆளவே காணோம் ஊர் பக்கமே வர்றதில்லை எங்க போயிட்ட
5: திடீர்னு இந்த மாதிரி அண்ணன்லாம் நம்மளை தேடுறாங்களான்னு செக் பண்ணுவோன்றதான் ஒடியே
6: போயிட்டேன் இப்படி பண்ண இப்படி ஆடி மாசம் வருது ஆடி பெருக்கு வருது அப்புறம் அழைக்கணும் இல்ல சீரெல்லாம் கொடுக்கணும் இல்ல ஓட்ட பூட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டா நான் யார் கூட்டு போறது
5: இருந்தாலும் திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு
6: சந்தேகமா எதுக்கு வந்தது அது
5: அண்ணனுக்கெல்லாம் நம்ம மேல பாசம் இருக்கா என்னன்னு
6: அதனால பூட்டின வீட்டுல வந்து உட்காந்துருக்கட்டும்னு விட்டு போயிட்டியாக்க
5: அதனாலதான் சரி ஒரு ரெண்டு நாள் காணாம போவோம் வந்து பாப்போம் தேடுறாங்களான்னு பார்த்தேன் பரவாயில்ல எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஒண்ணு பாசம் இருக்குது
6: நல்ல வேலை பேப்பர்ல காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புல நான் விளம்பரம் கொடுக்காம இருந்தேன்
5: இல்ல வேலை குடுக்கல குடுத்திருந்தா என்னத்துக்காக வருது
6: தெரியலையே என்னத்துக்காகும்னு சரி அம்மனே ஊட்ட காளி வண்டி போட்டு பக்கத்து உட்காந்து பழம் பேசிட்டு
5: இருந்தேன்
6: தெரியுமாக்க நீ பக்கத்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீன்னு அதனாலதான் நான் அதுக்கு பக்கத்து பக்கத்துல ஒரு டீ கடை இருந்தது இல்ல
5: அங்கதான்
6: உட்காந்து டீ குடிச்சுட்டு இருந்தேனாக்க
5: அப்பா கிட்ட பக்கத்துல இருந்தே தங்கச்சியை பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க
6: ஆமா
5: அதனாலதான் தேடல
6: ஆமாம் நீ அப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்குற நம்ம வாட்டில் போய் அங்கே உட்காந்துருந்து பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் யாரோ திட வந்துட்டு அஞ்சலி பிடிச்சி அடிச்சு விட்டாங்கன்னு என்ன
5: பண்ணுறது அதுவும் சரிதான் நீங்கள் வாட்டுக்கு என்னையே தேடுறேன்னு போய்ப்பிட்டு அப்புறம் உங்களை தேடி நான் வர வேண்டியது இருக்குமே அப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தேடிக்கிட்டு இருந்தா அப்புறம் நிகழ்ச்சி யார் பண்ணுறது
6: 5 மணி ஆயிரும்
5: ஆமாம்
6: அதனால விடுகதை கேட்டுருவோமா
5: கேட்டலாமே
6: ஏங்க யாருங்க பேசுகிறீங்க
5: வணக்கம்
7: வணக்கம் இருவருக்கும் செவ்வா பாலாண்டனுக்கும் பௌஷியா மேடத்துக்கும் வணக்கம்
5: புதுக்கோட்டை
7: மாவட்டம் பொன்னமராசாலு கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுறேன்
6: அசோக்குமார் முதல்ல இருவருக்கு வணக்கம் சொன்னீங்க அப்புறம் பேர சொன்னீங்க அப்ப எங்களை தவிர வேற யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க தேடுங்க முதல்ல ஒருங்கிணைப்பு பிரிவு இருக்குது பொறியியல் பிரிவு இருக்குது எத்தனை பேர் இருக்கிறாங்க நான் ஏங்க அப்பெல்லாம் தேடுறீங்க அங்கதாங்க இருந்தேன்
7: வேற
6: கஷ்டமா கேட்கவே மாட்டான்
5: கருப்பு சட்டைக்காரன் கபடம் அதிகம் உள்ளவன்
7: கருப்பு சட்டைக்காரன்
6: கவனமா கேட்டிருந்தீங்கன்னா இன்னாரும் கண்டுபிடிச்சிருக்கலாம்
8: மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல வசந்தி
5: வசந்தி அம்மா
8: இருவரும் நலமா
6: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே நீங்க எப்படி இருக்கிறீங்க
8: நாங்களும் நல்லா இருக்கோம் வெயிலோட இருக்கோம்
6: வெயிலோட

0: சரிங்களா, இங்கேயும் வெயில் தானுங்க,
1: ஆமா
0: கொடைக்கானல்லையும் வெயில் தான் இருக்குதுங்க.
2: ஆமா
0: சரிங்க அப்படி, அந்த விடுகதைக்கு பதில் தெரியுங்களா?
2: கேட்டமே
1: சொல்லுங்க.
2: கருப்பு சட்டைக்காரன், கபடம் அதிகம் உள்ளவன், யாரா இருக்கும்?
1: என்னங்க
0: தேடலா? அது மட்டும் தான் ஒருத்தர் வீடுங்கிறாரு, ஒருத்தர் தேடலுங்கிறாங்க.
2: ஆமா ஆ, வீட்டுக்குள்ள இத காணனாலே தேடுவாங்கடா வெளிய போறப்ப.
1: காண
0: தேடி இணைப்பு வேற அங்கங்க காணாம போயிருது, கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற மாதிரி கேக்குது.
1: இல்ல டீ குடிச்சியா?
0: டீயா?
2: டீயா? டீ கடையில நீங்க என்ன காணன்றப்ப பக்கத்து கடையில மட்டும் குடிச்சிங்க இல்ல?
0: ஆக மொத்தத்துல இதுவா அதுவா அதுவா இதுவா எதுவுமே இல்லை.
2: சரி நன்றிங்க வசந்தி அம்மா. அடுத்த வரக்கூடிய நேயர் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
0: அவர் அது பேர சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
2: அமைதியா இருங்க.
3: மாலை வணக்கம்.
0: வணக்கம்ங்க, யாருக்கு பேசுறீங்க?
3: அறிவிப்பாளர் இளைஞர் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: சரி
2: வணக்கம்.
3: தென்காசி சுப்லாபுரம் குலசேகர். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்ங்க. குணசேகரன் ஐயா உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க சார். இன்னொரு
2: கருப்பு சட்டைக்காரன், கபடம் அதிகம் உள்ளவன்.
0: கபடம் அதிகம் உள்ளவன் சொல்றோம்.
3: கபடம் அதிகம்
2: எப்படி பிடிச்சாரு?
0: வயரா பதில் சொன்னீங்கன்னா நாங்க என்ன
3: பண்றோம்?
0: வயர் இல்லங்க.
2: இல்லங்க.
3: வயர் இல்லையா?
0: இல்லையே.
4: நாங்க
0: பேசுறது மணிமணியா கேக்கணும்னு வானொலி சத்தத்தை அதிகமா வச்சிருக்கீங்க, ஆனா எங்களுக்கு குரலா கேக்குறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு.
2: தூரம் போயிட்டே சார், ஆனா கேக்குதே. பதில சொல்லுங்க
0: மேடம். ஏற்கனவே ஒரு விடுகதை கேட்ட மேடம், அதுக்கு பதில் தெரியுமா மேடம்? பூட்டு சாவி என்பது சரியான பதில்.
2: அதேதான்.
0: வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள் மலர்மணி. அப்படியே நம்மளும் ஒரு பாட்டில் கேட்டுட்டு ஒரு டீ காப்பி இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வரலாம்னா, பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதேண்ணா கடமை.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
14: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
13: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
14: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
13: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை

0: கவுன்சிலிங் கோட் 2612 காண்டாக்ட் 8939808574.
1: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஸின் சித்திர செவ்வனம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஸ்
1: பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போம். நாமக்கல் PGP College of Engineering and Technology Autonomous.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP College of Engineering and Technology Autonomousல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்எல் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்எல் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கூடைப்பண் வலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை நுறுப்புழையில் வைக்கிங் பனியன் சன் பிரீஸின் சித்திரச் செவ்வனம்.
1: Viking, Bunions and Briefs.
2: மணி 25 நிமிடம் ஆயாச்சு. கொடை பண்பலை நுறுப்புள்ளி 5 வண்ணத்தூரிக்கை. இன்னைக்கு விடுகதை வண்ணத்தூரிக்கை இல்லையானா?
3: வந்துங்கச்சி, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கூட அந்த டீ கடையில் டீ குடிக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி குடிக்காம வந்து ஓட்டன்னு சொன்னேன்.
2: நல்லா. ஆமாம், நான் தான் வந்து உங்களுக்கு பிரமாதமாக ஒரு டீ போட்டு தரேன்னு சொன்னேன்ல.
3: சொன்னதோட சரி, அப்புறம் டீயே போடக்கானா?
2: கொடுத்தனே. இப்போ
3: எங்கே கொடுத்தாக்கி அது என்னமோ டம்ளரில் தண்ணியாக இருக்குன்னு அந்த பக்கம் ஊற்றிட்டுனேன்.
2: குடிக்கலையாக்கும், நான் கூட நீங்கள் குடிச்சிங்கன்னா நினச்சேன்.
3: இல்லையே, முன்னே டீனு சொல்லிட்டு கொடுத்துருக்கோணுமா இல்லையா?
2: அப்போ என்னென்ன ஒரு பாசமா, சரி தங்கச்சி ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாப்லையே, சரி குடிப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிருக்கணுமா இல்லையா?
3: இல்லை, அது குடிக்கிறதுக்கா எதுக்குன்னு தெரியல, அதனாலதான் சரி இது என்ன
2: வாய்கோ புளிக்க கொடுத்துன்னு
3: நினைச்சுங்களா?
2: சரி, இதை வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன். அப்புறமா மதிய சாப்பாடு முடிஞ்சு நைட் சாப்பாடு இருக்குல்ல, அடுத்து வந்து வெத்தலையில ஒரு பஜ்ஜி போடலான்னு இருந்தேன்.
3: வெத்தலையில பஜ்ஜியா?
2: ஆமா.
3: ஐயோ ராமா, என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே இன்னைக்கு.
2: அதை வந்து அந்த டீயோட தொட்டு சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா டீ தூக்கி கீழே ஊத்திருக்கீங்க.
3: சரி, நெசமா அது டீ தானா?
2: நெசமா டீ தானே.
3: இல்லையே, பார்த்தா டீ மாதிரி தெரியலையே.
2: இருக்கட்டும், இதையும் வந்து
3: மைண்ட்ல வச்சுக்கிறேன்,
2: மைண்ட்ல வச்சுக்கிறேன்.
3: பூரா நான் சாப்பிடக்கூடாது.
2: அதேதான், அடுத்து வெத்தலை பஜ்ஜி நினைச்சேன், வெத்தலையில போடுறதா இல்ல. இப்போ அடுத்து உங்களுக்காகவே ஒரு இலையை போய் தேடிட்டு வரணும்.
3: இருக்கட்டும் இருக்கட்டும், யாராவது வருவாங்களான்னு பாப்போம்.
2: வந்துட்டாங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: பராசக்தி.
3: பராசக்தி தாயே, எங்க இருந்து பேசுறீங்க?
4: உடுமலை.
3: உடுமலை.
2: மணக்கும் குடித்தால் புளிக்கும்.
3: பால் குடிச்சா புளிக்குமா?
2: தொட்டா மணக்குதாக்கும். ஒருவேளை உடுமலையில இருக்க பால் எல்லாம் மணக்குதா இருக்கும்னா?
3: என்னங்க நிறைய குழு கொடுத்தோம், நீ கவனிக்கல.
2: இப்ப முன்னாடி பேசிட்டு இருந்ததுல அதை பத்தி தான் பேசணும்.
4: அப்படியா?
2: ஆமா.
3: இல்லங்க,
2: அதுக்கு முன்னாடி சொன்னமே.
4: அப்படியா?
3: அப்படி சொன்ன மாதிரியே தெரியலையே.
2: சரிங்க பராசக்தி அம்மா, அடுத்து நேர் யார் வந்து சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: கோவை மாவட்டம் எம்மையாங்குடன் மாவட்டம் கிருஷ்ணவேணி.
2: கிருஷ்ணவேணி, விடுகதையை கேட்டீங்களா?
5: கேட்டேன்
3: மேடம், எனக்கு குழப்பமா இருக்கு. குழப்பம் தெளிஞ்சிடும்.
5: சரிங்க
3: சார். வணக்கம்.
2: வணக்கம்.
3: குறைச்சிட்டீங்களா?
5: தொட்டால் மணக்கும்,
2: குடித்தால்
3: புளிக்கும்.
2: தொடர்ந்து கேளுங்க. அடுத்த வர நேரம்
3: சொன்னாங்கன்னா
2: அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவோம் என்னதுன்னு. வணக்கம்.
3: யாருங்க பேசுறீங்க?
6: என்ன
3: வேலைக்கு? வேலை கொடுக்குறாங்களா? அவங்க அவங்க கிட்ட எவ்வளோ வாங்குவீங்கன்னு கேட்டேன். மாமா எவ்வளோ கொடுக்குறாருன்னு கேட்கல.
2: அது மாமாக்கு தாங்க சரி தெரியும் அதானே?
6: ஆமாம் மேடம்.
2: எப்படி பாருங்க, மாமா மேல அவ்வளோ
3: அன்புண்ணா,
2: அன்பு தங்கச்சி மேல இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அன்பு
3: எல்லாத்துக்கும் அம்மன்னு சொல்லக்கூடாது. சரி இருக்கட்டும், ஒரு விடகதை கேட்டோம், அந்த விடகதைக்கு பதில் தெரியுமா?
6: எலுமிச்சம்பழம்.

0: முக்கியமான
1: கடமை அழைக்கிறது.
2: இதுவரை கேட்டோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
3: நல்லா பசியா.

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
2: கவுன்சிலிங் கோட் 2610.
3: வழங்கிய வண்ணத்துரிகை
0: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
1: எங்க செலக்ஷன் சரி?
2: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
3: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை நுறுப்புழை 5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வனம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
0: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து, உயிரெழுத்து.
6: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
5: நேர்களே, அழகான நம் மனதில்
7: ஆழமான ஓர் இடத்தில்
5: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
7: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
5: இதய ராகங்களை
7: நீங்களும் அரங்கேற்றலாம்.
5: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
7: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
8: என்னமோ
9: சொன்னியெல்லாம்
8: பஜ்ஜி போட்டுருக்காங்க, வாழையில கூட பஜ்ஜி போட்டுருக்காங்க
9: பாத்துருக்கேன். பாக்கும்போது நீங்க தொண்டையில கிச்சு கிச்சு கொஞ்சம் சுடுதண்ணி குடுமா அப்படின்னு
8: கேட்டீங்கல்ல,
9: அதனாலதான் டீ போட்டு குட்டேன்.
8: சரி,
9: அத வந்து டீ நினைக்காம சுடுதண்ணி நினைச்சு வாய் கோப்பளிக்க குட்டேன் நினைச்சு கீழே தூக்கி ஊத்திட்டீங்க. சரி, அந்த கிச்சு கிச்சு போட்டுமே
8: என்னது
9: அதுக்கான பதிலும் அந்த விடுகதையில இருக்காக்கும்.
8: அப்படியா?
9: ஆமா, சொன்னா.

0: கண்டுபிடிச்சிருவாங்கல்ல.
1: சரி கூப்பிடுவோம், யாருன்னு கேட்போம். வாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஐயா என்கிட்ட கார
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: கோயம்புத்தூர் சூடா இருக்குதா?
2: அதாவது
0: வங்கார மலை மேல சிங்கார பூ பூத்து தொங்காத காய் காய்க்குதா. வங்கார மலை மேல சிங்கார பூ பூத்து தொங்காத காய்
2: காய்க்குதான்.
0: குழு வந்து
1: என்ன குடுக்கறது? குழு என்ன குடுக்கறது? காய் தானுங்க. காய், அதுக்கப்புறம் அது என்ன சொல்றது,
0: என்ன குடுக்கறது, அதுலயே இருக்கு பதில்.
1: ஆமா,
2: தெரியலையே.
0: தெரியலையா?
1: அப்புறம் ஒரு பருப்பு, அவ்வளவுதான்.
2: பருப்பு,
0: பருப்பு,
1: பருப்பு, பயிர், அதான் வச்சுக்கோங்க. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. அடுத்த ஆறு வரீங்க, வாங்க.
3: காங்கயம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி.
1: ரூபாமணி
3: சொல்லுங்க சார, சொல்லுங்க.
1: என்ன விடுகதைக்கு பதில் தெரியுங்களா?
3: நீங்க விடுகதையே கேக்கலீங்களே.
1: நான் கேட்டேன்.
0: கேக்கலையா? சரி கேளுங்க.
3: அப்படிங்களா?
1: ஆமாங்க. ரேடிஷத்து இவ்வளவு சத்தமா வச்சிருக்கீங்க, நான் கேட்ட விடுகதை கேக்கலீங்களா?
3: கேளுங்க, இன்னொரு கேளுங்க.
0: வங்கார மலை மேல சிங்கார பூ பூத்து தொங்காத காய் காய்க்குது.
3: வங்கார மலை மேல
1: சிங்கார பூ பூத்து
0: தொங்காத காய் காய்க்குது. என்னாச்சு இப்படி அமைதியா இருந்தா? யார் பதில் சொல்றா?
1: அந்த பக்கம் ஐவர்
0: குழு
1: இருக்குது.
0: சரி,
1: ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, யோசனை பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க, போயிட்டு வாங்க.
0: வணக்கம்.
1: ஏனுங்க, யாருக்கு பேசுறீங்க?
4: கோயின்சாமி. கோயின்சாமிங்க?
1: கோயின்சாமி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: வங்கார மலை மேல சிங்கார பூ பூத்து தொங்காத காய் காய்க்குதான்.
4: அண்ணனுக்கு
0: கண்ணு முன்னாடி வேற நிறைய தின்பண்டம் இந்த பொருள்ல தான் செஞ்சு
1: வச்சிருக்கான். இருக்கட்டும், அடுத்து யாராவது சொல்லுவாங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றதா இருங்க. அப்பத்தா இல்லைங்க, தங்கச்சியா வந்திருக்குது. பரமேஸ்வரி அம்மனி என்ற தங்கச்சியை பார்த்தா அப்பத்தா மாதிரி தெரியுது உங்களுக்கு. சரிங்க, வர்றவங்க எல்லாம் இனிமேல் அப்பத்தா கேரக்டர்ல வந்துருங்க, இப்ப சொல்லிடுறோம். சரிங்க, இந்த விடுகதைக்கு பதில் தெரியுங்களா?
0: வங்கார மலை மேல சிங்கார பூ பூத்து தொங்காத காய் காய்க்குதான்.
1: என்னத்த சொல்றது போங்க,
0: தின்பண்டம் சொல்லிட்டே
1: யோசனையாவே இருக்குது.
3: நன்றி.
0: சரிங்க, நன்றிங்க.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
6: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான

நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

0: அம்மணே
1: அண்ணா,
0: என்ன அம்மணி டீ கேட்டா டீ வர மாட்டேங்குது, பச்சி தரணுன்னா வெத்தலையில பச்சி போட்டேங்கிற.
1: சரி,
0: நீ அடுத்தது என்ன வர? பாவக்காய் பாயசம் வந்தாலும் வரும்.
1: நல்ல பிரம்மாண்டமான ஐடியாவா இருக்கே.
0: ஓ, நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது.
1: அடுத்த முறை வரும்போது பாவக்காய் பாயசம் உங்களுக்கு மட்டும் இல்ல,
0: பூஜா மணிக்கு
1: எல்லாருக்கும் இருக்கு பாத்துக்கங்க.
0: எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், இதுக்கு எல்லாம் ஒரு வழி ஆகாம இருக்க கூடாது.
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கங்க.
0: வணக்கம்ங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நாட்டாமை ஐயாவுக்கும் உடனிருக்கும் எனது அருமை தங்கைக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்
1: ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே.
2: ரொம்ப மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நாட்டாமை ஐயா, இந்த பிராந்து சொல்றதுக்கு போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் எங்கேயும் போகவே இல்லைன்னு வேற நிறைய பேர் ஐயா வரவே இல்லை வரவே இல்லைன்னு புகார் கொடுக்குறாங்க ஐயா.
0: அதெல்லாம் வந்திருப்போம்ங்க.
1: அவர் தான் தங்கச்சியை காணாம தேடிக்கிட்டு இருந்தார்ல, அதனால அங்க போகணும்.
2: தங்கச்சியை காணாம ஆடி பதினெட்டுக்கு அழைக்கணுமே, சீர் சிறப்பு எல்லாம் செய்யணும்.
0: ஆமா ஆமா, பரவாயில்ல, நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்க.
2: போக முடியாம போயிட்டீங்க ஐயா.
0: ஆமாங்க ஆமாங்க.
2: அப்படிங்களா? சரிங்க சரிங்க
0: சரிங்க. இந்த ஒரு விடுகதை கேட்டோம்ங்க, அதுக்கு பதில் தெரியும்.
2: விடுகதை மீண்டும் இன்னொரு முறை கேளுங்க ஐயா.
1: வங்கார மலை மேல சிங்கார பூ பூத்து தொங்காத காய் காய்க்குதான்.
2: தொங்காத காய்
1: காய்க்குதா?
2: அதாவது இது ஒரு உணவு தின்பண்டம்னு வேற சொன்னீங்க.
0: தின்பண்டம் இதுல செய்யலாம், இது தின்பண்டம் கிடையாது.
2: முன்னாடி வேற இருக்குதுன்னு சொன்னீங்க. நான் நினைக்கிறேன் இது ஊறுகாயாத்தான் இருக்குமான்னு நினைக்கிறேன்.
0: ஊறுகாய் இல்லைங்க, ஊறாத காயும் இல்லைங்க. இதுல ஊறுகாய் போட முடியாது.
2: ஐயா நாட்டாம ஐயா, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: அது வந்துங்க என்ன சொல்றது,
1: என்ன சொல்றது அண்ணா, நல்ல ஐடியாண்ணா. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லிருங்க, அதோ அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பதில கண்டுபிடிக்கிறாங்களான்னு
0: பார்க்கலாம். கொஞ்சம் கடுசா தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரி, அவர் கிளம்பிட்டாரு.
1: அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம்
0: மாவட்டம்
3: ரொட்டிய வட்டம் ஆனைகள்பட்டியில இருந்து ராஜலிங்கம் பேசுறேங்க.
0: ராஜலிங்கம் ஐயா
3: சொல்லுங்க,
0: உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: சரிங்க சார்,
0: சொல்லுங்க பாப்போம்.
3: அருணாச்சி
0: பழம். அருணாச்சி பழமா? இது என்னங்க புது கதையா இருக்குது, உலகத்துல இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்ல.
3: அதுதாங்க தொங்காத காய்.
0: என்னங்க
1: இங்க பாருங்க, முழுசா கேக்கணும். வங்கார மலை மேல சிங்கார பூ பூத்து தொங்காத காய் காய்க்குதான்.
0: ஏங்க, எனக்கு ரொம்ப நேரமா குழப்பமாவே இருக்குது, இந்த அருணாச்சி காய்னா என்ன காய்ங்க அது?
3: அருணாச்சி
0: பழமா? நான் கூட என்ன மூணு ஐட்டங்க. சரி, இதுக்கு பதில் தெரியுமா? இதுக்கு பதில் தெரியுங்களா? தெரியலையா? அது இல்லங்க, அது இல்லங்க, அண்ணாச்சி பழம் இல்ல.
1: இங்க பாருங்க, அண்ணாச்சி பழம் கடிச்சு சாப்பிட்டோம்னா
0: வந்துருச்சு. அது எல்லுதான் பதில்,
1: எல்லுதாங்க. அப்ப சரி, எங்க அண்ணன் பல்லு வேற கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சாக்கா, அதனால அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அருமையா எல்லாம் போய்கிட்டு இருக்கு.
0: சரி, எல்லாரும்
1: கேட்டுக்கிட்டு இருங்க, அடுத்த வாரம் நாங்களும் சந்திக்கிறோங்க. நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகை. இன்று இசைத்து மகிழ்ந்தது விடுகதை வண்ணத்துரிகையாக. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தர் ராஜன், பிரேம்தாஸ், கணினியாக்கம் பூஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி. இனி நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

மாலை நேர பூங்காற்று புத்துணர்வு தந்து பூக்களோடு சேர்ந்து மனம் சேர்க்கும் நேரம். பறவைகள் கூட்டை நோக்கி பறக்க, கதிரவன் கை காட்டி மேற்கில் நகர, மஞ்சள் பூத்த வானம் செந்நிறமாய் மாறும் நேரம். இசைவானிலும் சிறகடிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தில் சித்திரச்ச வானம்.

நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. பூமாலையை இசைமாலையோடு இணைத்து இன்றைய சித்திர செவ்வானம் இசைபாட காத்திருக்கிறது உங்களுக்காக.

0: நான் மகான் அல்ல திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலை பாடியிருந்தனர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: ஆசையில் ஒரு குக்கு,
2: ஆசையில் ஒரு குக்கு.
1: நமது கோடை பண்பலை 100.5
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
2: நீர்களின் ஆசை பாடல்கள்.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
1: 94 86 28

0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
1: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
0: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
1: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
0: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
2: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:10:21.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
10: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
11: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
12: கவுன்சிலிங் கோட் 4959.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

தித்திக்கும் கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச்சபானம். கண்களில் அன்பை பரிமாற, மண்மீது விரல்கள் கோலமிட, இதயங்கள் இனிமையை இடம் மாற்றிக்கொண்ட நேரம், மாலைகளும் இங்கே இடம் மாறுகிறது.

மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்ச வானம். உதிரி பூக்கள் ஆனந்தமாய் மலர்ந்தன. எதற்காக? சேர்த்து கோர்த்து சரம் தொடுத்த மாலையாக. மாலை கண்விழித்து காத்திருக்கிறது. எதற்காக? மனநாள் எப்போது வரும்? அப்போது தோல் சேர, இரு மனங்கள் ஒன்று சேர, பூவின் மனத்தோடு சேர்ந்து பாசமும் நேசமும் மணக்கிறது காற்றலையில்.

0: பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இளையராஜாவின் இசையில் இளையராஜாவும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்ச வனம். கருவிழிகள் அசைந்தாட, கருத்து பரிமாற்றமும் தடுமாற்றமாய் இசைந்தாட, உள்ளத்தில் உருமாற்றம் பெற்றது என்ன குவியல். இன்று வண்ணங்கள் கொண்டாட புது மாலைகள் கழுத்தோடு கானம் பாடுகிறது.

0: கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். காலை நேரம் சொல்லும் விடியல் கிழக்காய், மாலை நேரம் சொல்லும் அஸ்தமனம் மேற்காய். சூடிய பூ வாடும் முன் வருவானோ, வாழ்க்கையில் வசந்தம்தான் தருவானோ.

0: கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலித்தது அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வீட்ல கிராக்கா லீக்கா இல்ல தரையானா கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.

0: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, நிஜமாக நீதானா. உடல் பலம் பெற்றிருந்த விக்ரமன் காவேரி கரையில் வந்து அமர்ந்திருந்தான். அவனுக்கு பின்னால் குந்தவி தேவி மரத்தில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தாள். இனி மரத்தடியில் வந்து நின்ற குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். விக்ரமன் திரும்பி பார்க்கும் வழியாக இல்லை. காவேரியின் நீர் பிரவாகத்திலிருந்து அவன் கண்களை அகற்றவில்லை. ஒரு சிறு கல்லை எடுத்து விக்ரமனுக்கு அருகில் ஜலத்தில் போட்டாள். கொடக் என்ற சத்தத்துடன் கல் அப்பிரவாகத்தில் விழுந்து மூழ்கிற்று. சிறு நீர்த்துளிகள் கிளம்பி விக்ரமன் மேல் தெரித்தன. குந்தவியின் யுக்தி பலித்தது. விக்ரமன் திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்கள் அகல விரிந்தன. கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். கண்களாலேயே அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்தான். அவனுடைய உதடுகள் சற்று திறந்தன, ஏதோ பேச எத்தனிப்பது போல். ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவேரியின் பிரவாகத்தை நோக்கினான். குந்தவி இன்னும் சற்று நேரம் நின்றாள். பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில் விக்ரமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்த பிறகு விக்ரமனும் 2-3 தடவை அவள் பக்கம் திரும்பினான். ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு குந்தவி, நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தாள். விக்ரமன் மிகவும் அதிசயமடைந்தவனை போல் அவளை திரும்பி பார்த்து, நீ பேசினாயா என்று கேட்டான். ஆமாம், நான் ஊமை இல்லை என்றாள் குந்தவி. குன்றாத அதிசயத்துடன் விக்ரமன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். குந்தவி மறுபடியும் போகத் தொடங்கினாள். ஏன் போகிறாய் என்று விக்ரமன் தழுதழுத்த குரலில் கேட்டான். நீர் பேசுகிற வழியை காணோம், அதனால்தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டே குந்தவி மறுபடியும் விக்ரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். எனக்கு பயமாயிருந்தது என்றான் விக்ரமன். என்ன பயம்?

0: அபலை பெண்ணை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியே கிளம்பலாமா என்று கேட்டாள். உன்னை கண்டு பயப்படவில்லை. பின்னே, நான் காண்பது கனவோ அல்லது ஜுரவேகத்தில் தோன்றும் சித்த பிரம்மையோ என்று நினைத்தேன். பேசினால் ஒருவேளை பிரம்மை கலைந்து விடுமோ என்று பயந்தேன் என்றான் விக்ரமன். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

அன்பில் கூடு கட்டி, ஆசையில் பாட்டு கட்டி, பாசத்தில் மெட்டு போட்டு ஒரு கல்யாண கனவு அரங்கேறுகிறது இந்த மேடையில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசைமாலை கோர்த்து காற்றலையில் கவிபாடி விடைபெறுகிறது. இன்றைய சித்திரச்ச பானம் கோடை பண்பலை 100.5 இல்லினி கேட்கலாம். ஆலய தரிசனம்.

இசை முகில் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது ஆலய தரிசனம். இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை

1854 ஆண்டு தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியில் ஆங்கில மறைப்பணியாளர் அருட்தந்தை லூயிஸ் செயின்ட் சீர் அவர்களால் புனித பரிமய அன்னை ஆலயம் சிறியதொரு ஆலயமாக கட்டப்பட்டது. அன்றைய நாட்களில் சிலுக்குவார்பட்டி, பஞ்சம்பட்டி, அனுமந்தம்பட்டி ஆகிய பங்கு தளங்களின் கீழ் கிளை பங்காக இருந்த ராயப்பன்பட்டியில் 1902 மற்றும் 1912 ஆகிய ஆண்டுகளில் பணியாற்றிய இயேசு சபையை சார்ந்த அருட்தந்தை செக்கிரத்தான் அவர்களின் முயற்சியால் ஒரு முக்கிய துணை பங்காக வளர்க்கப்பட்டு தற்போது காணப்படுகின்ற இந்த எழில்மிகு ஆலயத்திற்கு கட்டுமான பணிகள் 1902 ஆண்டு தொடங்கப்பட்டு 1912 ஆண்டு நவம்பர் மாதம் 8 ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு இறை மக்களின் வழிபாட்டிற்காக பயன்படுத்த தொடங்கப்பட்டது.

1905 ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை ஆலயம் தனி பங்கு தளமாக உருவானது. இந்த ஆலயத்தின் கோபுரம் 137 அடி உயரம் கொண்டது. ஆலயத்தின் சுற்றுப்புறம் எங்கும் உள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் நகர பகுதிகளிலிருந்தும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்தின் கோபுரம் எல்லா மக்களின் பார்வைகளில் பதிந்து அருள் ஆசியை வழங்கி வருகிறது. இந்த ஆலயமானது கோத்திக் எனும் கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ் நகரில் இருந்து ஏறத்தாழ 760 கிலோகிராம் எடையும் 1.10 மீட்டர் குறுக்களவும் கொண்ட வெண்கலத்தால் செய்யப்பட்ட பெரிய மணியானது இந்த ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 1902 கட்டப்பட்ட ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை ஆலயத்தின் 75 பவள விழாவானது அன்றைய நாட்களில் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை கே ஜி சக்கரியாஸ் அவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 2002 நூற்றாண்டு விழாவானது அன்றைய நாட்களில் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை ஒய் ஆரோக்கியம் அவர்களால் இறை மக்களின் பங்கேற்போடு

சிறப்பாக நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. வருகின்ற 2027 ஆண்டு இந்த ஆலயத்தின் 125 ஆண்டு விழாவானது இப்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையிலும் இறை மக்களின் பங்கேற்போடு 125 ஆண்டு ஜூபிலி விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது.

இந்த ஊரில் இருந்து நூற்று கணக்கான அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் இறை அழைத்தலின் பேரில் இறை பணிக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை ஆலயத்தில் குடியிருக்கும் அன்னை மரியாள் தன்னை நாடி வரும் பக்தர்கள் வேண்டும் வரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வழங்கி வருகிறார். விவசாயம், தொழில் வளம், கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், மகப்பேறு, உடல் நலம், பொருளாதார முன்னேற்றம், உலக அமைதிக்காக மக்கள் ஏறெடுக்கும் பிரார்த்தனைகளுக்கு அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருள் வரங்களை வாரி வழங்கி வருகிறார். ராயப்பன்பட்டி மட்டுமல்லாமல் இதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் பக்கத்து மாநிலமான கேரளத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராயப்பன்பட்டி புனித பனிமை அன்னை ஆலயத்தில் அன்னை மரியாளை சந்தித்து தங்கள் குறைகளை சொல்லி நிறைவு பெற்று புதுமைகளை பெற்று செல்லுகிறார்கள். சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படும் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தலம் தன்னை தேடி வருவோருக்கு சாதி, மதம், இனம், நிறம், மொழி ஆகிய பேதங்களை கடந்து எல்லோருக்கும் எல்லா வரங்களையும் வாரி வழங்கி வருவதால் ராயப்பன்பட்டி மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்ந்து

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பல வண்ண மலர்கள் மலர்ந்து மனம் வீசும் மகிழ்ச்சியின் வண்ண வண்ண பூக்கள். அவ்வழகிய வண்ண மலர்களின் இசை ஊர்வலமாக கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எல்லார் வீட்லேயும் 6 அப்படின்னு சொன்ன உடனே விளக்கேத்துலையாங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம சிந்தனைக்கு ஒளியேற்று வருகிறது ஒளியேற்றும் சிந்தனை.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: ஆண்டாளுடைய பாட்டு முத பாட்டு என்ன அப்படின்னா, மார்கழி திங்கள் மதுநிறைந்த நன்னானால். சரி, இதான் முத வரி. இதுல முத எழுத்து மாவண்ணா. சரி, திருவம்பாவிக்கு வாங்க. திருவம்பாவினுடைய முத பாட்டு அது என்ன அப்படின்னா, ஆதி மந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்தடங்கன். சரி, இதுல முதல் வரி என்ன ஆதி மந்தமும், முத எழுத்து என்ன ஆவண்ணா. இப்ப ஆண்டாள் பாடின பாட்டுல முத எழுத்து மாவண்ணா, மாணிக்க வாசகர் பாடின பாட்டுல முத எழுத்து ஆவண்ணா. இப்படி வைங்களேன், ஆண்டாள் பாடின பாட்டில் மா என்பது மாணிக்க வாசகரையும், மாணிக்க வாசகர் பாடின பாட்டில் ஆவண்ணா என்பது ஆண்டாளையும் குறிப்பதாக ஏன் இருக்கப்படாது அப்படின்னார். ஒரு ஒற்றுமை தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட இதை கேட்டவுடனே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப பிள்ளைகளுக்கு ஒரு பொதுநலமான விஷயமாக சொல்லணுங்க. சில பேர் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துறப்ப தனியாக உட்காந்து தின்னு அந்த குண்டு பயிட்டை கொடுத்துடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, விரதம் இருக்கிற போது கூட தனித்தனியாக விரதம் இருந்துக்கோ, ஆனால் விரதம் முடிக்கிறப்ப அப்படி இருக்காத அப்படிங்கிற ஆண்டாள் சொல்கிறாங்க. அது விரதம் இருக்கிறப்ப எப்படி இருக்கணுமா, அவங்கவுங்களும் அவங்கவுங்க விரதத்துக்கான முறையாக இருக்கணும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ. இங்கே சொல்கிற ஆண்டாள், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் என்ற நீ உகந்தேளோர் எம்பாவா. இதில் பாருங்களேன், நெய்யுண்ணம் பாலுண்ணம் அதான் மிகச்சிறப்பு. இது ரெண்டும் தான் ஆயர்பாடியில் கிடைக்கும், அதை சாப்பிடப்படாது. சில பேர் விரதம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எது கிடைக்காதோ அதை விட்டேன் அப்படிமா. உதாரணமாக என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், விரதத்தில் என்ன சாப்பிடுவீங்க ராத்திரிலாம் கேட்டேன். என்னங்க, நானும் இட்லியா சாப்பிட போகிறேன் தோசை சாப்பிட போகிறேன்னா, விரதம்ங்க ஒரே ஒரு பழம் தான் அப்படின்னார். என்ன பழம்னு, பலாப்பழம்னார். போதும்ல, ஒரு பலாப்பழத்தை ஒருத்தர் தின்னா ஒரு மாதத்துக்கு பசிக்காது. அது இல்லை விரதம், நெய்யும் பாலும் கிடைக்கிற இடத்துல அதை உண்ணாமல் இருக்க வேண்டும். பிறகு பெண்களுக்கு எது அழகு தருவதோ, கண்ணுக்கு மையெழுதலும் மலரிட்டு முடிதலும் அதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், தீயவை பேச மாட்டேன். தீக்குரலை சென்ற உதவும் நினைந்தீங்களா, குரல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிறிய வடிவத்தால இந்த மெல்லிய குசு குசுன்னு பேசுவாங்களாம் சில பேர், புரணி அப்படிமா நம்ம ஊர்களில் சில போட்டு சொல்கிறேன் அப்படிமாம்ல, அது மாதிரி இது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரங்களில் நாம் வந்து இப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் சொல்லி முடிச்சுட்டு 27 பாட்டில் விரதம் முடிக்கிறப்ப தனியாக சாப்பிடுன்னு சொல்லுங்க.

0: அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எல்லாரையும் கூடாரிவில்லம் சீர்கோவிந்தா உன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பரம் சென்வனம் பாட்டுல ஆடை உடுப்போம் அன்பெண்ணை பார்ச்சோர் மூடனை வெய்து முழங்கை வெளிவர் கூடியிருந்து குளிர்ந்து இளரும் பாவாய். நல்லது கிடைக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும், என்ன அழகா இருக்குதுங்க. இவையெல்லாம் சொல்லித்தருபவைதான் நம்முடைய அற்புதமான பக்தி இலக்கியங்கள். என்னன்னு கேட்டால், இவற்றையெல்லாம் நமக்கு வந்து விளக்கி சொல்வதற்கான நேரமோ கேட்க நேரமோ எல்லாம் போச்சு. சொல்லி பார்த்தா செவி இனிப்பது மட்டும் இல்லைங்க, கேட்கிறப்ப நாவும் இனிக்கும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமணியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.

6:14 ஆயாச்சுங்க. கொடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். சாயந்தரம் 6 மணி, நிறைய பேருக்கு பிடிச்ச நேரம் எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அலுவலக வேலையெல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த வீட்டுக்கு போகிறப்ப அப்படியே ஜாலியாக ஏதாச்சும் ஒரு சாங் கேட்டால் நல்லாயிருக்குமே, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடல், என்ன பாடல் கேட்கலாம், சரி போடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்ச பாடலெலாம் கேட்டுருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பிடித்த பண்பலையில், அதுவும் நம்ம கோடை பண்பலையில் கேட்கக்கூடிய பாடல் இன்னும் கொஞ்சம் சுகம்தான் அப்படின்னே சொல்லலாங்க. அப்போ ஒரு பாடல் கேட்டால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லைங்க, கேட்டுடலாம்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கூடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஆசையில் ஒரு குக்கு,
3: ஆசையில் ஒரு குக்கு,
2: நமது கோடை பண்பலை 100.5
3: திங்கள் முதல் வெள்ளி வரை
2: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
3: நீர்களின் ஆசை பாடல்கள்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
2: 94-86-28-24-24
3: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
2: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
3: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
2: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
3: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

இசைச்சரம் தடுத்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். 6:23 ஆயாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது 7 வர இருக்குது ஆசையில் ஒரு குக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல், அதாவது உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்குமோ அதை உங்கள் குரல்லையே நம்ம பண்பலையில் கேட்டால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, 94 86 28 24 24 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய குரல் பதிவை அனுப்பி வையுங்க. உங்களுடைய விருப்ப பாடலும் நம்ம பண்பலையில் கண்டிப்பாக ஒழிக்கலாங்க. 7 உங்கள் விருப்ப பாடல், இப்போ உங்கள் விருப்ப பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நாங்களே கொடுத்தா எப்படி இருக்கும், இப்படி தாங்க இருக்கும்.

ஆறு மணி 29 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழி 5 கதம்ப மலர்கள். என்னது 6:29 நிமிடம் ஆயாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம இல்லத்தரசிகள்ங்க, அதுவும் இந்த 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே அவங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, அந்த டீ போடுறது, காஃபி போடுறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிதானமாக உட்காந்து டீ காஃபியோட அந்த ஸ்நாக்ஸையும் பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க. இப்போ நம்ம 6:29 அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அடடா நைட்டுக்கு என்னங்க சமைக்கிறது, நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்கிட்ட கேட்பாங்க. பிள்ளைங்க வேறு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் அது இதுன்னு சொல்லி கடைசியில் தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் இருந்தாலும் அம்மா சுட்டு கொடுக்குற தோசை கூட கொஞ்சம் சுவையாக இல்லைங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது, சரிங்க நீங்கள் ஒரு பாடலை கொடுங்க, அப்படியே நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கேட்டு வந்துடுறேன் என்ன சமைக்கலான்னு அப்படின்னு சொல்கிறீங்களா. பாடலும் வந்துட்டு இருக்கக்கூடிய பண்பலையின் ஒரு புள்ளி 5 இருந்தேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: மணி 36 நிமிடத்தில் சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். எல்லாரும் உங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, சீக்கிரமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிங்க, 8 மணிக்குள்ள முடிச்சிருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா 8 மணிக்கு நம்ம கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறதுல பேசணும் இல்லையா? இன்னைக்கு இளமை பேசுகிறது என்ன இரண்டு விளையாட்டுகளோட வர இருக்கு

money. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நாய் தன் எஜமானனை தாக்கியவன் பேரில் பாய்ந்தது. ஆழ்வார்க்கடியான் அதற்கும் சித்தமாயிருந்தான். தன்னுடைய மேல் துணியை விரித்து நாயின் தலை மீது போட்டான். நாய் சில வினாடி நேரத்துக்கு கண் தெரியாத நிலையில் இருந்தது. அந்த சமயம் சுருக்கு போட்டு தயாராக வைத்திருந்த காட்டுக்கொடியை அதன் கழுத்தில் எரிந்து வைஷ்ணவன் நாயை ஒரு மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினான். இதற்குள் வந்தியத்தேவன் தேவராளனை தன் மேலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு எழுந்தான். தேவராளன் வைஷ்ணவனுடைய ஒரே அடியில் நினைவிழந்து மூர்ச்சையாகி கிடந்தான். இருவரும் இன்னும் சில காட்டுக்கொடிகளை பிடுங்கி அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டார்கள். பிறகு வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார்க்கடியான் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சம்புவரையர் மாளிகையின் வாசற்பக்கத்தை தவிர மற்ற மூன்று பக்கங்களிலும் நெடுந்தூரத்துக்கு காடு மண்டி கிடந்தது. அதற்குள்ளே புகுந்துவிட்டால் வெளியில் வருவது கஷ்டம். ஆகையால் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மதில் சுவர் ஓரமாகவே விரைந்து சென்றார்கள். விரைந்து நடக்கும்போதே ஆழ்வார்க்கடியான்,
1: நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தப்புன்னு இப்பத்தான் தெரிஞ்சுது.
0: அவசரப்பட்டு சுரங்க வழியில் புகுந்ததை சொல்லுகிறீரோ, அதன் மூலமாக எவ்வளவு பயங்கரமான மர்மங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் தெரியுமா என்றான் வந்தியத்தேவன்.
1: அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. வைஷ்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்தாச சேரியான்னு தேவராளன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தொலைகிறது என்ன? வீணா ஏன் அபாயத்துக்கு உள்ளாகணும்
0: என்றான் வைஷ்ணவன். எல்லாம் சகவாச தோஷம்தான், வேற என்ன என்றான் வந்தியத்தேவன்.
1: யாரோட சகவாசத்தை சொல்ற? இத்தனை தவறு செய்யும்படி நான் உனக்கு ஒரு நாளும் சொன்னதாக நினைவு இல்லையே.
0: உம்மை சொல்லவில்லை ஐயா, பொன்னியின் செல்வரை சொல்லுகிறேன். அவரை பார்த்து பழகிய பிறகு பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை.
1: உயிர் தப்பத்திக்க கூடவா? அவ்வளவு சத்தியசிந்தன் ஐட்டியா நீ?
0: அது மட்டுமல்ல, நீர் எங்கேயோ பக்கத்தில் மறைந்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நான் உன்னை பிடித்து கொடுக்கிறேன் என்று தேவராளிடம் சொல்வதை நீர் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த ஆபத்து சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீரோ?
1: அப்பனே, உன் அறிவு கூர்மை அபோரம், சந்தேகமில்லை. உண்மையில் தேவராளன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க நான் ரொம்ப ஆர்வமாகத்தான் இருந்தேன்.
0: பார்த்தீரா, நீர் ஒரு சந்தேக பிராணி என்று நான் கருதியது சரியாய் போயிற்று. அதை தவிர எப்பேற்பட்ட நன்மை வருவதாயிருந்தாலும் வாய் வார்த்தைக்கு கூட சிநேகித துரோகமாக எதுவும் நான் சொல்லும் வழக்கமில்லை. ஆனால் நீர் ஐயனார் கோவிலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தது எப்படி? சுரங்க வழியில் நான் திரும்பி வந்திருந்தால் உம்மை காணாமல் திண்டாடி இருப்பேனே என்றான் வந்தியத்தேவன்.
1: சுரங்க வழியில் என்னை திரும்பி வந்திருந்தா உயிரோடு வந்திருக்கிறது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில் புகுந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்கள் அதில் புகுந்தார்கள். நீ புத்திசாலியாகையால் நிச்சயம் வேறு வழியாகத்தான் வருவாய். அநேகமாக இங்கே சிலர் சுவரேறி குதித்து வரக்கூடும் அப்படின்னு நினைச்சேன்.
0: அவ்வாறு எண்ணிக்கொண்டாய் இவ்விடத்துக்கு வந்தீர்?
1: அது மட்டுமல்ல, பாதையில் புகுந்த சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியிலே காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது ஐயனார் கோயிலில் யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாமா? அதற்காக ஏதோ சமிக்ஞை சொல்லிவிட்டு புகுந்தார்கள் போல இருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. எல்லாரும் சுரங்கத்துக்குள் புகுந்து விட்டார்கள் என்று நினைத்தேன். சுரங்கப்பாதையை வெளியிலிருந்து திறப்பதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆகையால் பலிபீடத்தின் அருகில் சென்று அதை திருப்ப முயன்று கொண்டிருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். தேவராளன் கையில் வேருடன் வந்து கொண்டிருந்தான். என்னை கண்ட இடத்தில் கொன்றுவிட சதிகார கூட்டத்தார் வெகு நாளைக்கு முன்பே தீர்மானித்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். என் கையிலோ ஆயுதம் இல்லை. ஆகையினால் ஓட்டம் பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தேவராளனும் தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அடர்ந்த காடாக இருந்தபடியால் அவனால் என்னை பிடிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அவன் தொடர்ந்து வரவில்லை என்று தோன்றியது. கோட்டையை கைவிட்டு விட்டான் என்று எண்ணி காட்டிலிருந்து நான் இனி ராஜபாட்டைக்கு போய்விடலாம் என்று உத்தேசித்தேன். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சது. அதில் ஒரு சிறிய விளக்கு மினுக்கு மினுக்குன்னு பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த குடிசையில் ராஜபாட்டைக்கு வழி கேட்கலாம் என்று நினைத்து அதை அணுகினேன். சற்று தூரத்திலிருந்து உற்று பார்த்தேன். நல்ல வேளையாக போயிற்று. குடிசை வாசலில் தேவராளன் நின்று கொண்டிருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் அவன் அருகில் நின்றார்கள். தேவராள்

0: பெண் பிள்ளையிடம் ஏதோ சொல்லிவிட்டு நாயை அழைத்து கொண்டு மறுபடியும் புறப்பட்டான். நாய் நான் நின்ற திசையை நோக்கி குறைத்தது. ஆகவே அபாயம் இன்னும் அதிகமாயிற்று. ராஜபாட்டைக்கு போகும் உத்தேசத்தை கைவிட்டு காட்டு வழிகளிடையே புகுந்து ஓடினேன். நாய் அடிக்கடி குறைத்து கொண்டு வந்தபடியால் அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்பதை நான் ஊகிக்க முடிந்தது. ஓடி வந்து கொண்டிருக்கும் போதே மூளையும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இரவு முழுவதும் காட்டில் சுற்றி கொண்டிருப்பது அசாத்தியம். எப்படியும் அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள். கையில் வேலுடன் கூடிய தேவராளனையும் வாயில் பல்லுடன் கூடிய வேட்டை நாயையும் ஏக காலத்தில் சமாளிப்பது சுலபமல்ல. அந்த சமயத்தில் இப்பெரிய மாளிகையின் மதில் சுவர் தெரிந்தது. மதிலில் ஏறி உள்ளே குதித்து விட்டால் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். அப்படியே ஏறிவிட்டேன். அந்த சமயம் நீ அரண்மனை மேல் மாடத்தில் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நீ மதில் ஏறி வெளியே குதிப்பதற்காகத்தான் ஓடி வருகிறாய் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கீழே குதித்தேன். நாம் இரண்டு பேருமாக சேர்ந்து தேவராளனையும் அவனுடைய நாயையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதற்குள் நாய் குறைக்கும் சத்தம் கேட்கவே பக்கத்தில் இருந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறியிருந்த மரத்தை அணுகித்தான் வந்தார்கள். அதற்குள் இம்மதில் சுவரிலிருந்து இறங்கியது தேவராளனின் கண்ணில் பட்டது போலும். நாயையும் அழைத்து கொண்டு நீ இறங்கும் இடத்தை நெருங்கினான். பிறகு நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே.
1: வைஷ்ணவரே, விதியின் வலிமையை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
0: இது என்னப்பா கேள்வி? திடீர்னு விதின்னு பேர்ல உன்னோட எண்ணம் போனது ஏன்?
1: ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே இன்னாருக்கு என்னபடி என்று பிரம்மதேவன் தலையில் எழுதி விடுவதாக சொல்லுகிறார்களே, அதை நீர் நம்புகிறீரா இல்லையா?
0: இல்லப்பா, எனக்கு விதியில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. விதியை முழுவதும் நம்புவதாயிருந்தால் பரந்தாமனிடம் பக்தி செய்து உய்யலாம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா?
2: ஆழ்வார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால்
1: ஆழ்வார்கள் எதையாவது சொல்லி இருக்கட்டும். எனக்கு விதியில் பூரண நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது. விதியின்படியேதான் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். இல்லாமற் போனால் இன்றைக்கு நான் தப்பித்து கொண்டு வந்திருக்க முடியாது.
0: அப்பனே, விதியினால நீ தப்பிச்சு வரல, மதியோட உதவியினால தப்பிச்சு வந்திருக்க.
1: இல்லவே இல்லை. என் மதி என்னை ஆழம் தெரியாத அபாயத்தில் கொண்டு போய் சேர்த்தது. விதி என்னை அதிலிருந்து கரையேற்றியது. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டை கடந்து வந்து விட்டார்கள். கடம்பூர் அரண்மனையின் முன்வாசல் அங்கிருந்து தெரிந்தது.
3: அங்கு ஒரே அல்லூலகுல்லூலமாயிருந்தது.
1: பழுவேட்டரையரின் யானை குதிரை பரிவாரங்கள் வெளியிலிருந்து வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அரண்மனை வாசலில் சம்புவரையரும் அவருடைய பரிவாரங்களும் வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கிக் கொண்டிருந்தன. பேரிகைகள், முரசுகள், கொம்புகள், தாரைகள், தப்பட்டைகள் ஒன்று சேர்ந்து முழங்கின. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து இழுத்து,
0: வா போகலாம், யாராவது நம்ம பார்த்துட போறாங்க
1: என்றான். இந்த பக்கம் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்தாலும் என்னுடைய விதி என்னை காப்பாற்றும். பெரிய பழுவேட்டரையர் யானை மீது வந்து இறங்கும் காட்சியை பார்க்க வேண்டாமா?
0: அது மட்டும்தானா?
1: பழுவூர் ராணி நந்தினி அவருடன் யானை மீதில் வந்து இறங்குகிறாளா அல்லது மூடு பல்லக்கில் வருகிறாளா என்று பார்க்கவும் விரும்புகிறேன்.
0: தம்பி, விதி எப்பவும் உனக்கு அனுகூலமா இருக்கும்னு நினைக்காத. ஒரு மாய மோகினியின் உருவத்தில் வந்து உன்னை குடை கவிழ்த்தாலும் கவிழ்த்துவிடும்.
1: அப்படியெல்லாம் மயங்கி விடுகிறவன் நான் அல்ல வைஷ்ணவரே, அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: ஒருத்தர் தட்டியில் நுழைஞ்சா இன்னொருத்தர் கோலத்தில் நுழைஞ்சு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போடுற போட்டி எந்த நெருக்கடியான நிலையிலையும் நம்ம சிந்திக்க வைக்கிது. நீ புத்திசாலின்னு நினச்சேன், நான் நினச்சது தவறுன்னு இப்போ தெரிஞ்சுது. இப்படி சொல்லி வம்புக்கு இழுக்கிறான் திருமலையப்பன். தனது புத்திசாலித்தனத்தால் கண்டுபிடிச்ச மர்மங்களை வல்லவரையன் சொல்ல மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வைஷ்ணவனை கண்டுபிடிக்க ஒத்தாசை பண்ணுறியான்னு தேவராளன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாமேன்னு கேட்டு அவனை ஆழம் பார்க்குறான். வல்லவரையன் விடுவானா? சுற்றி வளைச்சு அதுக்கு விளக்கம் தர மாதிரி பேசி, நீர் எங்கேயும்

பக்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்கீர்னு எனக்கு தெரியும். அப்படி நான் சொல்லியிருந்தா உண்மைன்னு நம்பி உதவி செய்யாமல் போயிடுவீங்களே ஒரு போடு போட்டான். உடனே அவனுடைய அறிவுக்கூர்மையை பாராட்டி, அப்பனே, உண்மையில் தேவராளன் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தேன்னு மறுவெட்டு வெட்டுறான் திருமலையப்பன். வந்தியத்தேவன் விடலை. ஆழ்வார்க்கடியான் இங்கே வந்து சேர்ந்ததை பற்றி கேட்டு திசை திருப்புறான். ஆமாம், வேட்ட மண்டபத்தில் நடந்தது எதை பற்றியும் இப்போ வரைக்கும் மூச்சு விடலையே. தன்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டி வருமேன்னு விதியை பற்றி பேசி கவனத்தை திருப்பிட்டான். நல்லது. சுருக்கு அல்லது முடிச்சு பற்றி, வழுக்கு முடிச்சு, தேவைக்கேற்ப இருக்கலாம் தளர்த்தலாம். இந்த முடிச்சு எளிதில் கழன்றுடும். கண்ணி முடிச்சு, கம்பத்தில் அல்லது மரத்தில் நிலையாக கட்டலாம். எட்டு வடிவ முடிச்சு, முனைகளில் பாதுகாப்பாக போடப்படுற முடிச்சு, இதனால் கயிறு நழுவி போகாமல் தவிர்க்க முடியும். திருமலையப்பன் காட்டுக்கொடியில் சுருக்கு போட்டு வச்சிருந்து லாகவமாக அந்த நாய் மேலே எரிஞ்சு அதை மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினதாக கேட்கும்போது வியப்பில் ஆழ்ந்துடுறோம். மேல் துணியை விரித்து அதன் தலை மேலே போட்டு செயலிழக்க பண்ணி அசையாமல் சுருக்கு போட்டு கட்ட பலம், விரைவு, அனைத்துக்கும் மேலாக சமயோசித புத்தி வேணும். அசத்திட்டான். நாய்களை பற்றி, குறிப்பாக வேட்டை நாய்களை பற்றி நிறைய விவரங்கள் கிடைக்கின்றன. நன்றி உணர்வு, வளர்க்குறவங்களின் மேலே அக்கறை, முகபாவங்களை புரிஞ்சிக்கிற அறிவு, இதெல்லாம் பொது பண்புகள். வேட்டை நாய்களுக்கோ கூரிய பார்வை, மோப்ப சக்தி, தொலைதூரம் விரைவாக ஓடக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கூடுதலாக அமைஞ்சிருக்கும். சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையம் ஆகிய வேட்டை நாய் இனங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஈழத்தில் தொடங்கின கப்பல் வேட்டை இப்போது மனித வேட்டை வரை வந்திருக்குது. இதன் தொடர்ச்சி எப்படி பார்க்கலாம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.

6:55 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இடைவிடாத இன்ப ராகங்களின் இன்னிசை மெட்டுக்களாக இசைத்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இனிய இசையுடன் இதயம் மகிழ்வித்த கதம்ப மலர்கள் மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

நேயர்களின் விருப்ப பாடல்கள். அவரவர் விருப்பங்கள், அவரவர் குரல் பதிவாய் விருப்ப பாடல்கள் காற்றலையில் அரங்கேறும் நீரமாய்க்கு உடைப்பண்பலை நெருப்பிழியைந்தில் ஆசையில் ஒரு குக்கு. நேயர்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை

0: கேட்டு ரசிக்கலாம். இப்போது முதல் பாடல், முதல் நேயர், முதல் குரல் பதிவு எங்கிருந்து கேட்டலாம்?
1: திண்டுக்கல் மாவட்டம், வேடசந்தூர் வட்டம், மல்வார்பட்டியில் இருந்து ராதாகிருஷ்ணன் ஆபரேட்டர் பேசுகிறேன். எனக்கு பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து உன் மனசதை பார்த்து தான் இருக்குது அந்த பாட்டு வேணுங்க. கோடைப்பண்பலை 100.5 ஒளிபரப்புங்கள்.
0: உங்களுக்கான பாடல் இதோ காற்றலையில் கரைகிறது இப்போது.

0: கூடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக கொடுக்க போகிறோம் கேட்டுடலாம்.
1: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ். படம் யாரடி நீ மோகினி. பாடல் ஒரு நாளுக்குள் நன்றி.
0: உங்களுக்காக பாடல் வருது கூடை பண்பலை 100.5 இருந்து.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: நேயர்களின் விருப்ப கானங்கள் காற்றலையில் காவியம் பாடிக்கொண்டிருக்கும் நேரமாய் இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க, யாரோட குரல் பதிவு காற்றில வரப்போகுது, கேட்டலாம். இப்போ
5: கோடை பண்பலை 100.5 வணக்கம். பரமக்குடி, அலங்கார ராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லிங். நாங்கள் விரும்பி கேட்கும் பாடல் ரிக்ஷா மாமா படத்தில் வைகை நதி ஓரம் என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.
4: உங்களுக்கான பாடல் இதோ, கோடை பண்பலை 100.5.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பந்தலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கோ. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் யாருக்காக ஒலிபரப்ப போறோம் கேட்டுடலாம். இப்போ
1: வணக்கம் கோடை எஃப்எம், நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோஸ்லாம்பட்டி அரண்மனை கிளிலேருந்து ஒரு ராத்திரிக்கு சாங்

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் பனைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: நேரம் இரவு 7:29 நிமிடம்.
1: கோடைப்பண்பலை 100.5 சொந்தபந்தம்.

0: இசையெங்கும் இசை மெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 100.5 இது சொந்த பந்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம நேயர்களும் சுத்தி பார்க்க வர சுற்றுலா பயணிகளையும் சந்திக்கிற சொந்த பந்தம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட யார் பேச போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கங்க, எனது பெயர் சுமதி பிரபு.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வடுகுபலையும் போதுருங்க.
0: சரி, இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
1: வந்திருக்கேங்க, நம்ம பண்பலைக்கு தான் வந்திருக்கோம் முத முறையா.
0: இப்போவா இல்ல முன்னாடி?
1: ஜனவரி மாசம் வந்தேங்க.
0: ஓ, ஜனவரியில வந்துட்டு இப்ப வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: சரி, கொடைக்கானலுக்கு அப்பதான் முதல் முறை வந்திருப்பீங்க, இப்ப இரண்டாவது முறை. எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: என்ன சொல்றது, ஒரு நிறைய பழக்கமா, ரொம்ப பழக்கமான மாதிரி ஆயிடுச்சுங்க வந்தோடனையும்.
0: சரி, கொடைக்கானல் பழக்கமாயிடுச்சு. பண்பலை?
1: பண்பலை சொந்தக்காரங்க வீட்டு, நம்ம சொந்த அம்மா வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் வருது.
0: சரி, அந்த முதல் முறை வரப்ப கொஞ்சம் பயம் தயக்கம் எல்லாமே இருந்திருக்கும். ஐயோ, புதுசா அறிவிப்பாளர்கள் குரல் கேட்டிருக்கோம், உங்களை பார்த்தது இல்லை, யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க?
1: யா, சுகன்யா மார்த்தாண்டம் அவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: பார்த்தீங்களா இப்போ வரைக்கும்?
1: பார்த்துட்டேங்க.
0: ஓ, அதனால ஆசை நிறைவேறிச்சு. அவங்கள தான் பிடிக்கும்.
1: அவங்க பேசுற தன்னம்பிக்கையா பேசும்போது ரொம்ப பிடிக்குங்க.
0: ஓ, அதனால அவங்க நிகழ்ச்சியெல்லாம் விரும்பி கேட்பீங்க.
1: ஆமா.
0: சரி, வேற
1: எல்லா அறிவிப்பாளரும் நல்லா பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் பேசுறது பேச்சு.
0: சரி, எத்தனை வருடமா நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு இருக்கீங்க?
1: நிகழ்ச்சி எல்லாம் ஒரு 8 வருடமா கேக்குறீங்க.
0: எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: வானவில் தாங்க.
0: வானவில் நிகழ்ச்சி தவறாம கேட்டுருவீங்க. ஆனா பங்கு பெற்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல, வானவில்ல பேசிருக்கீங்களா?
1: வானவில்ல வாய்ப்பு கிடையாது. என்னன்னா, நம்ம தயல் செய்யும் போது நம்மளுக்கு நேத்து லைன் கிடைச்சாதாங்க பேச முடியும். நாம தான் இங்க போட்டி போட்டி.
0: அதனால மகளிர் நேரத்துல
1: வானவில் அதிகமா பேசுவேங்க. விளையாட்டு
0: வேலை. சரி, ஐயா பேரு?
2: பிரபு.
0: பிரபு ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க விவசாயம் பாக்குறேங்க.
0: எத்தனை வருடமா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க?

0: பரம்பரை தொழில் தாங்க.
1: இப்போ என்ன போட்டிருக்கீங்க காட்டில்?
0: இப்போ மல்லிகைப்பூ, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் பண்ணிட்டு.
1: அதுக்கு துணைவியாரும் துணையா இருக்காங்க.
0: ஆமாங்க, நாங்க விவசாய குடும்பம் தாங்க.
1: அப்ப நீங்களும் பண்பலை கேட்டுட்டு தான் வேலை செய்வீங்களா?
0: பண்பலை.
1: சரி, உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பிடிக்கும்?
0: எங்களுக்கு செப்புக்கு சேர்ந்தவங்க குழந்தைகள் எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு ஆர்வமா இருக்குங்க, அதை கேட்பாங்க.
1: நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: முயற்சி பண்ணி நம்மளுக்கு லைன் கிடைக்காதுங்க.
1: இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணுங்க. எனக்காவது உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியில பேசினாலே அது ஒரு மகிழ்ச்சி தானே?
0: ஆமாங்க, கண்டிப்பா மகிழ்ச்சி.
1: சரிங்க, எப்ப வந்தீங்க? நேத்தா இன்னைக்குதான் வந்தீங்களா?
0: இன்னைக்கு காலையில 2 மணிக்கு விடிய காலை 2 மணிக்கு கிளம்பி வந்தோம்.
1: அப்ப கிளம்பி வந்து மதியானம் 2 மணிக்கு பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. சரி சரி சரி. கொடைக்கானல சுத்தி பாத்தீங்களா?
0: சுத்தி பார்க்க மாட்டேன், நேரம் இல்லைங்க, இனிமேல் தான் போகணுங்க.
1: இன்னைக்காவது சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு தங்கி சுத்தி பார்த்துட்டு கிளம்பலானா?
0: அப்படிதான் முடிவு பண்ணிருக்கிறேங்க.
1: சரி, கொடைக்கானல சுத்தி பாருங்க. கொடைக்கானல் வந்துட்டு கொடைக்கானல சுத்தி பார்க்கலனா கொடைக்கானல் வருத்தப்படுவில, அதனால சுத்தி பார்க்கணும். தம்பி பேர் என்ன?
2: எனது பேர் கவீஸ்வரன்.
1: கவீஸ்வரன் என்ன படிக்கிறீங்க?
2: நான் நம்பதான் படிக்கிறேங்க.
1: விடுமுறையா இல்ல விடுமுறை நீங்களே போட்டுட்டு வந்துட்டீங்களா?
2: விடுமுறை போட்டு வந்து
1: பண்பலை பார்க்கணும். போன தடவை ஜனவரியில வந்தப்ப உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா?

0: வந்துட்டு கொடைக்கானல் சுற்றி பார்க்கலாம்னா கொடைக்கானல் வருத்தப்படும்ல,
1: ஆமாம்
0: அதனால
1: கண்டிப்பாக.
0: சுற்றி பார்க்கணும். தம்பி பேர் என்ன?
1: எனது பேர் கவீஸ்வரனுங்க.
0: கவீஸ்வரன். என்ன படிக்கிறீங்க?
1: நான் நொம்புதான் வகுப்பு படிக்கிறேங்க.
0: விடுமுறையா இல்லை விடுமுறை நீங்களே போட்டுட்டு வந்துட்டீங்களா?
1: விடுமுறை போட்டு வந்திருக்கோம்.
0: பண்பலை பார்க்கணும். நான் போன தடவை ஜனவரியில் வந்தப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லை இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்காங்களா?
1: இப்போ தான் அங்கே.
0: எப்படி இருக்கு பண்பலை?
1: மிக அருமையாக இருக்கு.
0: நிகழ்ச்சி அம்மா பேசினப்ப பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சிருதுங்க.
0: அப்போ நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியிலலாம் பங்கு பெறணும். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியிலலாம் ஏதாவது பாடல் பாடுவீங்களா?
1: அதெல்லாம் தெரியாது.
2: பேச்சு
1: போட்டியில் கலந்துக்குவோங்க.
0: அப்படியா? எங்கே எங்களுக்காக ஒரு நாலு வரி பேசுங்களேன் கேட்போம் பண்பலை பற்றி.
1: என்றுமே நண்பனாய் இருக்கும் என் பண்பலையே, உன் அழகையும் சொல்லையும் வர்ணிக்க என்னால் கூற முடியலையே.
0: நல்லா இருக்கே, கவிதை மாதிரி எழுதுறீங்களே. சரி, நீங்கள் கவிதை எழுதுவீங்க நான் நம்புகிறேன். தொடர்ந்து அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. உங்கள் பேர்? தவஸ்ரீ. தவஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
3: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓ, 6th-ஆ? பார்த்தா அவ்வளோ பெருசாக தெரியல, ஒரு சின்ன பொண்ணு மாதிரியெல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு பண்பலை பிடிச்சிருக்கா?
3: பிடிச்சிருக்குங்கக்கா.
0: கொடைக்கானல் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எதாவது பாடல் பாடுவீங்களா?
3: இல்லைங்கக்கா.
0: வேறு என்ன செய்வீங்க? அண்ணா வந்து பேச்சு போட்டி கவிதையெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள்?
3: நான் படிக்கிறதாங்கக்கா.
0: எனக்கு படிப்பு படிப்பு 24 படிப்பா? எதாவது பாட்டு?
3: பாட்டு இல்லைங்கக்கா.
0: சினிமா பாட்டு கூட பாட மாட்டிங்களா? சரி பரவாயில்ல. ஐயா பேர்?
4: தாத்தா பேர் சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியம் ஐயா என்ன பண்ணுறீங்க?
4: விவசாயம்.
0: ஓ, மகன் கூட சேர்ந்து விவசாயமா இல்லை நீங்கள் தனியாக தான் விவசாயம்?
4: இல்லை தனியாக இல்லை, எல்லாம் ஒன்றா தான் விவசாயம்.
0: ஓ, அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயத்தில் இருந்தீங்க?
4: ஒரு 25 செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்.
0: 25 அப்போ இருந்ததுக்கும் இப்போ விவசாயத்தில் ஏதாவது மாற்றம்?
4: மாற்றம்னா அப்போ வந்து எல்லாம் வறட்சியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் எல்லாம் செல்வாக்காக இருக்குது. தண்ணி பாசனம் அதிகமாக இருக்குது,
0: அதனால் இங்கேயும் செழிப்பாக இருக்குது. பரமத்தி வந்து செழிப்பாக இருக்குது.
4: ஆமாம், நல்ல செழிப்பான இடம். காவேரி ஆறு பக்கமாக இருக்குது,
0: அதனால் சொட்டு நீர் பாசனம் எல்லாமே இருக்கு.
4: பிரச்சனையே இல்லை, தண்ணி பிரச்சனையே கிடையாது.
0: உங்களுக்கு கொடைக்கானல் பிடிச்சிருக்கா? பண்பலை
4: அருமையாக பிடிச்சிருக்குது.
0: மருமக பேசின நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு?
4: அருமையாக இருந்தது.
0: ஒரு பூரிப்பு இருந்திருக்கும்ல, மருமக மைக்கில் பேசுகிறாங்கன்னு. இவ்வளோ நாள் ஃபோனில் பேசி கேட்டோம், இப்போ மைக்கில் நேராக
4: பார்க்குறப்ப பார்க்கலான்னு ஆசையாக வந்து
0: அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி, இந்த குடும்பத்தை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
3: அமரன் படத்துலேருந்து வெண்ணிலவு சாரங்க.
0: வெண்ணிலவு சாரல் இங்கே எப்பயாவது வீசும், கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி கொடைக்கானலில் சுற்றி பார்த்து சரியா? சரி, கேட்டலாம். நன்றிங்க.
2: ரொம்ப நன்றிங்க.
0: அவ்வளோ

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 1.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக கொடுக்க போகிறோம் கேட்டுடலாம். இப்போ
4: கோடை பண்பலைக்கு வணக்கம். படம் கோரிப்பாளையம், பாடல் என்ன இந்த மாற்றமோ, விருப்பம் பழனிவட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். நன்றி.

0: அழகான கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக கொடுக்க போறோம் கேட்டுலாம் குரல் பதிவ.
1: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தருமபுரி, பாரதிபுரம், என்எஸ்ராஜ். படம் கரகாட்டக்காரன், பாடல் குடகுமலை காட்டிலிருந்து. நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக கோடை மலையிலிருந்து குடகுமலை வந்து கொண்டே இருக்கிறது, இப்போது கேட்டு ரசிக்கலாம்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமதினி நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு வர இருக்கக்கூடிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது மனம் வீச இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில். 9 மணிக்கு வானவில், வானவில் நாளை தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் உற்ற நண்பன் உயிர் நண்பன். முற்பகல் 11 மணிக்கு பட்டுப்பட்டாளம், நாளைய பட்டுப்பட்டாளம் ஒரே நபரின் பாடல்கள் என்ற கருப்பொருளோடு இசைக்கு இருக்கிறது. 2 மணிக்கு வென்றார் வந்தார், நாளைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விருதுநகர் அழகர்சாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்களின் தெரிவில் இசைக்கு இருக்கிறது. 4 மணிக்கு வண்ணத்தூரிகை, நாளைய வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. நாளை இரவு 8 மணிக்கு இசைக்கு இருக்கும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது வார்த்தை சங்கிலி இஸ்கி அன்போடு வரவேற்கிறது. இவை யாவும் நாளை மகிழ்வுக்கு இருக்கும் நமது பண்பலையின் அன்பு நிகழ்ச்சிகள்.
1: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 7:50.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
1: கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில நிறைவான நேயர், நிறைவான குரல் பதிவு யாரோடது கேட்டுலாம் இப்போ?
4: உற்சாகமான இரவு வணக்கம். கரூர் வெங்கமேடு விவிஜி நகர் பரமேஸ்வரி சுரேஷ். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த படம் எங்க ஊர் காவக்காரன். பாடல், ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாய். இந்த பாடல் அனைவருக்கும் நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு

0: தேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425011. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.
1: இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஆசையில் ஒரு குக்கு மீண்டும் கேட்கலாம். ஆசையில் ஒரு குக்கு நாளை இரவு 7 மணிக்கு பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் இளமை பேசுகிறது மும்பை செய்தியறிக்கை.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இதுதொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணைய பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இதுதொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய்

இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நில வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும், ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாஜும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இரவின் இனிமை, இளமையின் புத்துணர்வு, தன்னம்பிக்கையும் திறமையும் புதிய சிந்தனைகளும் நிரம்பிய இளைய தலைமுறையின் இனிய தருணங்களை இளமையின் துடிப்போடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி மகிழ கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது.

நிகழ்ச்சியில் இணைய அழியுங்கள். இந்த எண்களில் அறிமுக மாணவ கண்மணிகள் 24 24 24 மற்ற அனைத்து மாணவ மணிகளும் விரலாம். 24 24 26 மற்றும் 24 24 29 முனை இணைப்பிற்கு சொல்லியும் 4542. நிகழ்ச்சியின்

0: உங்கள் பிரியமுடன் பௌசியா. ஏழு நிமிடம் ஆயாச்சுங்க. அதுவும் கோடை பண்பலை நொறு புள்ளி ஐந்து இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக எல்லாரும் ரொம்ப ரொம்ப தயாராக இருந்திருப்பீங்க. அதுவும் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமாக எழுதி முடிச்சு என் கையெல்லாம் வலிக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது கூட எங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க. இருந்தாலும் என்ன தான் கை வலிச்சா என்ன கால் வலிச்சா என்ன, நம்ம பண்பலையில் பேசினா எல்லாம் பட்டா பறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுவும் எங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க. சரிங்க, நாங்களும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம், நீங்களும் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன விளையாட்டுன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கான விளையாட்டுக்கள் அண்ணா அவண்ணா குண்டக்க மண்டக்க. அண்ணா அவண்ணா விளையாடலங்க, ஆனால் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் ஜாலியாக தாங்க இருக்கும். அண்ணா அவண்ணா விளையாடுறதுக்காக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய முதல் குட்டி செல்லம் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் அர்னிதா.
0: அர்னிதா, பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன்னு சொல்லணும் இல்லையா?
1: சூப்பரா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கீங்க. சரி, அண்ணா அவனை விளையாடலாமா? நானும் சூப்பரா இருக்கேன் அர்னிதா. உங்ககிட்ட பேசும்போது சூப்பரா இல்லைன்னா எப்படி சொல்லுங்க?
1: சூப்பரா.
0: சரிங்க, அண்ணா அவனை விளையாடலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னா சே. சேன ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துல இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் நீங்க சொல்ல போறீங்க. உதாரணமா சென்னை.
1: சேலம்.
0: சே இல்ல, சே குறில்.
1: சென்னை. செங்கல்பட்டு.
0: அடுத்து திண்டுக்கல் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கே, என்ன அமைதியா இருக்கீங்க? அடுத்து நிறைய யோசிங்க, நிறைய இருக்கு. ஒரு ஏரி இருக்குல்ல சென்னைக்கு பக்கத்துல, அந்த ஏரி பேர் சொல்லலையே நீங்க. நிறைய திரைப்படங்கள்ல வந்திருக்கு அந்த ஏரி பேரு. மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே அந்த ஏரி பேர் அடிக்கடி சொல்லுவாங்க நியூஸ்ல எல்லாம். செம்பரம்பாக்கம், செம்பாக்கம், இந்த ஏரி பேர்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏரிகள் அது. அடுத்து சமையல்னாலே இந்த ஊருங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க. என்ன சரணிதா அமைதியா இருக்கீங்க? செட்டிநாடு சமையல் சொல்லுவாங்களா? அடுத்து செட்டிப்பாளையம், செட்டிக்குளம், செம்பட்டி, செங்கோட்டை, சென்னிமலை, செங்குன்றம், இந்த மாதிரி சேன ஆரம்பிக்கக்கூடிய ஊர்கள் நிறைய இருக்கு. சரியா? ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்ககிட்ட பேசினதும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு பாடலும் மாதிரி இருக்குது. உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம இணைப்பை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் பாடலும் மாதிரி இருக்க கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து நன்றிங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு வர இருக்கக்கூடிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது மனம் வீச இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில். 9 மணிக்கு வானவில், வானவில் நாளை தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் உற்ற நண்பன் உயிர் நண்பன். முற்பகல் 11 மணிக்கு பட்டுப்பட்டாளம், நாளைய பட்டுப்பட்டாளம் ஒரே நபரின் பாடல்கள் என்ற கருப்பொருளோடு இசைக்கிருக்கிறது. 2 மணிக்கு வெஞ்சார் வந்தார், நாளைய வெஞ்சார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விருதுநகர் அழகர் சாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்களின் தெரிவில் இசைக்கிருக்கிறது. 4 மணிக்கு வண்ணத்தூரிகை, நாளைய வண்ணத்தூரிகை பண்பலை கழகமாக. நாளை இரவு 8 மணிக்கு இசைக்க இருக்கும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது வார்த்தை சங்கிலி இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கிருக்கிறது.

0: பத்து மணிக்கு வரை இருக்கக்கூடிய நினைவீசுகும் நிகழ்ச்சியானது சேலம் மாவட்ட நேயர்களை அன்போடு வரவேற்கிறது. இவை யாவும் நாளை மகிழ்வுக்கு இருக்கும் நமது பண்பலையின் அன்பு நிகழ்ச்சிகள். எட்டு மணி 17 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. பேசுகிறது நிகழ்ச்சியானது அண்ணா அவண்ணா குண்டக மண்டக என இரண்டு விளையாட்டுகளோடு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இப்ப குண்டக மண்டக விளையாட யார் வந்திருக்கீங்க இணைப்புல? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கோ. யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் கர்நாடகாத்தான்.
0: அன்புமணி
1: ராஜா அண்ணா மேனவரே. அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி ஒரு சின்ன பேரு, அது சிவகங்கை மாவட்டத்துல இருந்து அன்புமணி பேசுறேன்னு சொல்லலாம். இந்த மைக் செட்டு கட்டி கத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சொன்னா என்ன அன்புமணி பண்றது சொல்லுங்க. அப்படியே பழகிருச்சு இல்லையா?
1: ஆமாக்கா.
0: சரி மாத்திக்கோங்க இனிமே, ஓகேவா? சரிம்மா. குண்டக்க மண்டக்க விளையாடலாமா? சரி, நம்ம படிக்க ஆரம்பிச்சோடனே நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, எடுத்தோடனே ஆ எழுத ஆரம்பிச்சிருப்போம். இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது கணிதம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருப்போம் இல்லையா? அந்த இடத்துல இருந்து அப்படியே தாண்டி வர்றப்ப நிறைய வாய்ப்பாடுகள் எல்லாம் படிச்சிருப்போம். ஒன்னு ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு அப்படியா? ஒன்னு ரெண்டோ ஒன்னு ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ரெண்டோ ரெண்டு அந்த மாதிரிலாம் அப்படிலாம் படிச்சிருப்போம் சரிங்களா? இப்ப நான் வந்து உங்ககிட்ட அஞ்சா வாய்ப்பாடு கேட்க போறேன். ஆனா நீங்க அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? குண்டக்க மண்டக சொல்லணும். அதுல இருக்கு நீங்க எப்படி வந்து வாய்ப்பாடு படிச்சிருக்கீங்க அப்படிங்கறது. சரியா? சரி கேக்கலாமா? ஒன்னு
1: இருபது
0: ரெண்டு அஞ்சு
1: அஞ்சு
0: மூணு அஞ்சு
1: பத்து
0: நாலஞ்சு
1: பதினஞ்சு.
0: யாரோ பக்கத்துல சொல்லித்தராங்களே உங்க அண்ணனா? எப்படி எக்கோ வாய்ஸ் கேக்குதா எங்களுக்கு அப்போ?
1: ஆமாக்கா.
0: சரி அஞ்சு அஞ்சு
1: இருபது
0: ஆறஞ்சு
1: இருபத்தஞ்சு
0: ஏழு அஞ்சு
1: முப்பது
0: எட்டு அஞ்சு
1: நாற்பது
0: ஒன்பதஞ்சு
1: ஐம்பத்தஞ்சு
0: ஐம்பத்தஞ்சா? சரி எப்படி எட்டஞ்சு ஒன்பதஞ்சு எத்தனை? தப்பு.
1: ஐம்பது.
0: சரி பத்தஞ்சு. ஆக மொத்தம் அன்புமணி படிக்கல அப்படித்தானே? அன்புமணியோட பெற்றோர்கள் கேட்கோங்க, அன்புமணி சரியாவே படிக்கல அப்படித்தானே? மறக்க கூடாது, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும் சரிங்களா? இனிமே மறக்குமா அஞ்சா வாய்ப்பாடு? இனிமே மறக்குமா? மறக்கவும் கூடாது. நன்றிங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணி விளையாண்டீங்க, ஓரளவு கரெக்டா விளையாண்டீங்க. இருந்தாலும் கடைசியில ஒரு அப்படி நம்மளை ஜாலியா கொண்டு போய் முடிச்சிட்ட காரணத்தினால அன்புமணிக்காகவும் அனைவருக்காகவும் ஒரு பாடலும் வந்துட்டு இருக்க கொடை பண்பலையின் 100.5 இருந்து நன்றிங்க.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 8:26 ஆயாச்சுங்க. எப்படா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஓடிப்போச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? நேரம் போனதே தெரியலங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. எப்படின்னா வேற என்ன காரணமும் இல்லைங்க, நம்ம குட்டீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக நேரம் போகிறதே தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனா அவன்னா குண்டக மண்டக. குண்டக மண்டக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, சரிங்க. ஆனால் பதிலும் குண்டக மண்டக வருது அப்படின்னு கேட்குறீங்களா? அதனால தான் இப்போ ஆனா அவனை விளையாடுறதுக்கு யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சின்னமுத்தூர்ல இருந்து அபூர்வா பேசுறேன்.
0: நான் கூட சின்னமன்னூரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அபூர்வா, கரெக்ட்? சரி அபூர்வா, நம்ம வந்து ஆனா அவனா விளையாட போறோம், சரிங்களா?
1: சரி.
0: நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, மா குறியில இருக்குல்ல,

0: அந்த மால ஆரம்பிக்கக்கூடிய பூ பெயர்கள் சொல்ல போறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பூக்கள் பெயர்கள். மல்லிகை,
0: சரி.
1: மரிக்கொழுந்து,
0: ஆ, நிறைய இருக்கே. கையில வச்சா ஒரு இலை செவக்கும்ல, அதுல ஒரு பூ இருக்கும்ல,
1: மருதாணி,
0: மருதாணி பூ. அடுத்து, இரவு நேரத்துல ரொம்ப மணக்குமா இந்த பூ? ஒரு பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: மரகதம்,
0: அடுத்து, நிறைய இருக்கே. மாலை ஒரு அஞ்சு சொல்லுங்க போதும். இப்போ எத்தனை சொல்லியிருக்கீங்க? மல்லிகை, மரிக்கொழுந்து, மரகதம் சொல்லியிருக்கீங்க, மருதாணி பூ நாலு சொல்லியிருக்கீங்க. இப்படி அமைதியாக இருந்தால் யார் சொல்லுவா? சரி, மல்லிகை, மகிழம்பூ, மனோரஞ்சிதம் அப்படின்னு ஒரு பூ இருக்கு, மரிக்கொழுந்து, மருதாணி பூ, மந்தாரை, மஞ்சள் சம்பங்கி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஆனா நீங்க கேட்கவும் டக்குன்னு வரலையே அப்படிங்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது, நீங்களும் பங்கேற்று நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை பங்கேற்க முடியல அப்படின்னாலும் நம்ம உங்களை மாதிரி நண்பர்கள்லாம் சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா?
1: ஓகே.
0: சரிம்மா, ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அடுத்த முறை வரும்போது இன்னுமே நல்லா விளையாடணும், எங்களுக்கு தெரியாததெல்லாம் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றிங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

0: 8:34 ஆயாச்சு. கொடை பண்பலையின் ஒரு புழி 5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது அண்ணா அவண்ணா குண்டக்க மாண்டக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விளையாட்டுகளோட ரொம்ப அழகாக நம்ம குட்டி செல்லங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் யார் வர போறீங்க? குண்டக்க மாண்டக்க விளையாடுறதுக்கு யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? மணி பாக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி பாக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க? சின்ன முள்ளு வந்து இப்ப வந்து சின்ன முள்ளு வந்து 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய முள்ளு வந்து 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மணி
1: எத்தனை?
0: 8:35. சரிங்களா, 8:35 ஆச்சு நீங்க பேசுற நேரத்துல,
1: அப்படிதானே?
0: இது சார்ந்துதான் இருக்க போதே இப்ப நீங்க விளையாட போற குண்டக்க மண்டக்க. சரிங்களா? சரி, நான் வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான கேள்விகள் தான் கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? 60 நொடிகள் சேர்ந்தது எத்தனை நிமிடம்?
1: 1 நிமிடம்.
0: சரி, பரவாயில்ல. எப்படி இப்படி டைரெக்டாக கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடாதுல்ல? சரி, திரும்ப விளையாடலாமா? திரும்ப அதே கேள்வி கேட்கவா? சரி, 60 நொடி எத்தனை நிமிடங்கள்?
1: 4 நிமிடம்.
0: 60 நிமிடம் எத்தனை மணி நேரம்?
1: 5 நிமிஷமா?
0: சரி, 24 மணி நேரம் எத்தனை நாள்? கேட்கல நீங்க பேசுறதே பானுமதி. என்னது? 4 மணியா? 60 நிமிடம் எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்டேன், அதுக்கப்புறம் 24 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டேன், எதுக்குமே பதில் வரலையே.
1: 1 நிமிஷமா?
0: அது முதல் கேள்விக்குரிய பதிலை எடுத்துட்டு வந்து நீங்க 3வது கேள்வி கேட்கும்போது சொல்றீங்க. சரி, பரவாயில்ல. 7 வாரங்கள் சேர்ந்தது எத்தனை, சாரி, 7 நாட்கள் சேர்ந்தது எத்தனை வாரம்?
1: 4 வாரம்.
0: 4 வாரமா? பானுமதி, குண்டக்க மண்டக்கனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? அதாவது நான் முதல் கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும், 2வது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் அப்போ சொல்லணும், 3வது கேள்வி கேட்கும்போது 2வது கேள்விக்கான பதில் அப்போ சொல்லணும், 4வது கேள்வி கேட்கும்போது 3வது கேள்விக்கான பதிலை அப்போ சொல்லணும். சரிங்களா? திரும்ப விளையாடலாமா? சரி, புரிஞ்சதில்ல இப்போ? சரி, 60 நொடி அப்படின்னா எத்தனை நிமிடம்? 60 நிமிடம் அப்படின்னா எத்தனை மணி நேரம்?
1: 1 நாள்.
0: 1 நாளா? 1 நிமிடம் இல்லையா? நீங்க இதுக்கு இப்ப பதில் சொல்ல வேண்டும்.

முடியுது. சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து அறிமுக குட்டி செல்லமாக வந்ததுனால உங்களுக்கு வந்து பரவாயில்ல அப்படி சொல்கிறோம். பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் தப்பாக விளையாண்டீங்க அப்படின்ல. குண்டக்க மண்டக விளையாண்டு கேட்ட கேள்விக்கு குண்டக்க மண்டக தான் பதில் வந்தது அப்படின்னு நம்மளும் எடுத்துக்கலாம். ஆனால் சரியான பதில்களாக வரல. ஆனால் அடுத்த முறை வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசணும். சரிங்களா பானுமதி? சரிம்மா, உங்களுக்காக ஒரு பாடலும் வந்துட்டே இருக்கு. கொடை பண்புலின்னு ஒரு பொழி 5 இருந்து நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: 8:45 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிறுப்பொழி ஐந்தன் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது அண்ணா ஆவண்ணா குண்டக்க மண்டக்கை என இரண்டு விளையாட்டுகளோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அண்ணா ஆவண்ணா விளையாடுறதுக்காக யார் இடைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலவனின் பவானி ஸ்ரீங்கா.
0: பவானி ஸ்ரீ, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். சரி, ஆனா அவன விளையாடலாமா?
1: இல்லாம்க்கா.
0: சரி, உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கா, குறில். சரிங்களா? அந்த கான ஆரம்பிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பேர் தான் நீங்க சொல்ல போறீங்க. உணவுப் பொருள் அப்படின்னா அது தின்பண்டமாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். சரிங்களா?
1: கருவேப்பிள்ளை சாப்பாடு.
0: சரி, கருவேப்பிள்ளைன்னே சொல்லலாம். சரி, ஆ, அடுத்து
1: கறி.
0: கறி, ஆ, சரி. பெருசாக ஒரு கிழங்கு இருக்குமே. சரி, குட்டி குட்டியாக ஒரு கிழங்கு இருக்கும். தலைமையில ஒரு குச்சி வச்ச மாதிரி ஒரு காய் இருக்கும். அது என்ன? அமைதியா இருக்கீங்க. சரி, இந்த ஸ்நாக்ஸ் பக்கம் போலாம்ல. தின்பண்டங்கள் அப்படின்னாலே முதல்ல இதுதான் வரும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கடலை மிட்டாய், கருப்பட்டி அப்படிலாம் இருக்குல்ல. கடலை பருப்பு, கம்பு உருண்டை, கம்பு, அப்புறம் தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற கடுகு, கத்தரிக்காய். கத்தரிக்காய் சொல்ல பார்த்தீங்களா? சரி, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்பப்போ போய் அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணணும். என்னென்ன காய் சொல்லு? கத்திரிக்காய் மிஸ் பண்ணீங்கல்ல நீங்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கத்திரிக்காய்ன்னு டக்குன்னு சொல்லியிருக்கணும். என்ன? அப்ப சரி சரி, இனிமேலும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு வீக் டேஸ்ல பண்ணலனாலும் வீக்கெண்டில் இந்த சனி ஞாயிறு லீவ்ல எல்லாம் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய இந்த பொருட்கள் பேர்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாத்தையும் விட

0: கடலை மிட்டாய் கூட சொல்லலையே, என்ன பண்ணலாம் பவானி ஸ்ரீயே?
1: எங்க வீட்டுல அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்கக்கா.
0: வாங்கி தரலனாலும் கடலை மிட்டாய் தெரிஞ்சிருக்கணும்ல.
1: ஆமாங்கக்கா.
0: இங்கே வெளியே இருந்து நிறைய பேர் என்னம்மா உனக்கு கடலை மிட்டாய் வேணுமா அப்படின்னு என்னை கலாய்க்கிறாங்க தெரியுமா? சரி, ரொம்ப அழகாக விளையாண்டிங்கம்மா, நன்றிங்க. உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் ஒரு பாடல் மாதிரி இருக்க கொடைப்பான்பலையின் ஒரு புள்ளியாக இதிலிருந்து நன்றிங்க.

8:54 நிமிடமாயாச்சு. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கும் வந்துட்டோம். நிறைய பேர் ரொம்ப அழகாக விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி தான் அனைத்து குட்டி செல்லங்களுக்கும் வாழ்த்துகள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது மற்றவர்களை விட முன்னேறுவது அல்ல, நேற்று இருந்ததை விட இன்று ஒருபடி முன்னேறுவது தான் உண்மையான வெற்றி. பெரிய கனவுகளை காணுங்கள், அந்த கனவுகளை நனவாக்க கடினமாக உழையுங்கள். வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து பயணித்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 நிழமை பேசுகிறது. நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவின் மடியில் முழு நிலவின் ஒளியில் மண்ணுலகமும் பொன்னாய் மின்னும் நீரும் தென்றலும் இசைகொண்டு இதமாய் பதமாய் கொண்டாடும் வேளை கோடை பண்பலை நொறுப்புள்ளியைந்தில் கொடை தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. இன்றைய கொடைத்தென்றில் ராகத்தோடு உங்களை சந்திக்க இருக்கிறது. எந்த ராகத்தில் அமைந்த பாடல்கள் ஒரு தொகுப்பாய் ஒலிக்க இருக்கிறது? முதல் பாடல் சொல்லும் அந்த ராகத்தின் பெயரை கேட்கலாமா? பாடலை

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலித்தது பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக. என்ன நேயர்களே, எந்த ராகம்னு கண்டுபிடிச்சாச்சா? ஆமாங்க, இன்றைய கொடை தென்றல் இசைக்க இருக்கிறது கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல்களோடு. பரம ரகசியங்கள் என்றுமே மறைக்கப்பட வேண்டியவை, ஆனால் மறுக்கப்பட வேண்டியவை அல்ல. என்றோ ஒரு நாள் ரகசியம் அம்பலமாகும் தானே, அன்று தெரியும் நெஞ்சுக்குள் இருப்பவர் யாரென்று.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

இரவு நேரத்து தென்றலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றல். கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது பண்பலை. கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 9:13. மாலையின் ஒரு பகுதியும் மணக்கும் மனமும் மறுபகுதியுமாய் மல்லிகைக்குத்தான் தெரியும். இருக்கும் இடத்தை நறுமணத்தில் தெரியப்படுத்திவிட்டு தென்றலில் ஆடும் மலருக்குத்தான் எத்தனை மயக்கம், ஓரிடத்தில் நிற்கத்தான் எவ்வளவு தயக்கம். தென்றலுக்குத்தான் தெரியும் மல்லிகையின் மனமும் மல்லிகையின் நடனமும்.

தித்திக்கும் கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றில். கால் தடம், கைக்குட்டை, ஆடை, பொம்மை, கடிகாரம், ஓவியம், பேசும் கிளிகள், புத்தகம், வார்த்தைகள் என இவை அனைத்தும் காதல் பரிசுகள் வரிசையில் 1000. ஆனாலும் இவை யாவும் நினைவு சின்னங்களே, நினைவுகள் என்றென்றும் நிஜங்களே.

கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தனித்த குரலில். மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடைப்பண்பலை 100.5 இது கொடைத்தென்றில். இன்றைய தென்றில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கீரவாணி ராகத்தில் அமைந்த கணங்களோடு. கனவுகளின் ஆர்ப்பரிப்பை அழகாய் பாடும் அலைகள் துள்ளும் கடல். நினைப்பவையாவும் பக்கம் வருவதும் பின் தூரம் செல்வதும் வாழ்க்கை சக்கரத்தின் இயற்கை நியதியே. ஆனாலும் வசந்தத்தையும் திருவிழாக்களையும் கொண்டாட்டத்தையும் மனம் எதிர்பார்க்கிறது, அன்பாய் அழகாய் வரவேற்கிறது.

0: ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலை பாடியிருந்தார்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.
1: உங்கள் பிரிய கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இது கொடை தென்றல்.

காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ராகமான கீரவாணி ராகத்தில் அமைந்த கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய கொடைத்தன்றில். கோயில் மணி ஓசை, தென்றலின் மெல்லிய இசை, மெல்லத் தூறும் மழைச்சாரல், குயில் கூவ, மயில் தோகை விரிக்க, மான் துள்ளி குதிக்க, யாழிசை மீட்டும் நேரம், வீணை ஸ்வரம் சேர்க்க வரமாய் வந்தவள் தேவதைதானோ?

0: ராசாவே ஒன்ன நம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலுக்கான குரல் வண்ணம் பி. சுஷிலா, மனோ.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றல். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 9:37:03. ஒளிரும் வண்ணமிகு ஓவியம், ஓவியனின் கைவண்ணம், உயிர் கொண்ட சிலை, ஒளி கொண்ட செதுக்கிய சிற்பியின் கைவண்ணம், காவியம் பாடும் கவிதைகள், கவிஞனின் கற்பனையின் உச்சம், குரலோசையில் மக்கள் மனதில் பதியும் பாடல்கள், பாடகனின் தனித்திறமையே, ரசிகனின் நெஞ்சத்தில் வாழும் தெய்வம் அவன்.

புது புது அர்த்தங்கள் திரைப்படம் தந்தது ஒலித்த அந்த பாடலை. பாடலை பாடியிருந்தார் பாடும் நிலா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 இது கொடைத்தென்றில். இன்றைய கொடைத்தென்றில் தந்து கொண்டிருக்கிறது கீரவாணி ராகத்தில் அமைந்த கானங்களை. மண் வீடும் பொன் வீடாம், குடிசையும் கோபுரமாம், இதயமும் இனிய இல்லமாம், கவிதைகள் காலை உணவாம், கற்பனைகள் கனவுகளாம், கனவு காட்சிகள் ஒரு நாள் நிஜமாகுமாம், காதல் கதைகள் சொல்லும்போதும் கேட்கும்போதும் இனிமையே.

பாடல் ஒலித்தது தூரல் நின்று போச்சு திரைப்படத்திற்காக. பாடலுக்கான குரல் வண்ணம் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி. கொடைப்பன்மலை 100.5 இது கொடைத்தன்றில். பூக்கள் பல வகைகள் உண்டு. பூக்கள் பல வகைகள் உண்டு. பூக்கள் அனைத்தையும் ஒரு மங்கையின் அழகிற்கு ஒப்பிட்டு பாடும் பாடல். மனம்தான் மயங்காதோ, இதயம்தான் இசைக்காதோ, இது ஒரு இனிய தருணம்தானே. பாடல் வருது, கேட்கலாம். நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றில். கண்வெளிகள் தேடுகின்றன, காலம் கோலத்தை காட்டுகிறது, கொட்டும் மழையும் வெள்ளமாய் பாய்கிறது, வீசும் காற்றும் புயல் சின்னமாய் நிலை கொண்டது. அவன் வருவானா?

இன்றைய கொடைத்தென்றில் தந்தது கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல்களை. உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு, நன்றி நேர்களே.

உங்கள் மனங்கள் ரசித்த காணங்களை தந்து விடைபெறுகிறது இன்றைய கொடைத்தன்றில். மீண்டும் கேட்கலாம் கொடைத்தன்றில் நாளை இரவு 9 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 லீனி நினைவில் நின்ற கானங்களோடு நினைவே சுகம். இன்று தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களை வரவேற்று காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: காலம் கடந்தாலும் சில நினைவுகள் நம் மனதை விட்டு நீங்குவதில்லை. அதுபோல் அவ்வழகிய நினைவுகளை மெருகேற்றும் சில பாடல்கள் வாழ்க்கையின் இனிய தருணங்களை மீண்டும் கண்முன் கொண்டு வந்து மனதை வருடச் செல்லும் அப்படியான பொன்னான நினைவுகளை இசையின் வழியே மீண்டும் நம் இதயங்களில் சேர்த்து மகிழ்வுக்கு கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா. இன்றைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய சுகமான நினைவுகளோடு. தூத்துக்குடி மாவட்டத்தின் அன்பின் அறிமுகங்கள் அழைக்கலாம் 24 24 24 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 26 மற்றும் 24 24 29 உன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் பவுசியா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கோம். இன்றைய நாள் நம் பண்பலியோடு உங்களுக்கு சுகமான நினைவுகளை தந்ததா?
1: ஆமா மேடம், ஆமா மேடம்,
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: கண்டிப்பா
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: எங்க ஊர் காவல்காரன் படத்துல இருந்து துப்பாக்கி முத்தாகி பாடல்.
0: அந்த பாடலும் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் வந்துட்டு இருக்க கொடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: நினைவுகளின் இனிய மெட்டுக்களாகவும் முட்டுக்களாகவும் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலின் ஒரு புழி ஐந்து நினைவே சுகம். இன்றைய நினைவு சுகம் சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் அழகிய நினைவுகளோடு. இப்ப இணைப்பில் வரும் அன்பு உறவு யார், எங்கிருந்து வணக்கம்?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் பெரியசாமிருப்பில இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, இன்றைய நாள் நம் பண்பலையோடு உங்களுக்கு எப்படி இருந்தது? சுகமான நினைவுகளை தந்ததா?
1: ஆ, நல்லா இருந்துச்சு மேடம்.
0: மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சி என்ன பாடல் கேக்கலாம்?
1: செல்லக்கண்ணு படத்துல இருந்து வண்டியில மாமன்.
0: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்துல இருந்து. நன்றிங்க.

0: சுகமான நினைவுகளின் இனிசை ஊர்வலமாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அன்பருவை யாரங்க இருந்து வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இன்ப பண்பலைக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் கே சுப்பிரமணியம் மளிகடை கருப்பசாமி மேடம்.
0: கருப்பசாமி ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு மேடம்.
0: சரிங்க, இன்றைய நாள் நம் பண்பலையோட உங்களுக்கு எப்படி இருந்தது? சுகமான நினைவு,
1: ரொம்ப இனிமையாக அமைஞ்சது மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? சிந்தநதி படம் படத்து பாட்டத்துல இருந்து மத்தாளங்கொட்டு தேடி மனசு.
0: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கூடிய பண்பலையின் 1.5 இருந்து. நன்றிங்க.
2: சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை.

இனிசை பூக்களாக மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபொழுங்க நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் சுகமான இனிய நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பில் வரும் அன்புறவு யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.

0: கொடைவான் விலை நெருப்பொழி ஐந்து நினைவே சுகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள் இனி பங்களிப்பில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாயினர். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க
1: மேடம்?
0: இன்றைய நாள் நம் பண்பலையோடு உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: நல்ல சிறப்பா இருந்தது மேடம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நினைத்தேன் வந்தேன்.
0: பாடலும் வந்துட்டு இருக்க கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து இருந்து நஞ்சிங்க.

0: 10:30 சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருப்பொழுகைந்து நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ இணைப்பில் வரும் அன்புருவி யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: எங்கள் மாவட்டத்துக்கு வருகை ரெண்டு அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா.
1: என் விருப்ப பாடல் உரிமை கீதம், மெல்ல மெல்ல நடந்து வரும் பாடல்.
0: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கூடிய பண்பலையின் உறுப்பு ஐந்துல இருந்து நன்றிங்க.

0: மெல்ல மெல்ல இசைக்கும் இன்ப ராகங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபொழி ஐந்தின் நினைவே சுகம். இன்றைய நினைவு சுகம் சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய நினைவுகளோடு. இப்ப இணைப்பில் வரும் அன்பு உறவு யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: சுகம். இன்றைய நினைவு சுகம் சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய நினைவுகளோடு. இப்ப இணைப்பில் வரும் அன்பு உறவு யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி எட்டயபுரம் வேடபட்டி செல்லக்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, இன்றைய நாள் நம் பண்பலையோடு உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன பாடல் கேட்கலாம்?
1: சென்ட்ரல் இனத்தில் படத்துல புதிய வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
0: நன்றிங்க. உங்களுக்காக பாடல் மாதிரி இருக்க கொடை பண்பலையின் ஒரு புள்ளி இதுல இருந்து. நன்றி.

0: சுகமான நினைவுகளின் ரீங்கார இசையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பில் வரும் அன்புறவு யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: அறிவிப்பாளருக்கு சோபியா அம்மாவுக்கு இரவு வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் காயிலிருந்து சிங்காரவன்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கம்மா. இரவு நேரத்துல ஒரு இன்பமான பாடல் செம்பிறப்பிலிருந்து நிலா தாய் நிறம் தரணம் இந்த பாடல்
0: உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் வந்துட்டு இருக்க கொடை பண்பலை நிருப்பொழி ஐந்துல இருந்து நன்றிங்க.

0: உலா போகும் இனிய நினைவுகளோடு இனிய சுகமான இசையும் இணைந்து இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிறுப்புழி ஐந்து நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில். இப்ப இணைப்பில் வரும் அன்பு உறவு யார், இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜேஷ். இன்றைய நாள் நம் பண்பலையோடு உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ரொம்ப நன்றி,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடம் வந்து பாடல் வந்து
0: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டே இருக்க கோடை பண்பலை நிறுப்புள்ளி ஐந்திலிருந்து. நன்றிங்க.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்.
0: கவிதை உலக

0: என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன்.
1: 10:50 சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி ஐந்தின் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சுகமான நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில். இப்ப இணைப்பில் வரும் அன்பு உறவு யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்லிருந்து முருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, இன்றைய நாள் நம் பண்பலையோடு உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: ரொம்ப சிறப்பாக இருந்தது.
1: மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வந்து சின்ன
1: இந்த பாடலும் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் வந்துட்டே இருக்க கோடை பண்புலையின் ஒரு பொழுது இதுல இருந்து நன்றிங்க.

இனிய நினைவுகளையும் மனதில் என்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அழகிய மனதிற்கு பிடித்த பாடல்களையும் இரவை அழகாக்கி வாழ்க்கை பயணத்தில் சில தருணங்கள் மீண்டும் திரும்ப வராது. ஆனால் அந்த தருணங்களின் இனிமையை இசை மட்டும் மீண்டும் இதயத்தில் உயிர்ப்பிக்கிறது. அதனால்தான் இசை என்றும் இனிமையானது. அதில் உயிர் பெறும் நினைவுகளும் சுகமானது. அவ்வழகிய சுகமான நினைவுகளோடு பயணித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவு சுகம். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. நாளைய நினைவு சுகம் பயணிக்க அழைக்கும் மாவட்டம் சேலம் மாவட்டம். நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். இன்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

ஒரு முழு நாளின் நினைவுகளை அசை போட்டபடியே மனம் ரசிக்கும் பாடல்களோடு பயணிக்க கோடை பண்பலை 100.5 விரிய இருக்கிறது இரவு சிறகு. மீண்டும் இனிய இரவு வணக்கம் நேர்களே.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு நாளை இரவு 11 மணிக்கு. பிரிவோம், சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

இனிய புலர்வு நல்ல தொடக்கத்தையும் அதற்கான ஊக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம் நேயர்களை. 100.5 MHz கொடைக்கானல். இன்று சகவருடம் 1948, ஸ்ரவண 8, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், ஆடித்திங்கள் 14, 2026 ஜூலை 30, வியாழக்கிழமை, நேரம் காலை 4:56.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: நேரம் சரியாக காலை 5 மணி.

நல் அதிர்வுகள் நாட்புறமும் சூழும் அதிகாலை இச்சுப வேளையில் கோடை பண்பலை தொடுக்கிறது உங்களுக்காக அருள்மாலை.

ஆண்டவனை தொழும் காலை நேரம், இணைந்திருக்கிறோம் அருள் மாலை. உயர்ந்த பணிக்கு ஆணிவேர் பணிவுதான் என்கிறார் மகாவீரர்.

நேரம் காலை 5:22. அகிம்சையிலும் சத்தியத்திலும் தோல்வி என்பதே கிடையாது என்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள்.

இனிய காலையில் இணைந்திருக்கிறோம் அருள் மாலையில். நேரம் காலை 5:30 நிமிடம். மனிதனை பாவ காரியத்தில் இழுத்து விடுவது ஆசையும் கோபமும் தான் என்கிறது திருக்குர்ஆன்.